சேவையை வழங்க இலக்கு கொண்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். இந்த தொழில்நுட்பத்தின் விரிவாக்கம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் எளிதில் அணுகவும் மலிவு விலையிலும் கிடைக்கின்றன என அமைச்சர் கூறினார். பாதுகாப்பான முறையில் வாகனங்களை செலுத்தும் ஓட்டுநர்கள் தங்களின் வாகன காப்பீட்டை மை ஜே பி ஜே செயலி மூலமாக புதுப்பிக்கும் போது செர்மட் மடானி திட்டத்தின் கீழ் 10 விழுக்காட்டு தள்ளுபடியை பெற இயலும். இவ்வாறு போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்துள்ளார். இந்த முன்னெடுப்பு வாகன உரிமையாளர்களின் பொருளாதார சுமையை குறைப்பதோடு பாதுகாப்பாக வாகனங்களை செலுத்தும் ஓட்டுநர்களை ஊக்குவிக்கும் என அவர் கூறினார். நாட்டின் சட்டங்கள் எப்போதும் சிறாரின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதையும் புதிதாக எழும் சவால்களுக்கு ஏற்றவாறு அவை செயல்படுவதை உறுதி செய்யும் கடப்பாடு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உண்டு எனவும் மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜோஹரி அப்துல் தெரிவித்துள்ளார். சிறார் உரிமைகளையும் நல்வாழ்வையும் வலுப்படுத்த சட்டங்கள் மட்டுமின்றி தொடர் அர்ப்பணிப்பும் அரசாங்கத்தின் அனைத்து நிலையிலான சமூகங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் குறிப்பிட்டார். பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக G7 உறுப்பு நாடுகளுடனும் சீனா உட்பட பல வளர்ந்து வரும் நாடுகளுடனும் இணைந்து மெய்நிகர் மாநாட்டை நடத்தவுள்ளதாக எல்சே அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த கூட்டம் ஒருங்கிணைந்த பொருளாதார அணுகுமுறையில் ஈடுபடுவதற்கான சீனா அமெரிக்கா ஐரோப்பாவின் புது ஒத்துழைப்பை வெளிப்படுத்துவதாக அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று நோய் நேர்வுகள் 600 எட்டியுள்ளன. இந்த தொற்று நோய் பரவலுக்கு எதிரான பாதுகாப்பு அணுகுமுறைகளை உள்நாட்டு மக்கள் கடைபிடிப்பதின் அவசியத்தை உணர்த்துகிறது. கொங்கோ அரசாங்கத்தின் எக்ஸ்தள பதிவின்படி இபோலா தொற்று நேர்வுகள் 598 அதிகரித்துள்ளது. இதுவரை 115 மரண சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவ்வேளை 22 நோயாளிகள் இந்த தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: வணக்கம், இல்லை ரவீன் திரேசா இன்றைக்கு பேசிட்டு இருக்கோம். உங்க எல்லோருக்குமே காலை வணக்கம்ங்க. இன்றைக்கு வந்து திரேசா ஒரு நாள் அனுசரிக்கிறாங்க, அதாவது மெதுவாக பேசும் நாள்னு சொல்லி, மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்றதை ஊக்குவிக்கிறதுக்காக இன்ற நாள் வந்து இன்றைக்கு அனுசரிக்கப்படுது.
1: இந்த பரபரப்பான உலகில் ரவீன், சில நேரங்கள்ல ஒரு சிலர் பேசுறது என்ன பேசுறாங்க, கொஞ்சம் தான் மெதுவா பேசுறது புரிய மாட்டேங்குது. ஆனா என்ன செய்யறது, இந்த கௌரவம்னு சொல்லுவாங்களே அது அடிப்படையா, அதை கருதி புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னே
0: புரியாது. இதுல வந்து இரண்டு ரகத்தினர் இருக்காங்க. முதல் ரகத்தினர் பார்த்தோம்னா ரொம்ப மெதுவா பேசுவாங்க, எப்படா அவங்க பேசி முடிப்பாங்கன்னு நமக்கு இருக்கும். இரண்டாவது ரகத்தினர் அவங்க பேச ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடிக்கிறதும் தெரியாது, படப்பட படப்பட பட்டாசு மாதிரி வெடிச்சு போட்டு அவங்க பாட்டுக்கு அவ்வளவு வேகமா பேசிடுவாங்க. ஆக இன்றைக்கு நம்ம நேயர்கள்கிட்ட கேட்க போறோம், உங்களுக்கு இந்த இரண்டு ரகத்தினர் தெரிந்தவங்க யாராவது இருக்காங்களா, இல்ல நீங்களும் அந்த மாதிரியான ஒரு ஆளு, அதாவது மெதுவா பேசுற ஆளா இருக்கலாம் அல்லது ரொம்ப வேகமா பேசுற ஆளுங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம்.
1: அழைச்சு சொல்லுங்க 3 2 8 2 5 7 3 3 4 7 6 8 அதாவது நீங்க மெதுவா பேசுவீங்களா, நிதானமா, இல்லங்க நான் பேசுறது எனக்கே புரியாது சில நேரங்கள அப்படின்னு சொல்றீங்களா, அழைத்து எங்க கிட்ட சொல்லுங்க கேக்கலாம்.
0: சிலருக்கு வந்து பொறுமையே இருக்காது திரேசா, ரொம்ப வேகமா பேசிடுவாங்க.
1: அழைப்புல தானே அதிகமா நடக்கும்,
0: அழைப்புல அதிகமா நடக்கும். சில சமயம் இந்த வாட்ஸ்அப்ல வந்துட்டு இந்த குரல் பதிவு அனுப்புவாங்க, இந்த குரல் பதிவு அனுப்பும்போது நமக்கு தேர்வு இருக்கும், 1.0 1.5 2.0 பெரும்பாலும் 2ல தான் வச்சு கேப்பேன், ரொம்ப
1: வேகமா
0: பொறுமை இருக்காது. ஒரு சிலர் பார்த்தோம்னா 1 நிமிடம் 1.5 நிமிடம் வரைக்கும் பேசி அனுப்புவாங்க குரல் பதிவுல வாட்ஸ்அப்ல.
1: அது என்னன்னா அந்த விஷயத்தை அவங்க விறுவிறுன்னு சொல்லிரலாம்,
0: மெதுவா
1: மெதுவா சொல்றாங்கன்னு தெரியல. அப்ப அந்த AI அந்த தொழில்நுட்பம் இவ்வளவு உதவியா இருக்குல்ல.
0: அதுதான் இன்றைக்கு நாங்க உங்ககிட்ட கேட்டிருக்கோம், அந்த மெதுவா பேசுற ஆளு வேகமா பேசுற ஆளு உங்களுக்கு தெரிந்தவர்கள், அந்த நபர் உங்களை சுற்றி உங்களுடைய நட்பு வட்டத்துல இருக்காங்களா, நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசுங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றுங்க. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-97129.
1: நிதானமாக பேசுறது அதெல்லாம் சரிதான ரவீன், இந்த மெதுவா பேசுறது இருக்கு இல்லையா, கொஞ்சம் வேகமா தான் பேசுங்களேன்ப்பா அப்படின்னு நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. இன்னும் சில அவங்க பேசுவாங்க போயிருவாங்க, அது நமக்கு புரியுதா இல்லையா அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தா அல்லது நீங்களே அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு அழைக்கலாங்க.
2: உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இன்றைக்கு வந்து மெதுவாக பேசும் நாள்னு சொல்லி இந்த நாள் அனுசரிக்கப்படுறதுனாலதான் இதை நாங்க கேட்டிருந்தோம். ரொம்ப வேகமா பேசுற நபரா இருக்கட்டும், ரொம்ப மெதுவா பேசுவாங்க, என்னதான் பேசுறாங்கன்னு நமக்கே தெரியாதுங்க, அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அழைத்து சொல்லுங்க. 2 2 8 2 5 7 3 3 4 8. பாட்டிக்ஸ்ல இருந்து கணேஷ் வந்திருக்காரு, சொல்லுங்க கணேஷ்.
3: நான் வந்து எப்பயும் பொறுமையா தான் பேசுவேன், அப்பாதான் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு கேக்குறவங்களுக்கு சரியா விளங்கும், சரியா கேக்கும்ட்டு
2: யாராவது சொல்லிருக்காங்களா? ரொம்ப மெதுவா பேசுறீங்களே, கொஞ்சம் வேகமா தான் பேசுங்களேன் அப்படின்னு?
3: இல்ல இல்ல, அந்த மாதிரி யாரும் சொன்னது இல்ல.
1: உங்ககிட்ட யாராவது வேக வேகமா பேசிருக்காங்களா? இல்ல
3: இருக்காரு, எங்க அண்ணன் இருக்காரு. நம்ம போன் அடிச்சோமா, சரி சொல்லு சொல்லு சொல்லு, ரொம்ப அவசரமா இருக்க பேசுவாரு. அப்புறம் கேப்பேன், ஏன் ரொம்ப வேலையா இருக்க, என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு. இல்ல உக்காந்து இருக்கேன், இல்ல டீ பாத்துக்கிட்டு இருக்கேன்
1: பாருங்க.
2: சுத்தி வேகமா பேசுற ஆளா இருக்காங்க.

0: வணக்கம் இன்னைக்கு நேர்கள் இன்றைக்கு அழைத்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாள் வந்துட்டு அனுசரிக்கிறாங்க. அது எதற்காக அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரத்துல நம்ம பாப்போம். திரேசா,
1: மெதுவா பேசுறது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன செய்வாங்க அப்படின்னா வேக வேக வேக வேகமா பேசுவாங்க. என்ன பேசுறாங்கன்னு கூட புரியாது. இதுல அடிப்படையில மெதுவா பேசவும் புரிய மாட்டேங்குது, வேகமா பேசியும் புரிய மாட்டேங்குது. உண்மையில எப்படிதான் ரவீன் பேசணும்?
0: அதுதான், அது அது வந்து அந்த அந்த நபரை பொறுத்து இருக்கு. அடிப்படையில எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க கேட்கும் திறன், அவங்க ரொம்ப படப்படன்னு ரொம்ப பேசி முடிக்கிற ஆளா அவங்க எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஜேம்ஸ் வந்திருக்காரு நம்ம நிகழ்ச்சிக்கு, இப்போ என்ன சொல்றாருன்னு கேப்போம்.
2: என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கா சார், சுப்ரானு, போன் அடிப்பாரு சார், வணக்கம் ஜேம்ஸ் அப்படின்னு அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. அதுக்கு வந்து அவர் என்ன பேசுறது எனக்கு தெரியாது சார், ரொம்ப மெதுவா பேசுவாரு.
0: ஓ சரி,
2: அவருடைய சுபாவமே அப்படித்தான் இருக்கும். ஆனா பேரை மட்டும் வணக்கம் ஜேம்ஸ், அதை மட்டும் கரெக்டா சுத்திடுவாரு. இந்த போன ஜெயம் வரணும் அப்படின்னு ரொம்ப மெதுவா ரொம்ப சாஃப்டா பேசுவாரு சார்.
0: ஆனா நீங்க சொல்லுவீங்க இல்லையா, கொஞ்சம் வேகமா தான் பேசுங்களேன் அப்படின்னு.
2: கொஞ்சம் வேகமா பேசுதா, எனக்கு விளங்க மாட்டேங்குது
0: அப்படின்னு.
2: வேகமா தானா பேசுறேன் ஜென்ஸ் அப்படின்னு.
0: அவருடைய வேகமே அதுதான் போல இருக்கு.
1: அவர்கிட்ட போயிட்டு நீங்க அதிவேகமா பேச சொல்றீங்க, இது நியாயமா?
2: என்ன சுத்தா செய்யறது, அவர் அப்படிதான் பேசுறாரு.
0: ரொம்ப பொறுமைசாலி ஜேம்ஸ் நீங்க.
2: ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: அது என்னமோ உண்மைதான் ரவி, நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெதுவா பேசுறவங்க நல்ல நண்பர்களாக இருக்கும் போது அந்த பொறுமை ரொம்ப முக்கியம் தானே. அவங்க கிட்ட கோபப்பட முடியுமா என்ன?
0: இல்ல, நீங்க சொல்லுங்க. ஒரு நபர் அவ்வளோ படபடப்பா பரபரப்பா வெளியில ஓடிக்கிட்டு இருக்காரு வேலை, அந்த நபரை உட்கார வச்சு நீங்க மெதுவா பேசணும், உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: எப்படிதான் இருக்கும், கொந்தளிச்சு போய் தான் இருக்கும். ஆனா அவங்க நம்ம நண்பர்களாச்சு, ஒண்ணு பண்ண முடியாத ஒரு சூழல்ல.
0: அந்த ஒரு விஷயத்த சீக்கிரமா சொன்னாதான் என்னவா அப்படின்ற நமக்கே மனசுல தோன்றும். சரி, இன்றைக்கு நீங்க தொடர்ந்து அழைக்கிறதா இருந்தா அழைத்து பேசுங்க. உங்களை சுற்றி இந்த மாதிரியான நட்பு வட்டம் நண்பர்கள் தெரிந்தவர்கள் யாராவது இருக்காங்களா, அழைத்து பேசுங்க. 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
2: ரொம்ப பேர் இன்னைக்கு வேலை செய்யும் போது அந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், இந்த பணம் கிடைச்சா போதும், ஏன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாத இருக்கும். அப்போ குறைஞ்ச சம்பளம், இந்த சம்பளம் கிடைச்சானே அவங்க இது பெரிய அணுக்கிறக்கம் நினைச்சிட்டு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா என்ன செய்யறோம், வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஆர்வம், வேலைக்கு வந்த பிற்பாடு ஒரு விதமான சோம்பேறி கிடைச்சிடும். வருஷம் அதே வேலையில் இருக்கும், ஆனால் நம்ம முன்னேற்றத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டோம். அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கை தரம், வாழ்க்கையை நடத்துற விஷயம் ஒவ்வொரு நாளும் வந்து அது சந்தோஷமா இல்லாட்டினா வாழ்க்கையை வந்து சந்தோஷமா ஆக்குறது வந்து உங்க வேலையை வந்து மேம்படுத்தணும். அப்போ உங்க வேலை இருக்கிற சம்பள நிலைமையும் உங்களோட வாழ்வாதாரத்தையும் ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இதுல ஒரு இடைவேளை இருக்கும். இந்த இடைவேளையை சரிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும்னா, நம்மளோட மதிப்பு என்னன்ட்டு அதை மேலோங்கணும். அந்த மதிப்பு மேலோங்கிறதுக்கு நம்ம வந்து வந்த சம்பளத்துக்கு வாழ்க்கை தரத்தமா உருவாக்கி வந்திருக்கோம். ஒவ்வொரு வாட்டி ஏறும் போதும் அதை மாத்திக்கிட்டே வந்துடும். இனிமேல நான் இன்னொரு 5 வருஷத்துல எங்க இருக்கணும், என்ன மாதிரி வாழ்வாதாரத்துல வாழ போறேன், என்ன மாதிரி சூழ்நிலையை எனக்கு என்னோட வாழ்க்கை இருக்கணும், அதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ இன்னைக்கே அதை சிந்திச்சு அந்த பணத்தை எப்படி என்னோட திறனால நான் சம்பாதிக்க போறேன்னா, எல்லா யுக்திக்கும் ஒரு செயல்பாடு மட்டும் பத்தாது, அதுக்கு தெளிவான சிந்தனையும் ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு 5 வருஷத்துல வேலையில எங்க இருப்பேன்னு யோசிக்காதீங்க, ஆனா நீங்க எப்படி வாழ போறீங்கன்னு நினைச்சு, அந்த வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதுக்கு நீங்க எப்படி உங்களை உயர்த்த போறீங்கன்னு சிந்திச்சு இன்னையில இருந்து அந்த செயல்பாட்டுல இருக்கு.
0: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா, மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

0: கண்மணி வந்திருக்காங்க. வணக்கம் கண்மணி.
1: வணக்கம்.
2: அந்த வணக்கத்திலேயே ஒரு சிறப்பு கலந்த வணக்கமா இருக்கு, சொல்லுங்க யார் அது?
1: ஓகே, எனக்கு வந்து அது வந்து நானே தான். எனக்கு வந்து நான் மெதுவா, நான் வந்து நார்மலா தான் பேசுவேன், மெதுவா தான் பேசுவேன். ஆனா என் கூட இருக்கிறவங்களாம், ஏன் இப்படி கத்தி பேசுற, மெதுவா பேசு, அததான் சொல்லுவாங்க. நான் பேசுற டோன் வந்து அவங்களுக்கு கோபமா தெரியும் போல. ஆக்சுவலி நான் நார்மலா தான் பேசுவேன் தெரியுங்களா, கோபமா பேசுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது போல.
0: இந்த பிரச்சனை வந்து சிலருக்கு இருக்கு. எப்படின்னா, அவங்க பேசுறது வந்துட்டு ரொம்ப மெதுவா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா பார்த்தா பக்கத்துல இருக்கிற நிறைய பேருக்கு கேக்கும், அவ்வளவு வேகமா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது நம்ம வேகமா தான் பேசுறோம் அப்படின்னு.
1: இப்ப பாருங்க, நான் உங்ககிட்ட இவ்வளவு பொறுமையா பேசுறேன், ஆனா ஆபீஸ்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. ஐ மீன், நீ பேசினாலே எனக்கு பயமா இருக்கு, நீ அப்படி கத்தி
2: பேசுறச்சோ. இல்ல, இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதிர்நோக்குறீங்களா, அவங்க கிட்ட எப்படிதான் சொல்லி புரிய வைப்பீங்க? இல்லங்க, நான் மெதுவா தான் பேசுறேன், உங்களுக்கு தான் அப்படி விளங்குதுன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா? என்ன
1: சொல்லிருக்கேன், பட் என்னன்னா, இது வந்து எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குது. ஏன்னா நான் வந்து எச்ஆர் மேனேஜரா இருக்கேன். சோ இப்ப நான் இந்த மாதிரி வேகமா பேசும் போதே அடுத்து வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க.
2: உங்களோட கவசமா இருக்கு போல.
0: எல்லாரும் பயந்து உங்க கிட்ட நம்ம அடுத்து இந்த ஒரு கேள்வியும் கேட்க வேண்டாம்.
1: ஆனா என்னன்னா, என் கனவு ரொம்ப பாவம்.
0: தெரியாது போல இருக்கு. நீங்க கோவமா இருக்கீங்களா, மகிழ்ச்சியா இருக்கீங்களா, எப்படி பேசுறீங்கன்னு கூட
1: தெரியாது.
2: சரி, பக்கத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியல, அன்பு கணவருக்குமா தெரியல, அவர் உண்மைதான் சொல்றாரு.
0: அவராலே கண்டுபிடிக்க முடியல போல இருக்கு, என்னோட மனைவிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு.
2: என்னமா இப்படி பண்றீங்களேமா?
1: என்ன கூட இருபத்தி ரெண்டு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காருல்ல.
2: இல்ல, அவருடைய பொறுமைக்கு நாங்க தலை வணங்குறோம். சரியா,
1: நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றுங்க. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301709729.
1: சரி, இன்றைக்கு மெதுவாக பேசும் நாள் வந்து அனுசரிக்கப்படுகின்றது. பொதுவாக இந்த மெதுவாக பேசுகின்றவர்களை எல்லாரும் எப்படி பாப்பாங்க அதனாலதான் மெதுவாக பேசுகின்றவர்கள் மந்தமானவர்கள் கிடையாது, அவங்க தான் உண்மையிலே நிதானமானவங்க.
0: அதுக்குன்னு ரொம்ப மெதுவான நம்ம பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம வந்து மெதுவா தெளிவா பேசும்போது, சொல்லும் போது அது சரியான நபருக்கு சரியான நேரத்துல சென்று சேருது. அது வந்து ஊக்குவிப்பதற்காக தான் இந்த நாள் மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து அனுசரிக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்றோம் த்ரீசா. ஆனா இப்ப வந்து குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் இந்த பேச்சு திறன் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பு கொண்டுட்டு வருது. இப்ப குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா கை தொலைபேசியில தான் இருக்காங்க. பெரும்பாலான நேரம் சராசரி ஒரு 5-6 மணி நேரம் கை தொலைபேசியில இருக்கும் போது அவங்க வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. அதிகமா கை தொலைபேசியில இருக்கும் போது சின்ன வயசுலயே அவங்களுடைய பேசும் திறன் பாதிப்படையுது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க.
1: ஆக இந்த பேச்சு திறன் அப்படின்னு சொல்றது அதுதான் அடிப்படையில ஒரு மனிதனாக பிறந்ததற்கு எல்லாருக்குமே வந்து மிக முக்கியமான ஒரு கூறாக இருக்கின்றது. பேச்சு திறன் இருக்கும் போது மின்னியல் சாதனங்கள் நம்மை முழுமையாக ஆட்கொள்ள விட்டுவிடவே கூடாது. இந்த மெதுவாக பேசும் நாளானது நமக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது. எந்தெந்த இடத்துல மெதுவா நிதானமா தெளிவா பேசணுமோ அங்கங்க பேசணும். அடிப்படையில குழந்தைங்க முதல்ல வாய் திறந்து பேசணும்.
0: ஆமா, நம்ம அலுவலகங்களையும் நல்லா பேசுறத ஊக்குவிப்போம். உலக பொருளாதார மன்றத்தின் WEF அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பணியிடங்கள்ல 60-70 விழுக்காடு இந்த ஒரு விஷயத்த சொல்றதுனாலதான் பிரச்சனைகளே வருதான். நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்ல அவங்க வேற மாதிரி தவறா புரிந்துக்கிறது, வேற மாதிரி வேலை, நம்ம எதிர்பார்க்கிற வேலையை செய்யாம வேற ஒரு வேலையை செய்யறது, இந்த சரியா இந்த உரையாடல் இந்த பேசும் திறன் வந்து அலுவலகங்கள்ல இல்லாம இருக்கிறது கூட. அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, அவங்க செய்யற வேலைகள்லாம் வந்துட்டு சரியான முறையில இல்ல அப்படின்றாங்க. ஆமா, அந்த 10 திறன் அப்படின்றது பணியிடங்கள்ல ரொம்ப முக்கியமா இருக்கான் த்ரீசா. அந்த 10 திறன்கள்ல ஒன்று சரியாக பேசும் திறன். அதனால அலுவலகங்களிலும் என்ன விஷயத்த சொல்ல வராங்க, அதை நம்ம கணக்கா புரிஞ்சுக்கிறோமா, அதை புரிஞ்சு கணக்கா வேலை செய்யறோமா அப்படின்றத நம்ம பாத்துக்குவோம்.
1: இந்த பேச்சும் திறன் இதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாடு உருவாக்கலாம்.
0: அதுதான் இப்ப நீங்க மாநாடு உருவாக்குற இதுக்கு. சரி சரி சரி சரி, அதனால இன்றைக்கு நல்லா பேசுவோம். எதை பேசணுமோ அது மட்டும் பேசுவோம், தெளிவா பேசுவோம், மற்றவர்களுக்கு சொல்ல வர விஷயத்த கணக்கா கொண்டு சேர்ப்போம்.
1: ஆமா, இடம் பொருள் ஏவல இருந்து பேசுவோம், அவ்வளவுதாங்க.
0: அதுதான்

0: திப்பு சங்கீதா அந்த பாடலை பாடி இருந்தாங்க. வணக்கம், இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். தெரேசா, இப்ப வந்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் பார்த்தோம்னா அதிநவீன ஏதாவது ஒரு தொழில்நுட்ப வசதியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த AI செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கிறதுனால பிரதமர் கூட இப்ப சொல்லியிருக்காருல, செயற்கை நுண்ணறிவு வந்து நல்ல ஒரு பண்புகளை வளர்க்கும் அளவுக்கு நீங்க வந்து பயன்படுத்துங்க, அந்த பண்புகள்லாம் வந்து குறையாம இருக்கிறத பாத்துக்குங்க அப்படின்னு பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு.
1: மிக சரியான ஒரு பதிவு. இதுல என்னன்னா, பண்பு நலன் அப்படின்னு சொல்லும் போது மனிதன் செய்ய வேண்டிய வேலைகளை மனிதன் தானே செய்யணும்.
0: ஆமா,
1: சில விஷயங்கள் வரும் போது இப்படி யோசிக்க தோணுது ரவீன். என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்மள இந்த செயற்கை நுண்ணறிவு எல்லாம் சோம்பேறி ஆக்கிருமோ, இருந்த இடத்துல இருந்து இதை எடுத்து வைங்க, அது செய்யுங்க, அது சுத்தம் செய்யுங்க இப்படிலாம் சொல்லும் போது நம்முடைய அந்த பண்பு திறன் குறையுது இல்லையா?
0: ஆமா, இப்ப வந்து என்னன்னா, இந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்காக இந்த ரோபோ அப்படின்றது நமக்கு ரொம்ப ஒரு புதிய ஒரு விஷயமே கிடையாது. இதற்கு முன்பு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரு சில ஆண்டுகளா அது வந்து நடப்புல இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ரோபோ பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வீட்டை சுத்தம் பண்ற அதிநவீன வசதியை கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க.
1: இதுல இந்த செயற்கை நுண்ணறிவு உதவியாளர் ரோபோ என்ன செய்யுதுனா, ஒன்னு சுத்தம் செய்யுது, அடுத்தபடியாக அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஸ்கேன் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. அப்படின்னா நம்மையும் அறியாமல நம்ம வீட்டுல எங்க எந்த மூலையில என்ன இருக்கு, நாம என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கோம், இப்படிப்பட்ட எல்லா தரவுகளையுமே அது சேகரித்து வைத்துக்குது.
0: ஆமா, இது வந்து இந்த கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிநவீன தொழில்நுட்ப வசதி இருக்கான். HD அளவில் வந்துட்டு இது வந்து ஸ்கேன் செய்து, இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு இப்ப வீட்டுல நீங்க செல்ல பிராணி வளர்க்குறீங்க, உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க, ஓ இது வந்து குழந்தை, இது வந்து செல்ல பிராணி, இது வந்து நம்ம ஒண்ணும் செய்யக்கூடாது, இந்த பொருள்லாம் வந்துட்டு இவங்க வழக்கமா அன்றாடம் பயன்படுத்துற பொருள் அப்படின்றத அது வந்து தெரிந்துக்குதான். அப்புறம் வந்து இந்த பொருளை வந்து குப்பைகள், இந்த குப்பைகளை தான் நம்ம அகற்றணும், இதான் சுத்தம் பண்ணணும், இந்த சூழலை தான் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோக்கு தெரியுதான்.
1: ஆக எதிர்காலத்துல இப்படி கூட வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல. இன்றைக்கு நீங்க ரவீனை பார்க்க போறீங்களா, ரவீன் இந்த மனநிலையில இருப்பாரு, அப்ப நீங்க இப்படிதான் கிளம்பி போனோம், ரவீன் கிட்ட இதுதான் பேசணும்னு கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. ஏன்னா இப்போ உலக சந்தையில இந்த வீட்டு வேலையை சுத்தம் செய்யற இந்த ஒரு ரோபோ, இந்த சந்தை தான் அதிக அளவுல வளர்ந்து வருது ரவீன்.
0: அதுவும் ஆசிய பசிபிக்ல தான் அதற்கான வரவேற்பு அவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆசிய பசிபிக்ல இருக்கக்கூடிய தாய்மார்கள் தான், இப்ப நம்ம நிகழ்ச்சி தாய்மார்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தா, அவங்க தான் இந்த ரோபோ அதிகமா வாங்கி பயன்படுத்தி இருக்காங்க. மலேசியா பக்கம் வந்துருச்சு, ஆனா நீங்க வந்து சில சமயம் வந்து அது வந்து அந்த விலை பொறுத்து இருக்கு. அதிகமான விலைனா ரொம்ப அதிநவீன தொழில்நுட்ப வசதியா இருக்கும். இப்ப குறைந்த விலைனாக்கா ஒரு சில வேலைகள் செய்யக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஆனா என்ன, இப்ப நம்ம வீட்டுல ஒரு தீபாவளி ஏதாவது ஒரு திருவிழம்னா எவ்வளவு சுலபமா இருக்கும் இந்த ரோபோ இருந்துச்சுன்னா வீட்டு வேலை செய்ய.
1: என்ன இருக்கு போல இந்த ரோபோ வாங்குறதுக்கு
0: சொல்றேன்.

0: பிடிச்ச எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க.
1: வழிகாட்டல் புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைநாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100709729.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: 2030 5G சேவையை 98 விழுக்காடாக அதிகரிக்க அரசாங்கம் இலக்கு. சிறார் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரை மேம்படுத்துவதில் 5G தொழில்நுட்பத்தின் சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக தொடர்பு அமைச்சு தொழில்துறையினருடன் கலந்தாரையாளர்களை நடத்தவுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபா மிஃபாட்டில் தெரிவித்தார். தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிரலை 2027 வரவு செலவு திட்டத்தை வரையும் நிதியமைச்சின் பரிசீலனைக்கு கொண்டு செல்வதை உறுதி செய்வதற்காக இந்த கலந்துரையாடல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றார் அவர். குறிப்பாக தொழில் முனைவோரை வலுப்படுத்தும் இலக்கிடப்பட்ட முனைப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தங்களின் வணிக பயன்பாட்டிற்கு 5G தொழில்நுட்பத்தை பரவலாக பயன்படுத்துவதால் கிடைக்கும் பயன்களை அடையாளம் காண தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்களை நடத்துமாறு அமைச்சர் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC அறிவுறுத்தியுள்ளார். மற்றொரு நிலவரத்தில், மலேசியா 2030 மக்கள் தொகை அதிகமுள்ள இடங்களில் 5G அலைக்கற்றை சேவையை 98 விழுக்காடாகவும் 4G சேவையை 100 விழுக்காடாகவும் வழங்க இலக்கு கொண்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபா மிஃபாடேல் தெரிவித்தார். நாடு தழுவிய அளவில் தற்போது 5G அலைக்கற்றை சேவை 84 விழுக்காட்டை எட்டியுள்ள நிலையில் இந்த கட்டமைப்பை மேலும் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே 4G வைஃபை தொழில்நுட்பங்களோடு ஒப்பிடுகையில் 5G தொழில்நுட்பம் உயர் அளவிலான இணைப்பு திறனை வழங்குகிறது என்றார் அவர். இதனிடையே இந்த தொழில்நுட்பம் தற்போது விரிவடைந்துள்ளதால் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையிலும் மலிவு விலையிலும் கிடைப்பதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் சட்டங்கள் எப்போதும் சிறாரின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதையும் புதிதாக எழும் சவால்களுக்கு ஏற்றவாறு அவை செயல்படுவதை உறுதி செய்யும் கடப்பாடு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் உண்டு எனவும் மக்களவைத் தலைவர் தான்சி டாக்டர் ஜோஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார். அவர்களுக்குரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் உறுதி செய்ய சிறார் பாதுகாப்பு, கல்வி வாய்ப்பு, இலக்கவியல் பாதுகாப்பு, சமூக உள்ளடக்கம் தொடர்பான விவகாரங்களுக்கு தொடர்ச்சியான கவனம் தேவை என அவர் வலியுறுத்தினார். மேலும் சிறார் உரிமைகளையும் நல்வாழ்வையும் வலுப்படுத்த ஆக்கத்தன்மை கொண்ட சட்டங்கள் மட்டுமின்றி தொடர் அர்ப்பணிப்பும் அரசாங்கத்தின் அனைத்து நிலையிலான சமூகங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பும் தேவை என்று தான்சி ஜோஹாரி குறிப்பிட்டார். பாதுகாப்பான முறையில் வாகனங்களை செலுத்தும் ஓட்டுநர்கள் தங்களின் வாகன காப்பீட்டை MyJPJ செயலி மூலமாக புதுப்பிக்கும் போது செர்மாட் மடானி திட்டத்தின் கீழ் 10 விழுக்காட்டு தள்ளுபடியை பெற இயலும். இவ்வாறு போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் சாலை போக்குவரத்து துறை JPJ-க்கும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் இடையிலான கூட்டு முயற்சி என அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த முன்னெடுப்பு வாகன உரிமையாளர்களின் பொருளாதார சுமையை குறைப்பதோடு பாதுகாப்பான பொறுப்பான ஓட்டுநர் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் என அவர் கூறினார். தலைநகரில் திடீர் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண பசுமை வளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் நிர்மாணிக்க கோலாலம்பூர் மேம்பாட்டு தொடர்பான வழிகாட்டுதல்களை மறு ஆய்வு செய்து வருவதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகாரங்களுக்கான அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். இந்த ஆய்வு மேம்பாட்டிற்கும் சுற்றுச்சூழல் தேவைகளுக்கும் இடையிலான சமநிலையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் அவர். இந்த நடவடிக்கை மழை நீரை திறம்பட நிர்வகிக்கக்கூடிய நகரமாக கோலாலம்பூரை மாற்றுவதற்கான முயற்சிகளுக்கு இணங்க அமையும் என அமைச்சர் குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய காற்பந்து விழா 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண காற்பந்து போட்டியின் முழுமையான ஒளிபரப்பை மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM யூனிஃபைட் டிவி வழியாக கண்டு மகிழலாம். இத்தொடரின் அனைத்து 104 போட்டிகளையும் யூனிஃபைட் டிவி தளத்தின் மூலமாகவும் மை டிவி தளத்தில் உள்ள RTMஇன் டிவி ஓகே அலைவரிசை 110, சுகன் பிளஸ் அலைவரிசை 111 ஆகியவற்றின் வழியாக கண்டுகளிக்கலாம். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள இப்போட்டியை RTMஇன் அதிகாரப்படி இணையதளம் RTM கிளிக் வழியாகவும் அதன் செயலி மூலமாகவும் முற்றிலும் இலவசமாக காணலாம். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கு நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும்

உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் சீனாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையேயான உறவு புதிய வரலாற்று நிலையை எட்டியுள்ளதாக ஜீ கூறினார். 7 ஆண்டுகளில் முதல் முறையாக ஜீ கடந்த திங்கட்கிழமை பியோங்யாங்கிற்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டார். பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக G7 உறுப்பு நாடுகளுடனும் சீனா உட்பட பல வளர்ந்து வரும் நாடுகளுடனும் இணைந்து மெய்நிகர் மாநாட்டை நடத்தவுள்ளதாக LC அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த கூட்டம் ஒருங்கிணைந்த பொருளாதார அணுகுமுறையில் ஈடுபடுவதற்கான சீனா அமெரிக்கா ஐரோப்பாவின் புது ஒத்துழைப்பை வெளிப்படுத்துவதாக அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று நேர்வுகள் 600 எட்டவுள்ளன. இந்த தொற்று பரவலுக்கு எதிரான பாதுகாப்பு அணுகுமுறைகளை உள்நாட்டு மக்கள் கடைபிடிப்பதின் அவசியத்தை அண்மைய நிலவரம் உணர்த்துகிறது. கொங்கோ அரசாங்கத்தின் எக்ஸ்தள பதிவின்படி இபோலா தொற்று நேர்வுகள் 598 அதிகரித்துள்ளன. இதுவரை 115 மரணச்சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவ்வேளை 22 நோயாளிகள் இந்த தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு அல்லது அதிக உடற்சோர்வை எதிர்நோக்குவோர் உடனடியாக சுகாதார மையத்திற்கு செல்ல கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். 2026 உலக கிண்ண காட்பந்து போட்டி தொடங்கவுள்ள வேளை மெக்சிகோ நகரில் அஸ்டேக்கா அரங்கை நோக்கிய பாதையில் 1000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் சூழ்ந்தனர். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகியவை இணைந்து நடந்தும் இந்த போட்டியில் பங்கேற்க காட்பந்து ரசிகர்கள் வருகையளிக்க தொடங்கியுள்ளனர். இதற்கிடையில் மெக்சிகோ நகரில் ஆசிரியர்கள் வீதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வியாழக்கிழமை அஸ்டேக்கா அரங்கில் அட்டவணையிடப்பட்டுள்ள உலக கிண்ண காட்பந்து போட்டியின் தொடக்க ஆட்டத்தில் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் களம் காண்கின்றன. இந்த வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நுழைவதை தடுக்க 1000 அதிகாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே முதல் முறையாக சோமாலியாவை பிரதிநிதித்து உலக கிண்ண இறுதிச் சுற்றில் கலந்து கொள்ளவிருந்த விருது பெற்ற நடுவர் ஒமர் அர்தான் அமெரிக்காவில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்நாட்டு அரசாங்கம் அவரை ஆதரித்து பேசியுள்ளது. அமெரிக்க அதிகாரிகளுடனும் ஃபிஃபா காட்பந்து அமைப்புடனான தூதரக பேச்சில் நாட்டிற்கு ஆதரவான முடிவு எட்டப்படவில்லை என்பது வருத்தமளிப்பதாக சோமாலிய விளையாட்டு அமைச்சு கூறியுள்ளது. இவ்வேளை உலக கிண்ணத்தை முன்னிட்டு சோமாலியாவைச் சேர்ந்த ஒரு நடுவருக்கும் ஈரான் அணியின் சில உதவியாளர்களுக்குமான விசாவை ரத்து செய்யும் முடிவில் மாற்றமில்லை என வெள்ளை மாளிகை உலக கிண்ண பணிக்குழு நிர்வாக உறுப்பினர் ஆண்ட்ரூ கியானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெறும் ஆட்டங்களில் களமிறங்கும் 35 அணிகளின் எந்தவொரு விளையாட்டாளரும் பயிற்றுநரும் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்படவில்லை. குறிப்பிட்ட காரணங்களால் சிலருக்கு மட்டுமே இந்த தடை செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஆண்டுக்குள் 5G சேவையை 98% அதிகரிக்க அரசாங்கம் இலக்கு. சிறார் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இடைவெளிக்கு பிறகு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில ரவீன் திரேசா பேசிட்டு இருக்கோம். புதன்கிழமை காலை பொழுதுல நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து கேக்குற உங்களுக்கு நன்றி.
1: சரி, உங்க அன்பிற்கு நன்றி. சரி, இதற்கிடையில நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். அண்ணன் ரவீன் வந்து தம்பி தங்கச்சிங்கள்ட ஏதோ வந்து சைகை மொழியில சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க?
0: இங்க வந்து நம்மளுடைய தம்பி தங்கைகள்லாம் ஒளிபரப்பறைக்கு வந்திருக்காங்க. யார் அப்படின்றத கொஞ்ச நேரத்துல நாங்க சொல்றோம். உங்களை வேற சந்தித்திருக்கோம், சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கோம்.
1: பழக்கமா வந்து அறிவுப்பறை வந்து நிறைய விருந்தினர்களால சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இன்னைக்கு தம்பி தங்கச்சிங்க அப்படின்னா அண்ணன் வந்து ரொம்ப உற்சாகம் ஆயிட்டாரு. நாங்க பேச போறோம், அமைதியா இருக்கணும். அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல?
0: இருக்குல்ல. ஒரு பாடலுக்கு எப்போ, பாடலுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்றத கேக்கலாம்.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றுங்க. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919.
2: மலேசிய இந்திய சமூக உருமாற்றப் பிரிவின் ஆரோக்கிய மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
3: ஆரோக்கிய மடானி இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மள வந்து 1300 டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு 5000 ரிங்கிட் கொடுக்க போறோம். ஒரு டயாலிசிஸ் செஷன் 200 ரிங்கிட், நம்மள வந்து 25 செஷன்க்கு நம்ம காசு கட்ட போறோம். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து 6.5 மில்லியன் நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம்.
2: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
4: மடானி உங்களுக்காக.
5: அப்புறம் யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
6: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
5: அது சரி.
6: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க.
5: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
6: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான் இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
5: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல,
6: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
5: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
6: எது நாளைக்கா?
5: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
6: சொன்னாங்க.
5: அதேதான்
7: மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: வணக்கம் என்னெல்லாம் ரவி. இன்று நமக்கு விருந்தாளிகள்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாமே வந்து குட்டி குட்டி விருந்தாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அறிவிப்பறை இன்று வந்து பொதுவா வந்து வழக்கமா அறிவிப்பாளர்கள், மலர்கள், விருந்தினர்கள் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து தமிழ் பள்ளி மாணவ செல்வங்கள் தான் அப்படின்னு நிறைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்கு பாக்குறதுக்கு?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தம்புசாமி பிள்ளை தமிழ் பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு வந்திருக்காங்க. வழக்கமா நீங்க சனிக்கிழமைகள்ல ஹலோ மீன்ல குட்டீஸ் எல்லாம் சந்திப்பீங்க.
0: குட்டீஸ் எல்லாம் ஒன்று இரண்டு அப்படியே கூட போனாலும் ஒரு இரண்டு மூன்று பேர் தான் இன்றைக்கு ஒரு கூட்டமா இருக்கிறாங்க. அவங்களுடைய குரல்களை ஒட்டு மொத்தமா நம்ம வந்து இன்று வானொலியில கேட்க வைக்கலாமா?
1: கேட்கலாம். எல்லோருக்கும் வணக்கம்.
0: ஐயா ரவி, இதெல்லாம் நினைத்து பார்க்கும் போது தான் பள்ளிக்கூட அந்த நாட்கள் நினைவுக்கு வருகின்றது. சரி, ஒட்டுமொத்தமா நம்முடைய மாணவர்களையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ வந்துட்டு உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி வர போகின்றது. ஆர்டிஎம் தான் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பல்லவா? நம்ம மாணவ செல்வர்கள்ட்ட கேட்கலாம், மாணவர்கள்ட்ட கேட்கலாம், இந்த வேர்ல்ட் கப் உலக கிண்ணம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட பார்வையில எப்படி இருக்குன்னு.
1: நான்கு பேர் வந்திருக்காங்க. முதல்ல உங்களுக்கு வணக்கம்.
0: பெண்கள் யாரும் கார்பந்தாட்டம் பார்க்க மாட்டீங்களா?
1: பார்க்க மாட்டீங்களா பெண்கள்?
0: ஏன்னா ஒரு ஆள் கூட இல்ல. அக்காவுக்கு ஒரு ஆதரவா கூட நீங்க வந்திருக்கலாம். ஆமா வாமா செல்ல குட்டி, இங்க இங்க இங்க வாங்க. பேர் என்ன சொல்லுங்க?
2: யாஷிகா.
0: சரி, இந்த பக்கம் யாஷிகா இருக்கிறாங்க என்னோட அணியில. நீங்க கேளுங்க அவங்க கிட்ட.
1: யாஷிகாவுக்கு பிடித்த கால்பந்து குழுனா யாரு?
0: ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரை தான் பிடிக்குமா? அப்ப அவரோட அணி தான் உங்களுக்கு பிடிக்குமா?
1: இப்ப அவரோட அணிக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க.
0: அந்த பக்கம்
3: எனக்கு பிடித்த கால்பந்து விளையாட்டு பிரேசில்.
1: பிரேசில்,
0: அந்த செல்லத்தை அப்படி இங்க தூக்கிட்டு வாங்க.
1: தெரேசாவுக்கு பிடிச்ச அணியாச்சு.
0: நீங்க எல்லாருமே வந்து அந்த கிளப், அவங்களுடைய அந்த கிளப்ல அந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடுவாங்க, அதுக்கான பாப்பீங்க. ஆனா வேர்ல்ட் கப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? வேர்ல்ட் கப் அப்படின்னு வந்தா அணிகள், நாடுகள் இருக்கு. இப்ப அர்ஜென்டினா இருக்கு, போர்ச்சுகல் இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, ஜெர்மனி இருக்கு, பிரேசில் இருக்கு. அந்த மாதிரி எந்த நாடு?
3: பிரேசில்.
0: ஏன் பிரேசில்? மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது நாங்க இந்த வருஷம் கிண்ணத்தை தூக்குறோம்.
1: பிரேசில் எடுத்துருவாங்களா?
0: மாணவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா வாக்கு கொடுத்ததுல பிரேசில் அணி தான் சொல்லிருக்காங்க. ரவி நீங்க எந்த அணி?
1: பிரேசில் தான். பிரேசில் தான். எல்லாரும் பிரேசில் சொல்லும்போது நான் தப்பா சொல்ல,
0: அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீங்களா
1: தேர்ந்தெடுத்து போடுவோம்.
0: சரி யாஷிகா, நீங்க சொல்லுங்க. அறிவு பறைக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு மனநிலை?
4: சரி, நான் இந்த மாதிரி வந்து பேசினது இல்ல, ஒரு எக்ஸைட்டா இருக்கு.
0: தெரியுது, உங்க முகங்களை பார்க்கும் போது அப்படியே மலர்ந்து இருக்கு.
1: இப்போது வந்து வெளியில வானொலியில கேட்பாங்க, முதல் முறையா வானொலியில இருந்து இங்க இருந்து நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்றத பார்க்கும் போது உங்களுக்கு அப்படியே ஒரு வேற மாதிரி ஒரு சூழலா இருக்குல்ல.
0: நீங்க என்ன நினைச்சு பாத்திருக்கீங்க கற்பனையில வந்து அறிவு பறை வானொலினா இப்படிதான் இருக்கும்னு நினைப்பீங்க? இப்ப இங்க வந்து எப்படி இருக்கு?
4: இப்படி எல்லாமே புதுசா இருக்கு.
0: கிள்ளி பாத்துக்குங்க.
1: உங்களுடைய
0: குரல்ல கூடிய சீக்கிரம் ஹலோ மின்னல் நம்ம கேக்கலாம். ஹலோ மின்னல் நிகழ்ச்சி கேப்பீங்களா? பேச ஆசையா இருக்கா? என்ன ஆசையா இருக்குன்னு மட்டும் சத்தம். ஓ, மெதுவாக பேசுறது நிகழ்ச்சி கேட்டுட்டாங்களோ.
5: Completely sold. Too well to turn it over. Hola, hola, hola, hola.

0: 2026 FIFA உலகக்கிண போட்டியில 104 போட்டிகளை நேரலையாக ஆட்சியம் உங்களுக்காக கொண்டுட்டு வரப்போது. நீங்க தாராளமா நாளை மறுநாள் 12 ஜூன் தொடங்கி நீங்க பார்க்கலாம். பெரும்பாலான ஆட்டங்கள் பார்த்தோம்னா அதிகாலையில நடைபெறுது. நம்ம மலேசிய நேரத்துக்கு பார்த்தோம்னா அதிகாலையில நடக்குது திரிசா. அதனால அதிகாலையில உங்களுக்காக நிறைய விளையாட்டுகள், முதல்ல சொல்லியிருந்தது போல 104 விளையாட்டுகள் வந்து உங்களுக்காக நேரலையா கொண்டுட்டு வரப்போறோம். அதனால தொடர்ந்து நீங்க பாருங்க.
1: இதுல என்னன்னா ரவேன், இந்த ஜூன் 11 ஜூலை 19 வரைக்குமே இந்த உலகக்கிண கார்பந்தாட்ட போட்டி நடைபெற போகிறதுனால அவங்களுடைய உலக நாடுகளின் அந்த நேரப்படிதான் அந்த ஸ்கெட்யூல் இருக்குல்ல, கால அட்டவணையில அவங்க அந்த பட்டியல்ல வந்து வைத்திருப்பாங்க. நாம என்ன செய்யணும், நம்ம நாட்டுக்கு அது எந்த நேரம், அங்க விளையாடுறாங்க நம்மளுக்கு விடியற்காலையா இருக்கும், காலையா இருக்கும், அதை கொஞ்சம் சரிபார்த்து இதுக்காக அந்த பட்டியல கையோட வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து சரிபார்க்க முடியும் எந்தெந்த ஆட்டங்கள் எந்தெந்த நாள்ல வருகின்றன.
0: தூக்கத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், சரி பரவாயில்ல பாத்துக்கலாம்.
1: எல்லாருமே அப்படியே கண்கள்ல வந்து கருவணையெல்லாம் சுற்றி வந்துடும். இந்த ஒரு மாசம் கார்பந்தாட்டத்துக்காக நம்ம தியாகம் செய்யலாம் சரியா?
0: கண்டிப்பா.
1: இதற்கிடையில் 2026 ஆண்டிற்கான இரண்டாம் கட்ட அதாவது ஃபசா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வழங்கலில் பங்கேற்க தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை ஆர்டிஎம் இப்போ அழைக்கின்றது. பிச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், ஆவணங்களை பெற என்ன செய்யணும் அப்படின்னா June 10 to 30 வரை www.rtm.gov.my அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா அதுல மேல் விவரங்கள் இருக்கின்றன.
0: அதாவது இன்று தொடங்கி நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது பதிவு செய்வதற்கு www.etv.rtm.gov.my இந்த இணையதளத்துக்கு போனா உங்களுக்கு வந்து பதிவுகளை நீங்க மேற்கொள்ளலாம். அல்லது மேல் விவரங்களுக்கு 03-2288-7819 03-2288-7819 என்ற எண்களில் அழைத்து பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
1: ஆக யார் யாரெல்லாம் நீங்க இனி வரும் காலங்களில் ஆர்டிஎம் நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம்.
0: வாங்க, ஸ்ரீராம் சஞ்சனா பாடி இருக்கும் இந்த பாடலை கேட்கலாம்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றுங்க. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919.
2: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் ஆரோக்கிய மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
3: ஆரோக்கிய மடானி இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து 1300 டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு 5000 ரிங்கிட் கொடுக்க போறோம். ஒரு டயாலிசிஸ் செஷன் 200 ரிங்கிட், நம்மள வந்து 25 செஷன்க்கு நம்ம காசு கட்ட போறோம். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து 6.5 மில்லியன் நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம்.
2: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
4: மடானி உங்களுக்காக.
5: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
6: குடிசீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
5: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
6: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
5: ஐயா தம்பி
6: சொல்லுங்க,
5: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
6: சரியா,
5: போயிட்டு வரேன்.
6: சில மாதங்களுக்கு பிறகு.
5: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம்.
6: இப்போது
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: மிக அழகான பாடல் பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம் பாடலை கேட்டிருந்தோம். ஆனா விமானம் ஏற முடியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம்ங்க.
1: அதாவது பொதுவாக வந்து நம்ம வீட்டுல குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்துல ஒரு சில விஷயங்களை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன செய்திருக்காங்க, வார இறுதி நாள் இது சனிக்கிழமையில நடந்ததுனாலதான் அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு தருணத்தை கடந்து போயிருப்பாங்களான்னு தெரியாது.
0: இவங்க வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் இருந்திருக்கு திரேசா. இவங்க வந்து கடப்பிதழ் அந்த பாஸ்போர்ட் வந்து வீட்டுல வைத்திருந்திருக்காங்க. பையன் என்ன பண்ணிருக்காரு, இவர் வந்து ஒரு குட்டி தான், ஒரு இருந்தா ஒரு 3 வயது தான் இருக்கும் அவருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, சரி அம்மாவோட கடப்பிதழ் எடுத்து, அவருக்கு கண்டிப்பா தெரியாது இது பாஸ்போர்ட் அப்படின்னு, அதை எடுத்து டைனோசர் வரிந்து அவங்க வந்து வெளிநாடு போக முடியாம ஆகிட்டாரு.
1: இது என்னன்னா அவங்க வந்துட்டு கஸ்டம்ல போயிட்டு அவங்களுடைய கடப்பிதழை வந்து சரி பார்க்கணும் இல்லையா. அப்ப அவங்க சொல்லிட்டாங்க இது வார இறுதி நாட்கள் அப்படின்றனால இது புதுப்பிக்க முடியாது, நீங்க திங்கட்கிழமை வரைக்குமே நீங்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க.
0: ஆமா, அப்புறம் வந்து திங்கட்கிழமை குடிநூடு விழாக்கவுக்கு சென்று அப்புறம் வந்து கடப்பிதழை புதுப்பித்து அவங்க வந்து அந்த பயண நேரத்தை வந்து மாற்றுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 600 ரிங்கிட்டுக்கு மேல வந்து செலவு பண்ண வேண்டியதா ஆயிருச்சான்.
1: அதுல எங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதாவது அவங்க இதை பதிவு செய்யும் போது ஒரு பதற்றமான சூழலா இருந்தாலும் ஒருவேளை என் பையனுக்கு நான் அவனை விட்டு போக கூடாது அப்படின்றதுனால இப்படி பண்ணிட்டாரோ அப்படின்னு அவங்க அம்மா. இதுவும் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும் ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே,
0: அம்மா
1: எடுத்துக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு உங்க வீட்டுல சின்ன சின்ன சல்லங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சுங்க அவங்க பக்கத்து கடப்பதில வச்சிருக்காங்க, இல்லன்னா அங்கேயும் ஒரு டைனோசர் குட்டி டைனோசர்ஸ் வந்துடும்.
0: இந்த முக்கியமான ஆவணங்கள், இந்த கடப்பிதழ், இந்த வாகன, இந்த உரிமை, இந்த பத்திரங்கள், இந்த புதிய வாகனம் வாங்கும்போது இந்த பத்திரங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. முதல்ல இந்த காப்புறுதி பத்தி, இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருந்தோம், அதை புதுப்பிக்கும் போது அந்த புதிய பத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து அது நீங்க எங்கேயாவது ஒரு என்ன சொல்லுவாங்க அலமாரியிலயோ எங்கேயாவது உயரமான இடத்துல வைத்திருங்க. உங்க பிள்ளைகள் கண்ணில் படுற அளவுக்கு நீங்க வைத்தீங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரி வைக்காதீங்க, அவங்க எடுத்து ஏதாவது பண்ணிடுவாங்க.
1: ஏன்னா இதுல என்ன இருக்குன்னா நம்ம மலேசிய கடப்பிதழ் கொஞ்சம் கவர்ச்சிகரமா இருக்கும் பாக்குறதுக்கு.
0: ஓ,
1: அதனால இதுல படம் வரைஞ்சா நல்லா இருக்குமே. அவர் வரைஞ்சிட்டாப்ல.
0: அதுதான் அதுதான், இப்ப வந்து நிறைய பேர் வெளியூர் பயணம் எல்லாம் மேற்கொள்றாங்க, அதனால கொஞ்சம் இதை கவனத்துல எடுத்துக்கோங்க.

0: வடக்கு மின்னலின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய விபரங்கள் இன்றைக்கு கொடுத்திருந்தோம். இன்றைக்கு வந்து மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. அதனால ரொம்ப மெதுவா பேசிடாதீங்க, சொல்ல வர்ற விஷயத்த மெதுவா தெளிவா சொல்லிருங்க.
1: இதுல இந்த மெதுவா பேசுறது அப்படின்னு சொல்லும் போது ரவீன் ஒரு சிலர் வந்து குழம்பிடுவாங்க, மெதுவானா சத்தம் இல்லாம அப்படின்னு கூட கேட்பாங்க. அந்த மெதுவாவா இல்ல நான் மெதுவா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு.
0: சரி,
1: எப்படி இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்க மிக தெளிவா பேசுறதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
0: அப்புறம் வந்து இந்த 10 விழுக்காடு சிறப்பு கழிவு கொடுக்கறாங்க அப்படின்னு
1: நம்ம விவேகமான
0: வாகனத்தை செலுத்துறவங்க எந்த ஒரு குற்றப்பதிவு, அப்புறம் வந்து விபத்து இல்லாம அந்த ஒரு வருடம் நீங்க வாகனத்தை செலுத்தினீங்கன்னா காப்புறுதியை புதுப்பிக்கும் போது, உங்களோட இன்சூரன்ஸ் வந்துட்டு நீங்க புதுப்பிக்கும் போது உங்களுக்கு வந்து 10 விழுக்காடு சிறப்பு கழிவு கொடுக்கறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ப்பையும் நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க. சரியா,
1: சரி, மின்னல் சாதனங்கள் இருந்து நீங்க விடுப்பு கொடுக்கிறதுக்கான ஒரு நாளுமே கூட. அதனால முடிந்த அளவுக்கு மின்னல் சாதனங்களை நேரம் கிடைக்கும் போது பயன்படுத்தலாம். மற்ற வகையில கொஞ்சம் தள்ளி இருந்தா ஆரோக்கியமா நாமும் வாழலாம்.
0: ஆமா, இப்பொழுது வணக்க மின்னலுக்கு ஒரு நிறைவை கொடுக்கலாம். இளமை உல்லாசம் அடுத்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க.
1: விடைபெறுகின்றேன், நான் த்ரிசாலா சரு,
0: நான் ரவி, மீண்டும் சந்திக்கலாம்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேதும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: விவேகமா வாகனத்தை செலுத்துறாங்களே, அவங்க காப்புறுதியை புதுப்பிக்கும் போது 10 விழுக்காடு கழிவு இப்ப கொடுக்கறாங்க.
4: சர்மத் மடானி திட்டத்தின் கீழ தான் இந்த கழிவு அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆனா இதற்கிடையில் இந்த விவேகமான வாகன ஓட்டுநர்கள் சொன்னீங்களே,
3: கிளாங்ல இருந்து சத்யா வந்திருக்காங்க. யாரு சத்யா? ரொம்ப விவேகமா வாகனத்தை ஓட்டுறது
5: யாரு இல்லையா? வீட்டுக்காரு தான்.
3: என்ன பண்ணுவாரு?
5: ஐயோ, அநியாயத்துக்கு பக்கத்துல மோட்டர் பைக் கூட, பழைய மோட்டார் பைக் கூட வேகமா ஓடிடும்.
4: நடந்து போகிடலாமா?
5: போயிடலாம். எனக்கு டென்ஷனா இருக்கும், ஃபாஸ்ட் லைன் கோசமா இருக்கும். ஆனா அவர் இதுலயே போவார், அவ்வளவு காடி மின்னுக்கு இருக்கும். அவர் வந்து எனக்கு காடி ஓட்ட நீ சொல்லி கொடுக்காதுன்னு
4: சொல்லிடுவாரு.
5: சோ எனக்கு இதான் பிரச்சனை. நான் தம்பி என் பையன் சொல்லுவான், அம்மா நம்மளே போயிடலாமா, அப்பா ரொம்ப ஸ்லோ.
3: கணவர்கிட்டிருங்க.
2: வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிரதமர் டாட்டோசி அன்வார் இப்ராஹிம் 31வது பன்னாட்டு நிக்கே ஆய்வரங்கில் முதன்மை உரையாற்றினார். நிச்சயமின்மையை வியூகத்துடன் வழிநடத்தல் எனும் தலைப்பில் பிரதமரின் உரை இடம்பெற்றது. எகிப்து அலெக்சாண்ட்ரியா பல்கலைக்கழகத்தில் மருந்தகம் பார்மசி பட்டப்படிப்பை முடித்த 4 மலேசிய மாணவரின் சான்றிதழ் அங்கீகாரம் தொடர்பான சிக்கலுக்கு தீர்வை எட்டும் கடப்பாட்டை உயர்கல்வி அமைச்சு கொண்டுள்ளதென அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் அந்த பாடத்திட்டத்தை டாக்டர் ஆப் பார்மசி என மறுபெயரிட்டுள்ளதால் இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது என அவர் கூறினார். எல்நினோ பருவநிலை வறட்சியையும் வெப்பகால பாதிப்பையும் எதிர்கொள்ள கடந்த பிப்ரவரி தொடங்கி நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களில் 7 முறை மேக விதைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் 27 விமானங்கள் உட்படுத்தப்பட்டதாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. மழைப்பொழிவை அதிகரிப்பதற்காக மேலும் 3 முறை அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இயக்குநர் இமயம் என ரசிகர்களால் அழைக்கப்பட்ட பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு 84. இவரது இயக்கத்தில் வெளிவந்த 16 வயது நிலை திரைப்படம் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் புகழ் பெற்றுள்ளது. ஈரான் லெபனானுடனான அமைதி பேச்சுகளை தனித்தனியாக நடத்துவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் தீவிரமாக முயல்கிறது. எனினும் இதில் மிக குறைந்த அளவே வெற்றி கிட்டியுள்ளது. அவ்விரு விவகாரங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என தெஹ்ரான் குறிப்பிட்டுள்ள வேளை இந்த மோதல்களை தீர்க்கும் முயற்சிகளில் சிக்கல் நீடிக்கிறது. அமெரிக்க உலங்கூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து ஈரானின் சில பகுதிகள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இத்தாக்குதலுக்கு ஈரான் கட்டாயம் பதிலடி கொடுக்கும் என அதன் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி கூறினார். விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்து நுழைவு சீட்டு விலைக்கு எதிராக உலகளவில் எழுந்துள்ள ரசிகர்களின் சீற்றத்திற்கு இடையிலும் அமெரிக்காவின் கடுமையான குடிநுழைவு கட்டுப்பாடுகளை கடந்தும் அந்த போட்டி மிளிரும் என நம்பிக்கையில் நாளை அதிகாரப்படியாக தொடங்குகிறது. முதன்முறையாக 3 நாடுகள் கூட்டாக இணைந்து நடத்தும் இப்போட்டியில் பங்கேற்க 48 அணிகளும் மில்லியன் கணக்கான ரசிகர்களும் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவிற்கு செல்ல உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டு இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கங்க. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்கள் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். எம் ஜி ஸ்ரீகுமார் மனு குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். சரி, வழக்கம் போல இன்றைக்கு உங்களுடைய நாள் எப்படி இருக்கு? ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய பேர் நெரிசல சிக்கி தவிச்சிட்டு இருக்கலாம், இன்னமும் வேலைக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்பீங்க. பரவாயில்லைங்க, மெதுவாயிருச்சு, பொறுமையாகவே போங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தொலைபேசியை பயன்படுத்தாதீங்க, அதை அப்படியே கீழே வச்சுட்டு இந்த பக்கமாக மின்னலை ஃபம்மை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி.

0: உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் ஆரோக்கிய மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: ஆரோக்கிய மடானி இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மள வந்து 1300 டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு 5000 ரிங்கிட் கொடுக்க போறோம். ஒரு டயாலிசிஸ் செஷன் 200 ரிங்கிட், நம்மள வந்து 25 செஷன்க்கு நம்ம காசு கட்ட போறோம். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து 6.5 மில்லியன் நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம்.
1: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: மடானி உங்களுக்காக.
3: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைலாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
4: அதுக்கே பா குரல் மாத்தி பேசுறீங்க.
3: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
4: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது?
3: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
4: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
3: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
4: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
3: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்

நம்ம நடிகை கனி வந்து வளர்ந்து வரும் மாலிவுட் மலையாள திரைப்பட நடிகையாக இருக்காங்க. இவங்களுடைய அடுத்த திரைப்படம், இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் வந்துட்டு கியூஸ்பின்டே ஓஷாத் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க, தான்யாவாக நடிச்சிருந்தாங்க. முரா அப்படின்ற திரைப்படம், பிறகு கிறுக்கன், வழக்கு, படா, இன்னும் நிறைய மலையாள திரைப்படங்களை நடிச்சிருந்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன திரைப்படம் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சம் பிராமணம் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் தான் இவங்களுடைய அடுத்த கைவசம் இருக்கிற திரைப்படமாக இருக்குது.

சுஜாதா அப்சல் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. 2026 ஆண்டிற்கான இரண்டாம் கட்ட ஃபாசா 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கலில் பங்கேற்க தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை ஆர்டிஎம் அழைக்கிறது. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், RFP ஆவணங்களை பெற June 10 to 30 www.rtm.gov.my நாடலாம். வழங்கல் பதிவை www.etv.rtm.gov.my இணையதளம் மூலம் நீங்க மேற்கொள்ளலாங்க. மேலதிக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 03-2288-78-19 என்ற எண்களை அழைத்து நீங்க பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்ப அடுத்த பாடல் உங்களுக்காக இந்திரஜித் ஆனந்த் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
1: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க. பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

சில பேர் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க, அதனால என்ன பண்ணுவாங்க, பசியாரம் மறந்துடுவாங்க. காலை நேரத்தில் பசியாரம் பரவாயில்லைங்க, நம்ம மதியம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றணும், அப்போ தான் அந்த வேலையை சரியாக நடக்கும். சில பேர் சாப்பிடாதனால என்ன நடக்கும் தெரியுமா, கோபங்கள் அதிகரிக்கும். அதனால் யாரை பார்த்தாலும் சிலுசிட்டு தான் இருப்பாங்க, கோவப்படுவாங்க. ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரியாமலே கோவப்படுவாங்க. அதுதான், அதனால் என்ன பண்ணணும், சரியான நேரத்தில் சாப்பிட்ருங்க, ஆரோக்கியமான உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, ஆர்டிஎம் கிளிக் செயலி பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்லை அப்படின்னா இப்போ பதிவிறக்கம் செய்யுங்க. ஃபீஃபா பன்னாட்டு கார்பந்தாட்டம் குறித்த தகவல்களை ஆர்டிஎம்மின் அனைத்து வானொலி நிலையங்களிலும் செய்து முடிக்கலாம். ஒரே உணர்வு, ஒரு மில்லியன் கரவொலி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: விவேகமா வாகனத்தை செலுத்துறாங்களே, அவங்க காப்புறுத்தியை புதுப்பிக்கும் போது 10 விழுக்காடு கழிவு இப்ப கொடுக்கறாங்க.
3: சர்மத் மாடானி திட்டத்தின் கீழ தான் இந்த கழிவு அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆனா இதற்கிடையில் இந்த விவேகமான வாகன ஓட்டுநர்கள் சொன்னீங்களே,
2: கிளாங்ல இருந்து சத்யா வந்திருக்காங்க. யாரு சத்யா? ரொம்ப விவேகமா வாகனத்தை ஓட்டுறது
4: யாரு இல்லையா? வீட்டுக்காரர் தான்.
2: என்ன பண்ணுவாரு?
4: ஐயோ, அநியாயத்துக்கு பக்கத்துல மோட்டர் பைக் கூட, பழைய மோட்டார் பைக் கூட வேகமா ஓடிடும்.
3: நடந்து போகிடலாமா?
4: போயிடலாம். எனக்கு டென்ஷனா இருக்கும், ஃபாஸ்ட் லைன் கோசமா இருக்கும். ஆனா அவர் இதுலயே போவாரு, அவ்வளவு காடி மின்னுக்கு இருக்கும். அவர் வந்து எனக்கு காடி ஓட்ட நீ சொல்லி கொடுக்காதுன்னு
3: சொல்லிடுவாரு.
4: சோ எனக்கு இதான் பிரச்சனை. நான் தம்பி என் பையன் சொல்லுவாம்மா நம்மளே போயிடலாமா, அப்பா ரொம்ப ஸ்லோ.
2: கணவர்கிட்ட சொல்லிருங்க.
4: கண்டிப்பா
1: அந்த 10 விழுக்காடு கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும்.

மலையாள பாடல்களை கேட்டு வச்சுட்டு இருக்கோங்க. 11 மணிக்கு பிறகு ஹிந்தி பாடல்கள் உங்களுக்காக இடம்பெறும். அதற்கு பிறகு நீங்க அழைக்கலாம் பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் இருக்கு. 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம், அதற்கும் நீங்க அழைத்து பேசலாம். யாருக்காக இன்றைக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்றத 11 மணிக்கு பிறகு நீங்க அழைத்து சொல்லலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். வெளிநாட்டு படைகள் ஹார்மோஸ் நீரினையிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்தும் வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. அவ்வாறு செய்யாவிடில் துப்பாக்கிச் சண்டையில் எதிர் தாக்குதலுக்கு ஆளாகும் தொடர்ச்சியான இடரை எதிர்கொள்வர் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரித்துள்ளார். ஹார்மோஸ் நீரினை பன்னாட்டு நீர்நிலை அன்று, மாறாக அது ஈரானுக்கும் ஒமானுக்கும் பொதுவானது என அவர் வலியுறுத்தினார். அந்த தடத்தில் ஈரான் தனது உலங்கூர்தியை சுற்றுவீழ்த்தியதை தொடர்ந்து பதிலடி கொடுப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சூளுரைத்த நிலையில் அராக்சி இந்த எச்சரிக்கையை விடுத்தார். இதனிடையே ஹார்மோஸ் நீரிணையை சுற்றியுள்ள பகுதியில் சில தாக்குதல்களை நடத்தியதை அமெரிக்க ராணுவம் ஒப்புக்கொண்டது. தற்காத்துக் கொள்ளும் வகையில் ஈரான் வான் தற்காப்பு அமைப்புகள், தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள், கண்காணிப்பு தளங்களை குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்காம் கூறியது. உள்ளூர் நேரப்படி இன்று அதிகாலையில் தென் ஈரானில் உள்ள கேசிம் ஹபாஸ் துறைமுக நகரில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறின. இதற்கு பதிலடியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது குண்டுவீச்சு நடத்தியது. மெக்சிகோவுடனான அமெரிக்காவின் எல்லையில் கட்டப்படும் கட்காரே கான்கிரீட் சுவரின் கட்டுமானம் 2027 இறுதிக்குள் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுங்க எல்லை பாதுகாப்பு ஆணையர் ரோட்ரிஸ் கான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மெக்சிகோவில் இருந்து வரும் சட்டவிரோத குடியேறிகளையும் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட அதிபர் டொனால்டு டிரம்பின் முதன்மை செயல் திட்டங்களுள் இந்த சுவர் திட்டமும் ஒன்றாகும். வெனிசுவேலாவில் மக்களின் குரல் பொதுவில் ஒலிப்பதற்கான சுதந்திரம் மீண்டும் திரும்பியுள்ளதாக அத்தரப்பினர் கருதுகின்றனர். முன்னாள் அதிபர் நிக்கோலோஸ் மடுரோவின் 2024 சர்ச்சைக்குரிய மறுதேர்தல் வெற்றியை தொடர்ந்து அச்சமும் அடக்குமுறையும் அடித்தட்டு மக்களின் கருத்து வெளிப்பாட்டை மூச்சு திணறச் செய்திருந்தன. அந்த தேர்தல் முடிவுகளுக்கு எதிரான பொதுமக்களின் சீற்றத்தை நசுக்குவதற்காக மடுரோ நிர்வாகம் பெருமளவிலான கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. 2025 இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு முதல் 3 ஆர்ப்பாட்டங்கள் 144 விழுக்காடு அதிகரித்துள்ளன. மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டெயினுடனான தனது உறவு குறித்த அமெரிக்க வழக்கறிஞர் குழுவின் விசாரணையை எதிர்கொள்ளவிருக்கிறார். எப்ஸ்டெயினின் செல்வ செழிப்பு, ஆற்றல் மிக்க நண்பர்களின் வலையமைப்பு ஆகியவை பல ஆண்டுகளாக அவர் மீதான ஆழமான ஆய்வுகளுக்கு வித்திட்டுள்ளது. முன்னதாக அந்த குழுவின் முன் விசாரணையில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை அந்த உலக பெரும் செல்வந்தர் வரவேற்பதாகவும், அவர் எப்ஸ்டெயினின் சட்டவிரோத நடத்தையை ஒருபோதும் நேரில் கண்டதில்லை அல்லது அதில் பங்கேற்றதில்லை என்று வலியுறுத்தியதாகவும் பில்கேட்ஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். மறைந்தார் இயக்குநர் இமயம் பாரதி ராஜா. உங்கள் பாசத்திற்குரிய உங்கள் பாரதி ராஜா பேசுகிறேன் என தன் குரலால் ரசிகர்களுக்கு அறிமுகமாகி தமிழ் சினிமாவை மடைமாறி பாய்பெரும் கலைஞராக மிளர்ந்தவர். 16 திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி பல கிராம பின்னணியில் அமைந்த கதைகளை இயக்கி மாபெரும் வெற்றி படங்களை தமிழ் சினிமாவிற்கு வழங்கிய பெருமைக்குரியவர். சிகப்பு ரோஜாக்கள், கிழக்கே போகும் ரயில், நிறம் மாறாத பூக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்கள் பாரதி ராஜாவின் மிகவும் புகழ்பெற்ற திரைப்படங்களாகும். இவர் திரைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2026 உலக கிண்ண காற்பந்து போட்டி. 4 ஒருமுறை நடைபெறும் இந்த உலக காற்பந்து விழா June 11 கோலாகலமாக தொடங்கவுள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக 48 அணிகள் பங்கேற்கும் இப்போட்டியை அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய 3 இணைந்து நடத்துகின்றன. 104 ஆட்டம் 16 நகரங்களில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள அரங்குகளில் நடைபெறும் நிலையில் இறுதிப் போட்டி அமெரிக்கா மெட்லைஃப் அரங்கில் நடைபெறும். இவ்வரங்கில் 82,500 ரசிகர்கள் அமைந்து இறுதியாட்டத்தை கண்டுகளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. July 19 வரை உலக கிண்ண காற்பந்து போட்டி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன்.
வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் பாத்தீங்கன்னா 11 மணி தொடங்கி 11:30 வரையிலும் ஹிந்தி பாடல்கள் நம்ம கேட்டு ரசிப்போம் இல்லையா. இப்போ தொடக்க பாடல் உங்களுக்காக அர்சு அப்படின்ற திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 1965 வெளிவந்திருந்தது. அந்த படத்துக்காக உங்களுடைய பழைய நினைவுகளை திரும்பவும் மீட்டெடுப்பதற்காக இந்த பாடல் முகமது ரஃபி கொண்டு வராரு, கேட்போம்.

மொஹமட் ரஃபி சுமன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். ஹிந்தி பாடல்களை வந்து நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட செய்தியில் சொல்லியிருந்தாங்க, இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்கள் வந்துட்டு காலமானார் அப்படின்ற செய்தி உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. எத்தனை திரைப்படங்கள், எத்தனை வெற்றி திரைப்படங்கள் நமக்காக கொடுத்துருக்கிறாரு. அவருடைய திரைப்படங்கள் இருக்கிற பாடல்கள், பிறகு நானுங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா அப்படின்னு சொல்கிற அந்த விதம், அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அவருடைய நினைவலைகளை நிறைய பேர் திரும்பி பார்த்துட்ருப்பாங்க. அதே வேளையில் ஹிந்தி பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தை ஹிந்தியில் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி 1983 ஆண்டு வந்து வெளியிட்டிருந்தார், இயக்கி வெளியிட்டிருந்தார். அந்த திரைப்படம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திரைப்படமாக, ஹிந்தியில் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தது. அவருடைய நினைவு எப்பயுமே வந்து பாடல்கள் வாயிலாகவும் சரி, திரைப்படங்களின் வாயிலாகவும் சரி வாழ்ந்துட்டே தான் இருக்கும்.

அலிஷா சங்கர் மகாதேவன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. ஹிந்தி பாடல்கள் நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த கட்டமா என்னென்ன பாலிவுட் திரைப்படங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதுவும் ஸ்பாய் த்ரில்லர் சம்மந்தமா உங்களுக்கு என்ன திரைப்படம் இருக்க போகுது அப்படின்னா, ஆலியா பட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஷர்வாரியும் இணைந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க, அல்ஃபா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்ய கதைக்களம், அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் அந்த திரைப்படம், கூடிய விரைவில் வெளிவர போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படத்திற்காக நம்மளுமே காத்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். சரி, இப்போ அடுத்து நிறைவு பாடல் உங்களுக்காக, ஹிந்தி பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல் ஆஸ் தூச்சுக்கோ அப்படின்ற பாடல் விஷால் மிஸ்ரா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

சத்யபிரகாஷ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி மாபெரும் வெற்றி படங்களை தமிழ் திரையுலகுக்கு வழங்கியவர் இயக்குநர் பாரதிராஜ் அவர்கள் இன்று உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநர் பாரதிராஜ் அவர்களுக்கு 2004 பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருந்தது. எத்தனை திரைப்படங்கள் 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, புதுநெல் புதுநாத்து, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய புகழ்பெற்ற திரைப்படங்கள்ல இந்த திரைப்படங்கள் முதல்ல இருக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். கிராமிய மண்வாசனையை வந்து திரைப்படங்களின் வாயிலாக அவர் கொடுத்திருந்தாரு. அதனால நிறைய பேருக்கு அவருடைய திரைப்படங்கள் அப்படின்னாலே அது ஒரு தனித்துவமான திரைப்படமா தெரியும். பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை, எங்க வீட்டு பிள்ளை, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல நடித்ததன் மூலம் அனைத்து தலைமுறைக்குமான ரசிகர்களையும் பெற்றிருந்தார். தீரா இசையில் இன்றைக்கு அவருடைய திரைப்பாடல்களை வந்து நம்ம கேட்டு ரசிக்க போறோம். ஒரு சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக இன்றைக்கு தீரா இசையில காத்துட்டு இருக்கு. கேட்க மறந்துடாதீங்க. இப்போ அவர் நடிச்சிருந்த ஒரு திரைப்படம் திருச்சிற்றம்பலம், அதுல இருந்து ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.

நம்ம நண்பர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும், என்ன அப்படின்னா, இதை ஏன் முன்னாடியே சொல்லலை, சொல்லியிருந்தா அதை செஞ்சுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது அதனால் முன்னாடியே ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம், நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. இப்போ பரபரப்பான வாழ்க்கை சூழலில் நிறைய பேர் முகத்தை பார்த்து பேசக்கூட நேரம் இல்லைங்க, நான் நடந்து போய்கிட்டே இருப்பேன் பரபரப்பாக அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. இந்த வணக்கம் அப்படின்றத சொல்கிறது எவ்வளோ குறைஞ்சி போச்சு இல்லை, முகத்தை பார்த்து வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது. எடுத்தோன்னே வந்து சிரிக்காமல் போகிறவங்களாம் கூட நம்ம பார்த்துருப்போம், என்ன முகத்தில் ஒரு புன்னகையை காணுமே அப்படின்ற மாதிரி. நாளைக்கு அதற்கான நாள் தான் அனுசரிக்கப்படுது, சே ஹாய் டே நாளைக்கு அனுசரிக்கப்படுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்குறவங்கள்ட்ட வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க மனசுக்கும் நிறைவாக இருக்கும், உங்களுக்கும் அன்றைய நாள் ரொம்ப நிறைவாக இருக்குங்க. சரி, இதற்கிடையில் இன்றைக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்குற நேரம் இருக்குது, தொடர்ந்து நீங்கள் அழைக்கலாம். 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம் இருக்குது, போட்டி அங்கம் 10:00 நாங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் பதிலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து நீங்கள் விரும்பி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: ஜெயலட்சுமி சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
1: என் மகன் கதிரவனுக்காக இந்த பாட்டை நான் கேக்குறேன்.
0: கதிரவன் இங்க இருக்காரு, வேலைக்கு போயிட்டாரா, வீட்டுல இருக்காரா?
1: அவரு ஜோஹர்ல பசிக்கூடாங்க, இன்ஜினியரா இருக்காரு. அவருக்காக இந்த பாடல நான் கேக்குறேன்.
0: கண்டிப்பா. என்ன பாட்டு?
1: மைனர் வேட்டி கட்டி அந்த பாடல் போடுங்க.
0: மைனர் வேட்டி கட்டி. சரி, அவரை நிகழ்ச்சியை கேட்க சொல்லுங்க. அப்படி கேட்க முடியலன்னா நீங்க பதிவு பண்ணி அவருக்கு அனுப்பி வச்சிருங்க. சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி. அங்க தொடர்ந்து நீங்க அழைக்கணும் அப்படின்னா தாராளமா அழைக்கலாங்க. 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம் உங்களுக்காக இருக்கு. 10 என்றதுக்குள்ள நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில கொடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாம். யாருக்காக என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுதோ அதை நீங்க கேட்கலாம். ஆனா இந்த போட்டியில நீங்க பங்கெடுக்கணும். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இந்தியாவின் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீண்டகாலம் ஆட்சி செய்த தலைவர் என்ற வரலாற்றை படைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார். இது பொதுச்சேவையில் நீண்டகால அர்ப்பணிப்பையும் உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ச்சி, வளம், செல்வாக்கை முன்னெடுத்துச் செல்வதில் அவரது தலைமைத்துவத்தையும் பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எஸ்பிஆர்எம்மின் முன்னாள் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு எதிராக சுமத்தப்பட்ட மிரட்டல் தொடர்பான விசாரணை அறிக்கையில் மேலதிக நடவடிக்கை இல்லை என தேசிய சட்டத்துறை அலுவலகம் ஏஜிசி தெரிவித்துள்ளது. தொழிலதிபர் ஆபத்தை செய்த புகாரின் அடிப்படையில் அரச மலேசிய போலீஸ் படை பிடிஆர்எம் மேற்கொண்ட விசாரணை முடிவுகளை விரிவாக ஆய்வு செய்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஏஜிசி தெரிவித்துள்ளது. கிளாந்தானில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தாய்லாந்திலிருந்து கடத்தப்பட்டதாக நம்பப்படும் 1300 மரக்கன்றுகளை பொது நடவடிக்கை குழு பிஜிஏ பறிமுதல் செய்துள்ளது. முறையான ஆவணங்கள் ஏதுமின்றி தென்னங்கன்றுகள் உட்பட ரம்புத்தான், மனோரஞ்சிதம், கொய்யா, பொன் அரளி ஆகியவை கடத்தப்பட்டதாக பிஜிஏ தளபதி அகமது ரசி ஹுசைன் தெரிவித்தார். ஈரானின் தென்பகுதியில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடியாக அங்குள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரானிய ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை தொடர்ந்தால் ஈரான் தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் என கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் கூறியுள்ளது. இந்தோனேசியாவில் உதவித்தொகை வழங்கப்படாத ரோன் 92 பெட்டாமேக்ஸ் பெட்ரோல் விலை 32 விழுக்காடாக உயர்ந்து லிட்டருக்கு 3.64 சென்னாக விற்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களில் முதல் முறையாக அங்கு எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிரீன் 95 எண்ணெய் விலை லிட்டருக்கு 3.81 சென்னாக உயர்த்தப்பட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்து. இதனை முன்னிட்டு அர்ஜென்டினாவுக்கும் ஐஸ்லாந்துக்கும் இடையே நடைபெற்ற நட்பு முறை ஆட்டத்தில் களமிறங்கிய சில நிமிடங்களிலேயே லியோனல் மெஸ்ஸி கோல் அடித்தார். இந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஐஸ்லாந்தை 3-0 என்ற கோல்களில் வெற்றி கொண்டது. கடந்த மாதம் இன்டர் மயாமிக்கும் பிலடெல்பியாவுக்கும் இடையிலான ஆட்டத்தின் போது தசை வலியை எதிர்நோக்கிய மெஸ்ஸி மீண்டும் களத்திற்கு திரும்பியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: செய்திகளுக்கு பிறகு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க இருக்கீங்க, பயணத்துல இருக்கீங்களா? இப்போ மதியம் என்ன சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி மனசு தேடிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ போட்டி அங்கம் சொன்ன மாதிரி உங்களுக்காக இடம்பெற போகுது. 10 என்றதுக்குள்ள 10 வினாடிகளுக்குள் நீங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு, ரொம்ப சுலபமான கேள்விகள் தாங்க, நீங்க கஷ்டம் நினைக்கவே நினைக்காதீங்க. அழைத்த பிறகு உங்களுக்கே தெரியும் இதான் கேள்வியா அப்படின்ற மாதிரி அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் கொடுத்துட்டீங்க, 10 என்றதுக்குள்ள சொல்லிட்டீங்க அப்படின்னா பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம். யாருக்காக இப்போ உங்க மனசுல யாரோ இருக்காங்கல்ல, அவங்களுக்காக பாட்டு கேட்கணும்னு தோணுது இல்ல, என்ன பாட்டு யாருக்காக வேணும் அப்படின்றத அழைத்து சொல்லலாம். 3-2-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்ம இணைப்பது
1: மின்னல் அறிவிப்பு.
2: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:15. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:15.
3: இன்றைய வணக்கம் மின்னலில்
4: விவேகமா வாகனத்தை செலுத்துறாங்களே, அவங்க காப்புறுதியை புதுப்பிக்கும் போது 10 விழுக்காடு கழிவு இப்ப கொடுக்கறாங்க.
5: சர்மத் மாடானி திட்டத்தின் கீழ தான் இந்த கழிவு அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆனா இதற்கிடையில் இந்த விவேகமான வாகன ஓட்டுநர்கள் சொன்னீங்களே,
4: கிளாங்ல இருந்து சத்யா வந்திருக்காங்க. யாரு சத்யா ரொம்ப விவேகமா வாகனத்தை ஓட்டுறது?
6: யாரும் இல்லையா, வீட்டுக்காரர் தான்.
4: என்ன பண்ணுவாரு?
6: ஐயோ, அநியாயத்துக்கு பக்கத்துல மோட்டார் பைக் கூட, பழைய மோட்டார் பைக் கூட வேகமா ஓடிடும்.
5: நடந்து போகிடலாமா?
6: போயிடலாம். எனக்கு டென்ஷனா இருக்கும், ஃபாஸ்ட் லைன் கோசமா இருக்கும். ஆனா அவர் இதுலயே போவாரு, அவ்வளவு காடி மின்னுக்கு இருக்கும். அவர் வந்து எனக்கு காடி ஓட்ட நீ சொல்லி கொடுக்காதுன்னு
5: சொல்லிடுவாரு.
6: சோ எனக்கு இதான் பிரச்சனை. நான் தம்பி என் பையன் சொல்லுவான், அம்மா நம்மளே போயிடலாமா, அப்பா ரொம்ப ஸ்லோ.
5: இன்ன வரைக்கும் அப்படித்தானே, எங்க போனாலும் அப்படித்தானா?
6: அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாரு. 80 தான் 110 தான்.
4: கடைசியில நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதா, எல்லாமே நல்லதுக்கு தானே அவர் செய்யறாரு.
6: ஆமா, இந்த எண்ட் வந்து அது சேஃப்டி. பசங்க இருக்காங்க பக்கத்துல, அவரை பார்த்துதான் அவனுங்க பாக்குறாருங்க. அப்பா கரெக்டா ஓட்டுறாருல்ல,
4: காப்புறுதி 10 விழுக்காடு குடுக்கறாங்க, கணவரு கிட்ட சொல்லிருங்க.
6: கண்டிப்பா அந்த 10 விழுக்காடு கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும்.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
3: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
2: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
3: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
2: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
3: அதிகமாவா? அதிகமானா
2: அதிகமான அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்து தான் பதிவு செஞ்சேன் சார்.
3: நேத்து தான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
2: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
3: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
2: நினைவுகளுக்காக
3: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
2: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
3: இப்படிக்கு
2: மின்னல்
4: வணக்கம். உமாராணி ரவாங்கன்னு நினைக்கிறேன்.
3: உமாராணி, இதான் உங்க முதல் அழைப்பா?
4: ஆமா.
3: போட்டியில பங்கெடுக்கணும்னு அழைச்சிருக்கீங்கன்னா அப்ப யாருக்காவது பாட்டு கேட்க போறீங்க அப்படியா?
4: ஆமா.
3: சரி, 10 வினாடிகளுக்குள்ள நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, ரவா இருக்குல்ல, ரவா,
4: ரவா மாவா?
3: ஆமா. அதுல என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதுல 5 உணவுகளை நீங்க சொல்லணும் இப்ப 10 வினாடிகளுக்குள்.
4: உப்புமா செய்யலாம், ரவா வடை செய்யலாம், ரவா ரவா தோசை சுடலாம், ரவா இட்லி சொல்லலாம், ரவா லட்டு செய்யலாம்.
3: இந்த ரவா வடைன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி இருக்கும்? ரவால வடை செய்வாங்களா?
4: ரவா வடை இருக்கு. நம்ம ரவா வடை வந்து நம்ம கொஞ்சம் உளுந்தோம், ரவா வந்து 1 கப்னா 1/2 கப் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தூள், அது தூளாக்கணும், மிக்ஸ் பண்ணி அரிசி மாவுலாம் கலந்து செய்யலாம்.
3: ஓ, இதுக்கு பேர் தான் வாயிலே வடை சொல்றதா?
4: உண்மையே சொல்லிட்டு இருக்கு,
3: வராத காதல் கூட வருமா? அப்படி என்னங்க பாட்டு? இப்ப நீங்க சொல்லும் போது நாங்களே ஆர்வமா இருக்கோம்.
4: இல்ல இல்ல, அதான் வந்து என்கிட்ட சாமி, என் சாமி பத்திரமா பாத்துக்க, என் சாமி கிட்ட கேக்கலையோ, வேண்டி விட்ட சாமி கிட்ட.
3: நீலோத்தியா?
4: நீலோத்தி இருக்காங்க,
3: போதும் போதும், லிஸ்ட் பெருசாயிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம் வாங்க. சரியா?
4: ஓகே.

0: உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் ஆரோக்கிய மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: ஆரோக்கிய மடானி இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து 1300 டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு 5000 ரிங்கிட் கொடுக்க போறோம். ஒரு டயாலிசிஸ் செஷன் 200 ரிங்கிட், நம்மள வந்து 25 செஷனுக்கு நம்ம காசு கட்ட போறோம். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து 6.5 மில்லியன் நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம்.
1: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: மடானி உங்களுக்காக.
3: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க, தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
2: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம் உங்களுக்காக தாளம்.

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: நம்மை சுற்றி
5: நுண்ணறிவு பிளவு நியூரோ டைவர்ஜென்ட் விழிப்புணர்வு விழா ஸ்லாங்கூர் கலானஜியா யூனிட்டார் பல்கலைக்கழகத்தில் நாளை ஜூன் 11 முதல் ஜூன் 13 வரை காலை 9 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நுண்ணறிவு பிளவு அல்லது நரம்பு சார் பண்வகைமை நியூரோ டைவர்ஜென்ட் விழிப்புணர்வு விழா நடைபெற உள்ளது. நரம்பியல் சார்ந்த கருத்தரங்கு, கலந்துரையாடல், அனுபவ பகிர்வு ஆகியவை இடம்பெற உள்ளன. மேல் விவரங்களை வழங்குகிறார் யூனிட்டார் விரிவுரையாளர் எட்வர்ட்.
6: நியூரோ டைவர்ஜென்ட் கார்னிவல் 2026 வருகிற 11 முதல் 13 வரை காலை 9 மணி முதல் மாலை 5:30 வரை கிளானஜயாவில் உள்ள யுனிதா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் நடைபெறும் இந்த நிகழ்வில் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். நியூரோ டைவர்ஜென்ட் நபர்கள் என்பது ADHD, ஆட்டிசம், டிஸ்லெக்சியா, டவுன் சிண்ட்ரோம், கற்றல் சிரமைகள் உடையவர்கள் மற்றும் அவர்களுக்கு கற்றுக்கொள்வதிலும் சிந்திப்பதிலும் வேறுபாடு உள்ளவர்கள். இவர்களுக்கு இந்த கார்னிவலில் செயல்முறை பயிற்சி, பேச்சு சிகிச்சை பட்டறை, சென்சரி அனுபவங்கள், ஓவிய பட்டறை, இசை பட்டறை, ரோபோட்டிக்ஸ், சமையல், பேக்கிங், ஊக்கமளிக்கும் கருத்தரங்குகள் மற்றும் நியூரோ டைவர்ஜென்ட் நபர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் ஆதரவு அளிக்க 30 மேற்பட்ட அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நீங்கள் ஒரு பெற்றோர், ஆசிரியர், மாணவர், வேலை வாய்ப்பு வழங்குனர் அல்லது சமூக உறுப்பினராக இருந்தாலும் இந்த கார்னிவல் உங்களுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனுமதி முற்றிலும் இலவசம். இந்த ஜூன் 11 முதல் 13 வரை யுனிதா கிளானஜயாவில் நடைபெறும் கார்னிவலில் நியூரோ டைவர்ஜென்ட் நபர்களின் தனித்துவமான பலன்களையும் திறமைகளையும் அறிந்து இணைந்து கொண்டாட வாருங்கள்.
4: நம்மை சுற்றி

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: காலையிலிருந்து உங்களுடைய மகன் உங்ககிட்ட அடம் பிடிச்ச ஒரு 5 விஷயங்களை 10 வினாடிகளுக்குள்ள சொல்ல போறீங்க, சரியா? போலாம்.
1: காலையில ஸ்கூலுக்கு வேக் அப் பண்றதுக்கு அடம் பிடிப்பாரு, பிரேக்ஃபாஸ்ட் அவர்கிட்ட கேட்கணும்.
0: டக்குனு டக்குனு
1: என்ன
0: பாட்டு யாருக்காக கேக்கலாம் நினைச்சீங்க நீங்க?
1: என்னோட பொண்ணுக்கு டீமா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க பேரு வந்து யாழினி. அவங்களுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை இப்ப எல்லோருமே சேர்ந்து ரசிக்கலாம். வாங்க. நன்றி.
1: கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ.

0: டேசால இருந்து புஷ்பா பேசுறேன்.
1: புஷ்பா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க. சாப்பிட்டாச்சா?
0: இன்னும் இல்ல தம்பி,
1: இன்னும் இல்ல,
0: ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, கிட்ட வந்திருக்கேன்.
1: இப்ப வெட்டி வச்சுட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கான கேள்வியும் அதுதான். இப்போ ஒரு வாழை இலையில ஏழு உணவுகளை பரிமாறணும்னா உங்களுடைய தேர்வு என்னவா இருக்கும்?
0: கேரட் இருக்கும், பீட்ரூட் இருக்கும், பரங்கிக்காய் இருக்கும், மாங்காய் சட்னி இருக்கும், கத்திரிக்காய் இருக்கும், வாழைக்காய் பொரியல் இருக்கும், அப்பளம் இருக்கும், பாயாசம் இருக்கும்.
1: முடிச்சிட்டீங்க, பத்து வினாடிகளுக்குள்ளே சொல்லிட்டீங்க. அதுக்கு மேல இன்னும் போயிட்டே இருக்கும் போல.
0: வாழை இலைன்னா அது இன்னும் நமக்கு தெரிஞ்சது தானே ஐயா. வாழை இலையில பரிமாறதுன்னா அது 12-13 கூட போகும்.
1: ஆனா இவ்வளவு வச்சு சோறு சொல்ல மறந்துட்டீங்களே, எப்படி சாப்பிடுவாங்க?
0: பிள்ளைகளுக்காகவா?
1: என் கூட
0: பிறந்தவங்களுக்கும்
1: பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். சோறு வந்து நீங்க முத மறந்துட்டீங்க, ஆனா இப்ப சாப்பிட மறந்துடக்கூடாது. சரியா? சரியான இடத்துக்கு சாப்பிட்டுருங்க.
0: நீங்களும் சாப்பிடுங்க.
1: நன்றி,
0: ரொம்ப சந்தோஷம் தம்பி.
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றிங்க.

இசை ஞானி இளையராஜா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். அதற்குள்ள மணி ஒன்றாக போகுதா அப்படின்ற ஆச்சரியம் உங்க மனசுல இருக்கும், எங்க மனசுலயும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நேரம் போறதே தெரியல. இப்போ மதிய நேரத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ சாப்பிட வெளியே போயிட்டு இருப்பீங்க, பாதுகாப்பா போங்க. இதற்கிடையில விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பிரவீன் குமார் ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்காரு. அவருடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ நிறைவு பாடல் சுப்லாஷினி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்

0: உலகிற்கு தேவை தெளிவான இலக்கை அன்றி அதிகாரமல்ல, பிரதமர் வலியுறுத்தல். மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் மலேசியாவின் முன்னேற்றத்திற்கு ஜப்பானின் ஆதரவு இன்றியமையாதது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். உலகம் தற்போது அதிகாரத்தை விட தலைமைத்துவத்தில் தெளிவான இலக்கு இல்லாத நிலையையே எதிர்கொண்டுள்ளது என்று பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வியோக நிச்சயமற்ற தன்மையை வழிநடத்துதல் என்ற தலைப்பில் நிக்கே மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் சவால்களை எதிர்கொள்ள புதிய உலகளாவிய ஒத்துழைப்புக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் திறமையான தலைமைக்கு தெளிவான இலக்கு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கொள்கைகளை நாம் தொடர்ந்து கடைபிடித்தால் இன்றைய சவால்களை நாளைய வாய்ப்புகளாக மாற்ற முடியும் என்று உறுதியாக நம்புவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே தீர்வையற்ற வாணிகத்தை பாதுகாப்பதிலும் தண்டனை நோக்கத்திலான வரிகள் அல்லது பாகுபாடு காட்டும் கொள்கைகளை எதிர்ப்பதிலும் இறையாண்மை கொண்ட நாடுகள் தயக்கம் காட்டக்கூடாது என்று டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். இறையாண்மை கொண்ட ஒன்றையொன்று சார்ந்த நாடு என்ற முறையில் வரிகள் மீதான தனது நிலைப்பாட்டில் மலேசியா தெளிவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுதந்திர வர்த்தகம், பன்முகத்தன்மை குறித்த தங்கள் கருத்துக்களை மேலும் உறுதியாகவும் வெளிப்படையாகவும் முன்வைக்குமாறு நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். நிக்கே மாநாட்டில் தமது முக்கிய உரையை தொடர்ந்து நடைபெற்ற கேள்வி பதில் அமர்வில் டத்தோஸ்ரீ அன்வார் பங்கேற்றார். இவ்வேளை மேம்பட்ட உயர் தொழில்நுட்பங்களில் மலேசியா தனது திறன்களை வளர்த்துக் கொள்ள ஜப்பானிய அரசாங்கம் தொழில்துறையின் ஆதரவு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் கூறினார். குறை கடத்திகள், செயற்கை நுண்ணறிவு, AI, கணினியல் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு அவசியமாவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே பாரம்பரிய வளர்ச்சித் துறைகளை மட்டும் சார்ந்திருக்காமல் இலக்கவியல் மயமாக்கல், AI, புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வட்டார குறை கடத்தி மையமாக தனது பங்கை வலுப்படுத்தும் உத்தியை நாடு வரைந்து வருவதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜப்பானுக்கு தமது முதல் அலுவல் பயணத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் ஜப்பானிய பிரதமர் சனாய் தகாய்ச்சி அலுவலகத்தில் அவருக்கு அதிகாரப்படி வரவேற்பு நல்கப்பட்டது. முன்னதாக அலுவலக வளாகம் வந்தடைந்த பிரதமரை சனாய் தகாய்ச்சி வரவேற்றார். மலேசிய ஜப்பானிய தேசிய பண்கள் இசைக்கப்பட்ட வேளை டத்தோஸ்ரீ அன்வார் மரியாதை அணிவகுப்பினை பார்வையிட்டார். பின்னர் ஜப்பானிய அமைச்சர்கள், மூத்த அரசாங்க அதிகாரிகளுக்கு மலேசிய பிரதமர் அறிமுகப்படுத்தப்பட்ட வேளை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் மலேசிய பேராளர் குழுவினரை தகாய்ச்சிக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நடைபெற்றது. பேங்க் நகாரா மலேசியா BNM இவ்வாண்டு முழுவதும் நாள் வட்டி விகிதம் OPR 2.75 விழுக்காட்டில் நிலைநிறுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக கனாங்கா முதலீட்டு வங்கி நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு தேவையின் மீள்திறன், குறைந்த பணவீக்க அழுத்தங்கள் காரணமாக இந்நிலை தொடரும் எனவும் அது குறிப்பிட்டுள்ளது. இன்றைய நிலையில் ஒட்டுமொத்த பணவீக்கம் மிதமாகவே உள்ளது என அது குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் ஹார்மஸ் நீரினை எதிர்கொண்டுள்ள இடையூறுகள், இறக்குமதி செய்ய எரிபொருள், உரம், தளவாடங்களின் விலை உயர்வின் மூலம் பணவீக்கம் அதிகரிக்கும் இடரினை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. மலேசியா செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற ஆனால் வலுவான தருக்க சிந்தனையும் பகுப்பாய்வு திறன்களும் அற்ற தலைமுறையை உருவாக்கும் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாக மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM-இன் மின்னணு பொறியியல் துறையின் மூத்த விரிவுரையாளரும் இணை பேராசிரியருமான முனைவர் கலைவாணி செல்லப்பன் வலியுறுத்தியுள்ளார். சிறு வயதிலிருந்தே எண் பகுத்தறியும் திறன்கள் வலுப்படுத்தப்படாவிட்டால் இந்நிலை ஏற்படலாம் என அவர் கவலை தெரிவித்துள்ளார். அன்றாட வாழ்வில் குறிப்பாக கற்றல், ஆய்வு, அலுவலக பணிகளை நிறைவு செய்வதில் AI, இலக்கவியல் தொழில்நுட்பங்களின் அதிகரித்து வரும் பயன்பாட்டிலிருந்தே இந்த கவலை உருவாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று தலைநகர் பூடு சந்தையை சுற்றி நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த செயலாக்க நடவடிக்கையின் போது அந்நிய நாட்டினர் 16 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். உரிமம் இல்லாத 22 வணிகர்களுக்கு சொந்தமான பொருள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கை மலேசிய குடிநுழைவுத்துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றம் டிபிகேஎல் முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: இந்தோனேசியாவில் உதவித்தொகையற்ற பெட்டாமேக்ஸ் RON 92 பெட்ரோல் விலை இன்று முதல் சுமார் 32 விழுக்காடு அதிகரித்து 12,300 ரூபியாவிலிருந்து 16,250 உயர்ந்துள்ளது. அத்துடன் பெட்டாமேக்ஸ் கிரீன் 95 விலை லிட்டருக்கு 12,000 ரூபாயிலிருந்து 17,000 அதிகரித்துள்ளதாக அரசுக்கு சொந்தமான ஆற்றல் நிறுவனம் PT பெர்தாமினா பத்ரா பெருநிறுவன செயலாளர் ராபர்ட் எம்பி டுமாதுபூன் தெரிவித்தார். உதவித்தொகையுடன் கூடிய பெட்டாலிட், பயோசோலார் ஆகியவற்றின் விலைகளும் லிட்டருக்கு முறையே 10,000 ரூபியா மற்றும் 6,000 ரூபியா என நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய வன்முறை தொடர்பில் சில நாடுகளுடன் இணைந்து ஒருங்கிணைக்கப்பட்ட தடைகளின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய நிதியமைச்சர் பர்சில் ஸ்மோட்ரிச் நாட்டிற்குள் நுழைய பிரான்ஸ் தடை விதித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதமர் பென் கியூவிற்கு பிறகு அண்மைய மாதங்களில் பிரான்சுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்ட இஸ்ரேலிய அரசாங்கத்தின் இரண்டாவது உறுப்பினர் ஸ்மோட்ரிச் ஆவார். மேற்கு கரையை இணைப்பது, புதிய குடியேற்றங்களை அமைப்பது உள்ளிட்ட பாலஸ்தீன அதிகார தரப்பை பலவீனப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை ஸ்மோட்ரிச் தீவிரமாக ஆதரிப்பதையடுத்து இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜான் நோயல் பாரோட் கூறினார். சீன அதிபர் ஸி ஜின்பிங் அண்மையில் வடகொரியாவுக்கு மேற்கொண்ட பயணம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் முழுமையான பனிச்சட்டகம் என்று பியோங்யாங்கும் பெய்ஜிங்கும் வகைப்படுத்தியுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான வியூக உறவுகளை விரிவுபடுத்தவும் நட்புறவை வலுப்படுத்தவும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உனும் ஜின்பிங்கும் உடன்பாட்டை எட்டியதாக கொரிய அரசு ஊடகம் KCNA கூறியது. இந்த பயணத்தின் ஊடே இருதரப்பினரும் சில விவகாரங்களில் முக்கியமான புரிந்துணர்வுகளை எட்டியுள்ளதாகவும் வட்டார உலக அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் பாரம்பரிய உறவுகளை வலுப்படுத்த உறுதியாக இருப்பதாகவும் ஜி கூறினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து அலபாமா ஓபனில் நடைபெற்ற ஐஸ்லாந்துடனான இறுதி நட்பு முறை ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3 சுழியம் என வென்றது. காயத்திலிருந்து மீண்டு வந்த சில நிமிடங்களிலேயே லியோனல் மெஸ்ஸி கோல் புகுத்தியது குறிப்பிடத்தக்கது. 6வது முறை

சுமார் 100,000 பேர் அணி திரட்டப்பட்டுள்ளனர். 3 மாதங்களுக்கு முன்பு கொல்லப்பட்ட மிகவும் தேடப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் அல் மென்சோ மரணத்தை தொடர்ந்து பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்கா கனடாவுடன் இணைந்து நடத்தப்படும் இந்த போட்டியை காண்பதற்காக மெக்சிகோவின் முக்கிய நகரங்களுக்கு 5 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுப்பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெக்சிகோவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையேயான தொடக்க ஆட்டம் வரும் வெள்ளிக்கிழமை மெக்சிகோ சிட்டியில் நடைபெறுகிறது. மெக்சிகோ உலக கிண்ணத்தை ஏற்று நடத்துவது இது 3வது முறையாகும். உலகிற்கு தேவை தெளிவான இலக்கியன்றி அதிகாரம் அல்ல, பிரதமர் வலியுறுத்தல். மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் மலேசியாவின் முன்னேற்றத்திற்கு ஜப்பானின் ஆதரவு இன்றியமையாதது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

நேற்று நீங்க உறங்குவதற்கு முன்பாக இரவு வணக்கம் சொல்லிட்டு போன, இப்ப மதிய உணவிற்கு முன்பாக மதிய வணக்கத்துடன் இசையும் தொகுப்பில் உங்களோடு இணைய நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். மாலை மணி 4 வரை உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை நிறைய உரையாடல்கள்னு இந்த அங்கம் நிறைய சுவாரஸ்யங்களோடு நிறைந்திருக்க போகின்றது. இந்த ஒரு மணி நேரத்திற்கு, தொடக்க ஒரு மணி நேரத்திற்கு பார்த்தோம்னா ஒரு தலைப்பை ஒட்டி பேச போகின்றோம். நீங்க அழைத்து பேச போறீங்க, செல்லப்பிராணி வைத்திருப்பவர்களா நீங்க? செல்லப்பிராணினா ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்காகவே ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. அது என்ன தலைப்புன்னு சொல்லிட்டு லியோன் ஜேம்ஸ் கொண்டு வரும் ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இது

ஓ மை கடவுளை, திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, ஒரு தலைப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, என்ன தலைப்புனா செல்லப்பிராணியை ரொம்ப விரும்பி வளர்ப்பவரா நீங்க? அதாவது செல்ல பிராணிகளுக்கு பெயர் வைப்பது. சில பேர்லாம் ரொம்ப வித்தியாசமான வகையில் பெயர் வைப்பாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டில் வந்து நிறைய இந்த சாலையோரங்களில் பராமரிக்கப்படாத இந்த நாய்க்குட்டிகளை வந்து வளர்ப்பாங்க. ஒவ்வொரு நாய்க்குட்டிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நடிகரோட திரைப்பட தலைப்பை மட்டும்தான் அவங்க வீட்டில் வைப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த நாய்க்குட்டி அப்பப்போ அழுக்கா இருக்குமா, அதனால அதோட பெயர் வந்து டர்ட்டியா. இந்த மாதிரி உங்களுடைய செல்ல பிராணிகளுக்கும் வித்தியாசமான பெயர்கள், வித்தியாசமான காரணங்களுக்காக நீங்க வைத்திருப்பீங்க இல்லையா? அது என்னென்ன பெயர், என்னென்ன காரணம், இதைத்தான் நீங்க அழைத்து எங்க கிட்ட சொல்ல போறீங்க. 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்ததாக அனிருத் கொண்டு வரும் ஒரு பாடல், நிறைய பேசலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: விவேகமா வாகனத்தை செலுத்துறாங்களே அவங்க காப்புறுதிய புதுப்பிக்கும் போது 10 விழுக்காடு கழிவு இப்ப கொடுக்கறாங்க.
2: சர்மத் மாடானி திட்டத்தின் கீழ தான் இந்த கழிவு அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆனா இதற்கிடையில் இந்த விவேகமான வாகன ஓட்டுநர்கள் சொன்னீங்களே,
1: கிளாங்ல இருந்து சத்யா வந்திருக்காங்க. யாரு சத்யா ரொம்ப விவேகமா வாகனத்தை ஓட்டுறது?
3: யாரும் இல்லையா, வீட்டுக்காரர் தான்.
1: என்ன பண்ணுவாரு?
3: ஐயோ அநியாயத்துக்கு பக்கத்துல மோட்டார் பைக் கூட, பழைய மோட்டார் பைக் கூட வேகமா ஓடிடும்.
2: நடந்து போகிடலாமா?
3: போயிடலாம். எனக்கு டென்ஷனா இருக்கும், ஃபாஸ்ட் லைன் கோசமா இருக்கும். ஆனா அவர் இதுலயே போவாரு, அவ்வளவு காடி முன்னுக்கு இருக்கும். அவர் வந்து எனக்கு காடி ஓட்ட நீ சொல்லி கொடுக்காதுன்னு
2: சொல்லிடுவாரு.
3: எனக்கு இதான் பிரச்சனை. நான் தம்பி என் பையன் சொல்லுவான், அம்மா நம்மளே போயிடலாமா, அப்பா ரொம்ப ஸ்லோ.
2: இன்ன வரைக்கும் அப்படித்தானே, எங்க போனாலும் அப்படித்தானா?
3: அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாரு. 80 தான், 110 தான்.
1: கடைசியில நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதா, எல்லாமே நல்லதுக்கு தானே அவர் செய்யறாரு.
3: ஆமா, இந்த எண்ட் வந்து அது சேஃப்டி. பசங்க இருக்காங்க பக்கத்துல, அவரை பார்த்துதான் அவனுங்க பாக்குறாருங்க. அப்பா கரெக்டா ஓட்டுறாருல்ல,
1: காப்புறுதி 10 விழுக்காடு குடுக்கறாங்க, கணவரு கிட்ட சொல்லிருங்க.
3: கண்டிப்பா அந்த 10 விழுக்காடு கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம், அஸ்வினி பேசுறேன். வந்தி
1: வந்தியா?
0: ஆமா.
1: சரி சொல்லுங்க அஸ்வினி, உங்க செல்ல பிராணியோட பெயர் என்ன, என்ன காரணத்துக்காக அந்த பெயர் வைத்திருக்கீங்க?
0: என்னோட செல்ல பிராணி வந்து அவர் பேர் வந்து மெஸ்ஸி.
1: மெஸ்ஸி?
0: அவருக்கு வந்து நான் ஆக்சுவலா வந்து கருப்பன்னு பேர் வைக்கலாம்னு பேசணும். ஏன்னா அவரு கருப்பா இருப்பாரு, கருப்பன் வைக்கலாம். அப்புறம் அவங்க ஃபாதர் தான் டிசைட் பண்ணாரு மெஸ்ஸி வைக்கலாம், பிகாஸ் அவருக்கு மெஸ்ஸி பிடிக்கும்.
1: ஓ, அதாவது கார்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி. சரி, அப்ப அந்த ஃபீஃபா பன்னாட்டு கார்பந்தாட்டத்திற்காக ரொம்ப தயாராகிட்டு இருக்காரா மெஸ்ஸி உங்க வீட்டுல?
0: ஆமா, அவருக்கு நாங்க சட்டெல்லாம் வந்து அர்ஜென்டினா சட்டை தான் போடுவோம்.
1: ஆஹா, தேய்ச்சு வச்சுட்டீங்களா?
0: விக்குது ஆன்லைன்ல இருக்கோம், நம்ம வாங்கி.
1: ஓ அப்படியா, இணையம் வழியாகவே வாங்கிக்கலாம்.
0: ஆனா என்னோட ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. என் சன் வச்சாரு, அவர் வந்து வாமிட்னு வச்சாரு.
1: வாமிட்
0: யா அப்படின்னா, ஒரு தடவை ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அந்த டாக் பாக்குறப்ப அது வந்து வாமிட் பண்ணிட்டு இருந்துச்சு.
1: வாந்தி எடுத்துட்டு இருந்தாரு.
0: வாந்தி எடுத்துட்டு இருந்தாரு. நம்ம வந்து அவங்களுக்கு அப்பப்போ சாப்பாடு வைப்போம். அப்ப நான் அவர்கிட்ட சன் கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. அவர் சொல்றாரு வாமிட்மா, ஏன்னா அவர் வாமிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு.
1: சரி சரி, மெஸ்ஸி வாமிட் எல்லாத்தையும் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்குங்க. ரொம்ப நன்றி அழைச்சி சொன்னதுக்கு.
0: நன்றி.

0: அப்பயே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: ராஞ்சி பேசுறேன். அம்பாங்கல இருந்து அழைக்கிறோம்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? இனிமே தான் சாப்பிடணும்.
1: ஆ, அப்படியா? சரி சரி, நான் நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, உங்க செல்ல பிராணியோட பெயர் என்ன?
0: எங்க செல்ல பிராணியோட பேர் வந்து சிம்பா.
1: சிம்பா, எதனால அவருக்கு அந்த பெயர்? நாய்க்குட்டிகளுக்கு செல்ல பிராணிகளுக்கு வந்து இந்த சிம்பா அப்படின்னு பெயர் வைக்கிறத வந்து நம்மளால பாக்க முடியும் இல்லையா?
0: நம்மள்ட்ட கிளிக்கு எல்லாம் பேர் வச்சிருக்கோம்.
1: அப்படியா? கிளிக்கு என்ன பேர் வச்சீங்க?
0: ஒருத்தவங்களுக்கு வந்து கிரேன்னு வச்சிருக்கோம், ஒருத்தவங்க வந்து வெள்ளச்சி.
1: உங்களோட நிறங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயர்.
0: ஆமா.
1: எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டுல?
0: நல்லா இருக்காங்க.
1: மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். ரொம்ப நன்றிமா அழைச்சி சொன்னதுக்கு.
0: ரொம்ப நன்றி.

0: நான் செல்வரத்னம் பேசுறேன், சுங்காய்லாங்ல இருந்து.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா?
0: என்பதற்கான
1: பொருள் என்ன, ஏன் அந்த பெயர் வச்சீங்க?
0: அது எங்க சன் வந்து, அந்த டாக் வந்து 4 வருஷத்துக்கு முன்ன ஜோஹர்ல இருந்து எங்களுக்கு தெரியாம வீட்டுல இருந்து காடி எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. 6 hours ஜேம்ல இருந்து 2500 எங்களுக்கு தெரியாமலே அதுக்கு போட்டு வாங்கிட்டு வந்தாரு. நான் வந்து அது எப்போது அது 40 kg தாஜ்மஹால் சொல்லுவேன், ஏன்னா அது வரக்கூடிய 40 kg இருக்கும்.
1: அப்படியா? தூக்க முடியுமா அவரை?
0: தூக்க முடியாது, பெரிய பிரீட். ஆனா ரொம்ப பாசமான ஜீவன் எங்களோட. இப்ப எங்களுக்கு 3 பிள்ளைங்க, ஒரு 4th பிள்ளையும் எங்களோட இருக்கிறாரு.
1: ஆனா அவருக்கு மாலின்னு பெயர் வச்சதுக்கான காரணம்?
0: காரணம் வந்து ஐ திங்க் சன் தான் வச்சாரு, ஆனா காரணம் அவர் சொல்லல.
1: ஆனா நீங்க 40 kg உள்ள தாஜ்மஹால் அப்படின்றது வந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமா வச்சிருக்கீங்க அவருக்கு.
0: ஆமா, எங்க வைஃப் வந்து அவரு தான் வந்து 4th பிள்ளை. ஏன் தெரியுங்களா சார், வீட்டுக்கு போகும்போது அந்த காலத்துல பிள்ளைகள் சின்னதா இருக்கும் போது நம்ம முன்னுக்கு
1: நிறைந்திருக்க வேண்டும் எல்லோரும் மத்தியிலும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி அழைச்சு பேசினதுக்கு.

முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதை. நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைந்த செய்தி இன்று பார்த்தோம்னா எல்லோரிடத்திலும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. சமூக ஊடகங்களிலும் அவர் தொடர்பான காணொளிகள், செய்திகள், தகவல்கள்னு நிறைய நிறைந்திருக்கு இல்லையா? அதாவது இந்த ஒரு இழப்பு பார்த்தோம்னா தமிழ் திரையுலகிற்கு மட்டுமல்ல, உலகம் முழுதும் தமிழர்கள் வாழும் இடங்களில் உள்ள அனைத்து கலைத்துறைக்குமே ஒரு பெரிய இழப்புனே சொல்லலாம். ஏன் பார்த்தோம்னா ஒரு உள்ளூர் படைப்பை வந்து ரொம்ப நேர்த்தியாக நம்ம ஆன்மாவை அதனுள் செலுத்தி நம்ம படம் பிடித்தால் அது ஒரு உலக தர படைப்பாக மாற முடியும் அப்படின்னு நிரூபித்த, ஆரம்ப கட்டத்தில் நிரூபித்த ஒருவரில் ரொம்ப முக்கியமானவர் இயக்குனர் இமயம். தனது பின்னாட்களில் நடிகராகவும் வந்து நிறைய தமிழ் திரைப்படங்களில் நடித்து ஒரு 3 வருடத்திற்கு முன்பு வந்த மாடர்ன் லவ் சென்னை அப்படின்ற தொடரில் கூட ஒரு குறும்படத்தை, ஒரு 1 மணி நேர குறும்படத்தை இயக்கியிருந்தார். இன்றுள்ள இளைய தலைமுறையினர் மத்தியிலும் வந்து அவரை வந்து தொடர்பு படுத்தி கொண்டே இருந்தார் இளமையான சிந்தனைகளுடன். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான். அவரை நினைவு கூறும் வகையில் அவர் கடைசி சில திரைப்படங்கள் இயக்குனார் இல்லையா, அதில் அன்னக்கொடியும் கொடி வீரனும் அப்படின்ற திரையிலிருந்து சத்யபிரகாஷ் மற்றும் சின்மை கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னுதா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இறையாண்மை கொண்ட நாடுகள் தடையற்ற வர்த்தகத்தை தற்காத்துக் கொள்ள தயங்கக்கூடாது, மேலும் பாகுபாடு காட்டும் கொள்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். வரிகள் குறித்த தனது நிலைப்பாட்டை மலேசியா தெளிவுபடுத்தியுள்ளதுடன் தடையற்ற வர்த்தகம் பன்முகத்தன்மை குறித்த தனது கருத்துக்களை தீவிரமாக வெளிப்படுத்துகிறது என்றார் அவர். உலக அளவில் சமூக நீதி, சமூக உரையாடல், தொழிலாளர் நலன் ஆகியவற்றை மேம்படுத்துவதில் மலேசியா பன்னாட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பு UNI, உலக ஒன்றியம் ஆகியவற்றுடனான சந்திப்புகள் மூலம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. அந்த சந்திப்புகள் வியூக அடிப்படையிலான பேச்சுக்கு வழிவகுத்துள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் 43 நகைகள் தொலைந்து போனது குறித்து லெபனானை தளமாக கொண்ட நகை நிறுவனமான குளோபல் ராயல்டி ட்ரேடிங் SALக்கு இன்று முதல் 1 மாதத்திற்குள் 67.5 மில்லியன் ரிங்கிட்டை செலுத்துமாறு டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூருக்கு உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் அந்த முன்னாள் பிரதமரின் மனைவி அந்த நிறுவனத்துக்கும் 3 தரப்புக்கும் 75,000 ரிங்கிட் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி டத்து குவேச்சியோ சூன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தென் பிலிப்பீன்ஸில் அண்மையில் நிகழ்ந்த வலுவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து இடிபாடுகளிலிருந்து மேலும் ஒரு சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 46 உயர்ந்துள்ளது. அதேவேளை காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 4-17 கணிசமாக அதிகரித்துள்ளதாக தேசிய பேரிடர் நிறுவனம் கூறியது. கடந்த 10 கடல் மட்டம் உயரும் விகிதம் 2 அதிகரித்துள்ளதால் மனித நடவடிக்கைகளால் உலகின் பெருங்கடல்கள் கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளதாக ஐநா அறிக்கை எச்சரித்துள்ளது. மாசு காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை கட்டுப்படுத்த உலகளாவிய முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு அந்த உலக அமைப்பு வலியுறுத்துகிறது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து. வெனிசுவேலா உடனான நட்பு முறை ஆட்டத்தில் ஈரான் சுழியத்துக்கு 2 கோல் எண்ணிக்கையில் தோற்றது. 40 முன்பு ஒரே ஒரு முறை பங்கேற்ற பிறகு ஈராக் முதல் முறையாக இறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளது. ஆய்குழுவில் இடம்பெற்றுள்ள வனி வரும் 17 நார்வேயுடன் களம் காண்கிறது. அதைத் தொடர்ந்து பிரான்சையும் செனிகலையும் எதிர்கொள்ளும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

எப்படி இருக்கீங்க எல்லாம்? அதாவது அந்த பிற்பகல் 2 மணிக்கு பழம்பாடல்கள் தொகுப்பில் ரொம்ப நாள் கழித்து உங்களோடு இணைவது எப்போதும் கூறுவது தான் ஒரு பாட்டி தாத்தா வீட்டிற்கு வருவது போல ஒரு அனுபவம் இல்லையா? இன்று நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை, நிறைய நினைவுகளை நினைவு கூறும் வகையிலான பாடல்களை எங்ககிட்ட விரும்பி கேட்க போறீங்க. இப்போதே அழைக்கலாம் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. நிறைய நினைவுகள் இன்னைக்கு நிறைந்திருக்க போகின்றது இந்த பழம் பாடல்கள் தொகுப்பில். தொடக்க பாடலாக ஆளுக்கு ஒரு வீடு திரையிலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுசிலா கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: என் பேர் விஜி, பிணையிலிருந்து பேசுறேன்.
1: விஜி எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
0: நான் இன்னும் சாப்பிடல, இனிமே தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: நானும் இனிமே தான் சாப்பிடணும்.
0: உங்க சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்குப்பா. I like your laughing.
1: அப்படியா?
0: ரொம்ப நல்லா இருக்கு உங்க சிரிப்பு.
1: எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில இதுதான் முதல் தடவை ஒருத்தவங்க அப்படி சொல்லி கேள்விப்படுறேன். என்ன பாடல் ஒளிபரப்பணும்?
0: பூஞ்சித்து கண்ணங்கள்.
1: அந்த பாடல் உங்களுக்காக நாங்க ஒளிபரப்புறோமா? கண்டிப்பா.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் ஆன் ராக்கிங், கீப் ஆன் ஸ்மைலிங்.
1: நன்றி. நீங்களும் எப்போதும் மகிழ்ச்சியோட நீங்களும் சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
0: ரொம்ப நன்றிப்பா. காட் பிளஸ் யூ.
1: நன்றி, நன்றி.

0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க? ராஜா, வணக்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இறைவன் இருக்கின்றானா?
0: இறைவன் இருக்கின்றானா, அந்த பாடல். ஏன் குறிப்பா இந்த பாடல விரும்பி கேக்குறீங்க?
1: பாடலோட வரிகள் வந்து சிறப்பா இருக்கும், கேட்டு கேட்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்.
0: சரி, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்புறோம், கேளுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்படிங்களா, தொடர்ந்து கேளுங்க.

0: வணக்கம் பிரவீன்குமார், நானு கம்பானின் பூவதி பேசுறேன்.
1: வணக்கம் பூவதிமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்களா?
1: என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: வேட்டையாடி விளையாடி அரச கட்டளை.
1: கண்டிப்பாமா, அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புறோம். சொல்லுங்க, ஏன் குறிப்பா இந்த பாடல்
0: பிடிக்கும்?
1: சரி சரி, மதிய உணவுலாம் முடித்துட்டு பிடித்த உணவா சாப்பிட்டுருப்பீங்க, பிடித்த பாடலையும் கேட்டுட்டு இந்த மதிய வேலை ரொம்ப சிறப்பா அமையட்டும். உங்களுக்கு ரொம்ப நன்றிமா.
0: நன்றியா.

0: வணக்கம் பவின், நான் கயல் மங்கை கிள்ளா நின்று அழைக்கிறேன்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி ஐயா இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: எனக்கு பாதை தெரியுது பார் படத்தில் ஒழித்த சின்ன சின்ன மூக்குத்தியம் சிவப்பு கல்லு மூக்குத்தியம் என்ற பாடலை எல்லாருக்காகவும் ஒளிபரப்ப முடியுமா?
1: எல்லாருக்காகவும் இல்ல, கூடவே உங்களுக்காகவும் அந்த பாடலை வந்து கண்டிப்பா ஒளிபரப்புறோம்.
0: மிகவும் நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: நான் சுப்பிரமணியம் குச்சங்குளம் பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: எனக்கு ஆளுக்கு ஒரு வீடு படத்துல வந்து செய்யும் தொழிலே தெய்வம்.
1: ஆளுக்கு ஒரு வீடு திரையிலிருந்து பாடலை ஒளிபரப்பி இருந்தாலும் உங்களுக்காக மீண்டும் இன்னொரு முறை அந்த திரைப்படத்துல இருந்து இன்னொரு பாடல் எல்லா தொழிலாளர்களுக்காகவும் விரும்பி கேட்டிருக்கீங்களா?
0: பிள்ளைகளுக்கு நாலு பேருக்கும் ஒரு பாடலை கேட்டிருக்கேன்.
1: சரிங்க, அந்த பாடலை கண்டிப்பா கேளுங்க, வந்துகிட்டே இருக்கு. நன்றி.

0: வணக்கம் இளமுருகன் ஐயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்க குரலை கேட்டு.
1: 3 மாசத்துக்கு ஆமா, கான்டாக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனாலதான்.
0: ஓ அப்படியா? அதாவது அடிக்கடி அழைக்கும் நேயர்கள், புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்லியிருந்தோம். இங்க வேண்டுகோளை கேட்டுக்கொண்டதற்கு ரொம்ப நன்றி.
1: சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே, சார் பாடம் எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் பரவாயில்ல, ஏதாவது பாட்டு இது ஏன்னா ரொம்ப நாள் அந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு.
0: ஆமா, ரொம்ப நாள் கேட்காத பாடல்கள் இந்த மாதிரி இருந்தா நீங்க கண்டிப்பா மலரும் நினைவுகளுக்கு கடிதம் கூட அனுப்பலாம் இல்லையா?
1: நான் ஏற்கனவே 22ல வந்துருச்சு என்னோட.
0: ஆமா, மற்ற நேயர்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க எழுதி அனுப்புங்க, நீங்களே சொல்லுங்க.
1: நேயர்களே, மலரும் நினைவுகளில் கூட நீங்கள் பாடல்களை எழுதி கேட்கலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு மேல மலரும் நினைவுகள் பல பல பாடல்கள் பாடல்கள் நீங்க எழுதி கேளுங்க.
0: கண்டிப்பா. ஆனா ஒவ்வொரு நாளும் இல்ல, செவ்வாய்க்கிழமை கடிதம் வழி கிடைக்கப்பெறும் பாடல்கள்ல
1: கடிதம் மூலம்.
0: ஆமா, இப்ப இளமுருகன் ஐயா கேட்ட பாடலை கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க ஐயா.
1: நன்றிங்க பிரவீன்.
0: நன்றி நன்றி.
1: உங்களது சேவை சிறப்பாக இருக்கிறது, தொடரட்டும்.
0: மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

0: கண்ணா கண்ணும் தீ வந்தது பாட்டுது.
1: மின்னல் எஃப்எம் தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். நகரி செமிலான் டிஏபி கட்சி மாநில தேர்தலில் அதன் தற்போதைய உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்டோரை வேட்பாளர்களாக தக்க வைத்துக் கொள்ளும். 2013 தொடங்கி போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்ற அடைவு நிலையை தொடர இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தலைமைச் செயலாளர் ஆந்தினிலோ கூறினார். இவ்வேளையில் வேட்பாளர் பட்டியல் இன்னும் சில நாள்களில் வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டார். பினாங்கு அதன் முதல் அதிகாரப்பூர்வ டுரியான் சார்ந்த சுற்றுலா தொகுப்பினை ஹாங்காங்கில் தொடங்கியுள்ளது. பன்னாட்டு அளவில் பினாங்கின் சுற்றுலாவை மேம்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது என மாநில சுற்றுலா படைப்பாற்றல் பொருளாதார செயற்குழு தலைவர் வாங் ஹான்வாய் கூறினார். டூரிசம் மலேசியாவின் ஹாங்காங் அலுவலகம் பினாங் குளோபல் டூரிசம் பிஜிடி வின் ஆங் டிராவலின் ஒத்துழைப்புடன் இம்முனைப்பு செயல்படுத்தப்படுகிறது. தேசிய மக்கள் தொகை குடும்ப மேம்பாட்டு வாரியம் எல்பிபிகேஎன் 60 ஆண்டுகளாக குடும்ப கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் முக்கிய கழகமாக விளங்குகிறது. எல்பிபிகேஎன் மக்கள் தொகை வளர்ச்சியை மருத்துவம் சமூக கல்வி வாயிலாக நிர்வகிக்க 1966 உருவாக்கப்பட்டது. 1984 சட்ட திருத்தங்களின் வாயிலாக அதன் கவனம் குடும்ப நலன் மீது விரிவாக்கம் செய்யப்பட்டது என எல்பிபிகேஎன் அறிக்கை வாயிலாக கூறியது. இந்தோனேசியாவில் அரசாங்க ராணுவமயமாக்கலை கடுமையாக விமர்சித்த ஆர்வலர் மீது அமில தாக்குதலை நடத்திய 4 ராணுவ வீரர்களுக்கு ராணுவ நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. கடந்த மார்ச்சில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் 27 வயது ஆண்ட்ரி யூனஸ் ஒரு கண் பார்வையை இழந்தார். தென்கொரியாவில் அண்மையில் நடைபெற்ற ஊராட்சி தேர்தல்களில் வாக்குச்சீட்டு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவுள்ளனர். ஜூன் 3 தேர்தலில் பல வாக்குச்சாவடிகளில் சுமார் 7,000 வாக்குச்சீட்டுகள் பற்றாக்குறை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதிபர் லீ ஜே மியுங் பதவியேற்ற பிறகு நாடு தழுவிய நிலையில் நடைபெற்ற முதல் ஊராட்சி தேர்தல் இதுவாகும். ஹார்மஸ் நீரிணையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி உலங்கூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்பட்டதையடுத்து ஈரான் மீது அமெரிக்கா புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்நிலையில் மேற்காசியாவில் அதிகரித்து வரும் பதற்றம் குறித்து தாம் மிகவும் கவலை கொண்டுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீசி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். இசையும் இசையும் தொகுப்பில் இது வாழ்த்துக்கான நேரம். ஆமாங்க, வாழ்த்து நேரம். பிறந்த நாளா, திருமண நாளா, இல்ல உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், இல்ல குடும்பத்தினர், யாருக்காவது எதற்காவது வாழ்த்து சொல்லணுமா? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா உங்க வீட்டுல? கண்டிப்பா நீங்க எங்களுக்கு அழைத்து உங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5733 அல்லது 4768. வாழ்த்தோடு ஒரு பாடலையும் விரும்பி கேட்கலாம். தொடக்க பாடல் சங்கர் மகாதேவன் கொண்டு வராரு, இதோ.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: விவேகமா வாகனத்தை செலுத்துறாங்களே, அவங்க காப்புறுதியை புதுப்பிக்கும் போது 10 விழுக்காடு கழிவு இப்ப கொடுக்கறாங்க.
2: சர்மத் மாடானி திட்டத்தின் கீழ தான் இந்த கழிவு அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆனா இதற்கிடையில இந்த விவேகமான வாகன ஓட்டுநர்கள் சொன்னீங்களே,
1: கிளாங்ல இருந்து சத்யா வந்திருக்காங்க. யாரு சத்யா? ரொம்ப விவேகமா வாகனத்தை ஓட்டுறது
3: வேற யாரு இல்லையா, வீட்டுக்காரர் தான்.
1: என்ன பண்ணுவாரு?
3: ஐயோ, அநியாயத்துக்கு பக்கத்துல மோட்டார் பைக் கூட, பழைய மோட்டார் பைக் கூட வேகமா ஓடிடும்.
2: நடந்து போகிடலாமா?
3: போயிடலாம். எனக்கு டென்ஷனா இருக்கும், ஃபாஸ்ட் லைன் கோசமா இருக்கும். ஆனா அவர் இதுலயே போவாரு, அவ்வளவு காடி மின்னுக்கு இருக்கும். அவர் வந்து எனக்கு காடி ஓட்ட நீ சொல்லி கொடுக்காதுன்னு
2: சொல்லிடுவாரு.
3: எனக்கு இதான் பிரச்சனை. நான் தம்பி என் பையன் சொல்லுவான், அம்மா நம்மளே போயிடலாமா, அப்பா ரொம்ப ஸ்லோ.
1: கணவர்கிட்ட சொல்லிருங்க.
0: வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம். நான் காப்பாளையில இருந்து ரவிச்சந்திரன் பேசுறேன்.
1: வணக்கம் ரவிச்சந்திரன், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, யாருக்காக வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: நாளைக்கு எங்க அத்தை மகள் மலர் கொடிக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி நீடோடைய வாழ்க்கை நோய் நோடி இல்லாம அப்படின்னு வாழ்த்துறாங்க. சுபாங்க இருக்காங்க. நம்ம ஒரு ஒக்கி வாழ் தனக்கு இந்த மின்னல் சத்தம் தான் கேட்டு இருக்கேன் டெய்லி. சரிங்க, பாத்துங்க, படம் பாத்துங்க, வீட்டுக்கு போகும்போது கவனமா போங்க.
1: ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்குங்க.
0: நன்றி நன்றி, பாத்து கவனமா போங்க.
1: சரி, அவங்களுக்காக ஏதாவது பாடல் விரும்பி கேக்குறீங்களா?
0: நல்ல பாட்டை போடுங்க பிறந்த நாளுக்கு நீடோடி வாழ்ற மாதிரி.
1: சரி, கண்டிப்பா ஏதாவது நல்ல பாடலாம் அவங்களுக்காக ஒளிபரப்புறோம். ரொம்ப நன்றிங்கய்யா.

0: மணிமாறன் பேசுறேன் சார், நீலாயில இருந்து.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி. யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க, என்ன வாழ்த்து?
0: ஓகே சார், இது என்னோட பள்ளி நண்பரு, பேரு ரவீந்திரன் மணியம். நாங்க வந்து தன்னமேரா தமிழ் ஸ்கூல் எல்லாம் ஒன்னா படிச்சோம், ஒரே எஸ்டேட்ல இருந்து குடியிருந்தோம். இப்ப எல்லாம் தனி நேரம் இருந்தாலும் நாங்க எல்லாம் குரூப்ல இருக்கிறோம். அந்த பழைய வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க வந்து ரீயூனியன் செய்வோம்,
1: வருடாந்திர சந்திப்பு.
0: அவருக்கு
1: பிறந்த நாள் வாழ்த்துகள். கண்டிப்பா உங்க நண்பர் உங்களுக்கு சொல்லிருக்காரு. அவருக்காக ஏதாவது பாடல் விரும்பி கேக்குறீங்களா?
0: நம்ம நீங்க எந்த பாட்டு போட்டாலும் நான் ஏத்துக்குவோம் சார், அவரும் சந்தோஷப்படுவாரியா.

0: வணக்கம் ஐயா, நான் திரம்பால இருந்து லட்சுமி பேசுறேன் ஐயா.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து?
0: இந்த வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை என் மகனுக்கு பிறந்த நாளுங்க ஐயா. அவர் பேரு விஷ்ணுவர்தன். அவருக்காக நான் வாழ்த்து சொல்றேன் ஐயா.
1: கண்டிப்பா. என்ன என்ன என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க வீட்டுல பிறந்த நாள் கொண்டாட்டம்?
0: அது பிள்ளைங்க செய்வாங்க ஐயா. நான் அம்மா, இந்த மத்த பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா, மகள் மகனா இருக்காங்க,
1: எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு நல்ல கொண்டாட்டமா அமையட்டும். அவருக்காக ஏதாவது பாடல் விரும்பி கேக்குறீங்களா?
0: பாடல நான் ஒன்னும் ஓசிக்கல, நீங்களே ஒரு நல்ல பாட, அவர் வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கணும், நெடுவழி வாழணும்னு நான் வாழ்த்துறேன். அதுக்காக ஒரு பாடல் நீங்களே போடுங்க.
1: சரிங்கம்மா, கண்டிப்பாம்மா, ரொம்ப நன்றிம்மா.

0: மந்தாபார் சுங்கை புல்லு வந்து அழைக்கிறேன். முனியாண்டி சகுந்தலை
1: வணக்கம். சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வாழ்த்துக்கள். சின்ன பொண்ணு, குட்டி பொண்ணு.
1: அவங்க பேர் என்ன?
0: 6 வயசு. கீர்த்தனா.
1: அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா?
0: ஆமா, இன்றைக்கு பிறந்த நாள். நாளைக்கு வந்து என்னோட மகளுக்கு பிறந்த நாள். சரி முனியாண்டி. அப்புறம் ஜமுனா அம்மா வாழ்த்துறது வந்து சத்யவாணி கணேசன். அப்புறம் கார்த்திகேசன், அனிதா திருமண வாழ்த்துக்கள். நாளைக்கு 14ஆம் தேதி முனியாண்டிக்கு பிறந்த நாள், அதாவது என்னோட கணவருக்கு பிறந்த நாள். வாழ்த்து சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும்.
1: கண்டிப்பா, எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்தும் கூட. நிறைய கொண்டாட்டங்கள் நிறைந்திருக்க போகின்றது இந்த மாதத்துல உங்க வீட்டுல.
0: ஆமாயா,
1: வந்து மகிழ்ச்சியா உற்சாகமா இருங்க. இந்த கொண்டாட்டங்களோடு சேர்ந்து ஏதாவது பாடல் விரும்பி கேக்குறீங்களா? இவங்க எல்லாருக்கும்
0: நல்ல பாடல போடுங்க எல்லாத்துக்கும்.

வேல் திரைப்படத்திலிருந்து அந்த ஒரு வாழ்த்து பாடலை எல்லாரும் கேட்டோம். சரிங்க, ஒரு தகவல், 2026 ஆண்டிற்கான இரண்டாம் கட்ட ஃபாசா 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கலில் பங்கேற்க தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை நம்ம ஆர்டிஎம் வந்து அழைக்கிறாங்க. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள் RFP சொல்லுவாங்க. இந்த ஆவணங்களை பெற ஜூன் 10 முதல் 30 தேதி வரை www.rtm.gov.my அகப்பக்கத்தை நீங்க நாடலாம். வழங்கல் பதிவை www.etv.rtm.gov.my இந்த இணையதளம் மூலமாக மேற்கொள்ளலாம். இன்னும் மேல் தகவல்களுக்கு 3-2-2-8-8-7-8-1-1-9 3-2-2-8-8-7-8-1-9 என்ற எண்ணை அழைத்து நீங்க பேசலாம், இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். சரிங்க, நிறைய அழைப்புகள் இன்று, வாழ்த்துக்கான அழைப்புகள் நிறைய பேர்கிட்ட பேசணும். சிலர்கிட்ட வந்து பேச முடியல, ஏன்னா நமக்கான நேரம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் இல்லையா எப்போதும். அதனால எல்லா வாழ்த்துகளுக்கும் சேர்த்து உங்க மேல வாழ்த்து சொல்றதுக்கு இவ்வளவு பேர் பாசம் வச்சிருக்காங்களே, அதுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பாடலை அடுத்த பாடலாக ஒளிபரப்ப போகின்றோம். விஜய் ஆண்டனி மற்றும் வீரசங்கர் கொண்டு வராங்க இதோ.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திக்கணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்
2: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்சத் பர்வீன்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் மூமின்களின் தாயார் ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சென்ற வார தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியாரும் இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மார்களில் ஒருவரும் ஆவார். பனு முஸ்தலக் கோத்திர தலைவர் ஹாரிஸ் என்பவரின் மகளாவார். இவர் கைதியாக பிடிக்கப்பட்டு பின்னர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணம் முடித்துக் கொள்ளும் முன் அன்னை அவர்களின் பெயர் பர்ரா என்று இருந்தது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஜுவேரியா என்று மாற்றினார்கள். ஏனென்றால் பர்ரா என்றால் நன்மையானது என்ற பொருள். நான் நல்லதை விட்டு வந்துவிட்டேன் அல்லது பர்ரா வீட்டில் இல்லை, அதாவது நல்லது வீட்டில் இல்லை, பர்ரா இப்பொழுதுதான் வெளியே சென்றார்கள், நல்லது என்னை விட்டு இப்பொழுதுதான் வெளியே சென்றது, ரஹ்மத் வீட்டில் இல்லை வெளியேறிவிட்டது, அல்லது பரக்கத் இங்கு இல்லை என்பது போன்ற எதிர்மறையான பொருள் தரும் வார்த்தைகளை நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதில்லை. அதனால்தான் நபி அவர்கள் ஜுவேரியா என்று பெயரிட்டார்கள். இன்றும் கூட நம்மிடையே நல்ல பொருள் தரக்கூடிய பெயர்களை நாம் வைக்கின்றோம். ஆனால் அதை நாம் வாழ்வில் எப்படி அழைக்கின்றோம் என்பதை பொறுத்து அதன் பொருளும் மாறிவிடுகிறது அல்லவா? எதிர்மறையான பொருள் தரும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்பதற்காகவே நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவேரியா என்று பெயரிட்டார்கள் அன்னவர்களுக்கு. ஒரு மனிதரின் பெயருக்கும் அவரின் சுபாவத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பெயரின் தாத்பரியம் அவரின் குணத்திலும் வெளிப்படும், அவ்வீட்டிலும் வெளிப்படும். நாம் நம் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய பெயர்கள் பொருள் தராத பெயர்கள் மற்றும் நல்ல பொருளையே தரக்கூடிய பெயராகவே இருந்தாலும் கூட பெயர் வைக்கும் முன்பாக உலமாக்களிடம் ஆலோசனை செய்த பின்பே வைக்க வேண்டும். பெயர் வைப்பதில் குறிப்பாக நபிமார்கள் மற்றும் அல்லாஹுவின் பெயர்கள், வலிமார்களின் பெயர்கள் முதலியவற்றையே முற்படுத்த வேண்டும். இறைநேசர்களின் பெயர்கள் நாம் குழந்தைகளுக்கு வைத்தோம் என்றால் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏனெனில் இவ்வாறு பெயர்கள் வைக்கும்போது மாற்று கருத்துக்கள் மற்றும் எதிர்மறை கருத்துக்களுக்கு வாய்ப்பே இல்லை. எனவே நாம் நம் குழந்தைகளுக்கும் நம்மை சுற்றியிருக்கும் இஸ்லாமியர்கள் பெயர் வைக்கும் போதும் நல்ல பொருள் தரும் பெயர்களையே வைக்குமாறு நாம் உதவ வேண்டும். இன்றைய காலத்து இளம் பெற்றோர்கள் விரும்புவதெல்லாம் உலகத்தில் யாருமே வைக்காத ஒரு பெயரை தான் வைக்க வேண்டும் என்பதாகவும், அந்த பெயர் மிக நீளமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். இன்னும் சிலரோ மிகவும் குறுகியதாக இருக்க வேண்டும் என்பதாக விரும்பி அர்த்தமும் பொருத்தமும் இல்லாத பெயர்களை தன் குழந்தைகளுக்கு வைத்து அதை கூப்பிட்டு அழகு பார்க்கிறார்கள். இதனால் நம் வீட்டில் இருக்கும் அந்த குழந்தைகளின் பெயர்கள் அவர்களின் குணத்திலும் பிரதிபலிக்கும், அவர்களின் வாழ்விலும் பிரதிபலிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் போது மிகவும் கவனமாகவும் பொருத்தமான பெயர்களையும் தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் முடிக்கும் முன் தான் ஒரு கனவு கண்டார்கள். அதாவது மதினாவின் திசையிலிருந்து உதித்த சந்திரன் ஒன்று அவர்களது மடியில் இறங்குவது போல கனவு கண்டார்கள். இதை அவர்கள் எவரிடமும் கூறவில்லை. அவர்களது கோத்திரத்தவர்கள் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்பட்டு அடிமையலாக பிடிக்கப்பட்ட பின்னர்தான் தனது கனவு நிறைவேறக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது என்பதை அன்னை அவர்கள் உணர்ந்தார்கள். பின் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை அவர்களை விடுதலை செய்ததுடன் தானே மனம் முடித்தும் கொண்டார்கள். இதன் மூலமாக அவர்கள் கனவு நிறைவேறியது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை அவர்கள் மனம் முடிக்கும் பொழுது அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வயது 20 தான். மேலும் அன்னை அவர்கள் மிகச்சிறந்த அழகு மங்கையாக திகழ்ந்தார்கள் என்று சியார் ஆலம் நுபுலா என்ற நூலில் இமாம் தஹபி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். திருமணத்திற்கு பின்பு அன்னை அவர்களின் கோத்திரத்தினர் அனைவரும் மனம் உவந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் மூலமாக தனது கோத்திரத்தவர்களை விடுதலை செய்ததற்கு காரணமாக இருந்ததுடன் அவர்கள் இஸ்லாத்திற்கும் கொண்டு வந்த பெருமை அன்னை அவர்களையே சாரும். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமாக தன்னுடைய நேரங்களை தொழுகை மற்றும் ஜிக்ர் செய்வதிலும் கழித்தார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிலிருந்து தஹஜ்ஜத் தொழுகை தொழுதுவிட்டு சுபுஹ் தொழுகைக்காக வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது அன்னை அவர்கள் திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு தொழுகை மற்றும் நஃபிலான இஸ்ராக் துஹா போன்ற தொழுகைகளை முடித்துவிட்டு நபி தோழர்களை சந்தித்துவிட்டு சூரியன் கிட்டத்தட்ட உச்சியை நெருங்கும் நேரம் வீட்டிற்கு திரும்பினார்கள். அப்பொழுதும் கூட அன்னை அவர்கள் திக்ர் செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள் நபி அவர்கள். அன்னை அவர்களிடம் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் வீட்டை விட்டு வெளியே சென்று மீண்டும் திரும்பும் வரை நீங்கள் இதே நிலையில்தான் திக்ர் செய்து கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் என்றார்கள் அன்னை அவர்கள். அதற்கு நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிக சிறியதொரு பிரார்த்தனை ஒன்றை நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். அதை நீங்கள் சொல்லி வருவது காலை முழுவதும் நீங்கள் தொழுது கொண்டிருப்பதை விட சிறந்தது என்று கூறிவிட்டு, சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஜினத அர்ஷிஹி வமிதாத கலிமாதி. இதன் பொருள், அல்லாஹ் தூய்மையானவன் என்பதாக அல்லாவை நான் புகழ்கின்றேன். அல்லாஹ் எந்த அளவுக்கு தூய்மையானவன் என்றால், அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவிற்கு, அவனுடைய அர்சின் கணத்தின் அளவிற்கு, அல்லாஹுவினுடைய பேச்சுக்களை எல்லாம் எழுத எந்த அளவிற்கு மை தேவைப்படுமோ அந்த மையின் அளவிற்கு அல்லாஹுவை நான் புகழ்கின்றேன் என்ற புகழ் பெற்ற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த செய்தி அன்னை அவர்களின் பெயரில் முஸ்லிம் மற்றும் அபு தாவூத் ஆகிய நபிமொழி தொகுப்புகளிலும் இடம்பெற்றுள்ளது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இவ்வளவு நேரம் திக்ர் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்பதாக கேட்கவில்லை. அதனுடைய நன்மை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். ஆனால் இவ்வளவு நேரம் திக்ர் செய்தது போன்ற நன்மையை தரக்கூடிய ஒன்றை நான் கூறட்டுமா என்பதாக கூறி இந்த துவாவை கூறினார்கள். மேலும் இதை 3 முறை கூறும்படி தனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு கூறுவதன் மூலம் காலை முழுவதும் நின்று தொழுவதைக் காட்டிலும் திக்ர் செய்வதைக் காட்டிலும் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தந்தருள் புரிவான். இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவருமே பரபரப்பான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஃபர்லான தொழுகைகள் தொழுது முடித்து திக்ர் செய்வதற்கு கூட நமக்கு நேரமில்லை. ஃபர்லான தொழுகைகள் தொழுது முடித்து அதே அளவு நேரத்தை விட அதிகமான நேரம் அல்லாஹுவை புகழ்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவை புகழ்வதை அல்லாஹ் விரும்புகின்றான். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த துவா மிகவும் பிரபல்யமானது, புகழ் வாய்ந்தது, மிகவும் பலன் தரக்கூடியதும் கூட. அதே நேரத்தில் இந்த துவாவை சுபு தொழுகைக்கு பின்பு மட்டுமே நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை ஓத கூறியிருக்கின்றார்கள். அவ்வாறே இதை ஓதுவதே சிறப்பானதாக இருக்கும். மற்ற நேரங்களில் நாம் செய்யக்கூடிய திக்ர்களை அதிகப்படுத்தி செய்ய வேண்டும். இன்று நாம் அனைவருமே சுபு தொழுகை தொழுது முடித்த பின் அவரவர் வேலைகளுக்கு அவரவர் ரிசுக்கை தேடுவதற்காக விரைந்து சென்று கொண்டிருக்கின்றோம் பரபரப்பாக காலை நேரங்களில். இவ்வாறு செல்லும் நேரங்களிலும் கூட நாம் ஜிக்ர் செய்வது இலகுவானது. ஏனென்றால் ஜிக்ர் செய்து கொண்டே நம்முடைய அன்றாட வேலைகளையும் நாம் செய்து கொள்ளலாம். தொழுகை என்பது ஒரு நிலையான இடத்தில் நின்று அமைதியாக தொழுவது. ஆனால் ஜிக்ர் செய்வதற்கு நாம் நம்முடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டே, சமைப்பவர்கள் சமைத்துக் கொண்டு, அல்லது வாகனத்தை ஓட்டுபவர்கள் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே நாம் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே சென்றால் நமது நன்மைகளை அதிகரிக்க இது உறுதுணையாக இருக்கும். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என் வீட்டிற்கு வந்த போது நான் நோன்பு வைத்திருந்தேன். அப்பொழுது நபி அவர்கள், வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்திருக்கின்றீர்களே என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், நேற்று நீங்கள் நோன்பு வைத்தீர்களா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். நாளை நோன்பு நோற்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கும் இல்லை என்றேன். இதை கேட்ட நபி அவர்கள், அப்படியானால் நோன்பை முறித்து விடுவீராக என்றார்கள். மற்றொரு அறிவிப்பில் நபி அவர்களின் கட்டளைப்படி தான் நோன்பை முறித்து விட்டதாக ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவுகளில் வெள்ளிக்கிழமை இரவை நின்று வணங்குவதற்காக விசேஷமாக தேர்ந்தெடுக்காதீர்கள். பகல்களில் வெள்ளிக்கிழமை பகலை நோன்பு பிடிப்பதற்காக விசேஷமாக தேர்ந்தெடுக்காதீர்கள். ஆனால் உங்களில் ஒருவர் வழமையாக நோற்கும் நோன்பில் வெள்ளிக்கிழமை அமைந்தாலே தவிர என்பதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் தனித்து குறிப்பாக்கி நோன்பு நோற்பது மார்க்கம் தடுத்த விஷயமாகும் என்பதை நாம் குறிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருநாள் தினங்கள் நோன்பு நோற்க தடுக்கப்பட்ட நாட்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அத்தினங்களில் நோன்பு வைப்பது கூடாது என்பதையும் எவ்வாறு நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமோ அதே போன்றுதான் வெள்ளிக்கிழமைகளில் தனித்து நோன்பு நோற்பதும் தடுக்கப்பட்ட செயல் என்பதை நாம் புரிய வேண்டும். எதையும் அன்பாக பேசி சாதிக்கின்ற பெண்கள் கணவரிடம் தோற்பதில்லை. அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்லும் போது தானும் உடன் செல்ல வேண்டும் என்று விரும்புவார். ஆனால் அதை நேரடியாக நபி அவர்களிடம் கூறாமல் மற்ற மனைவிகளுக்கு முந்திக் கொண்டு தானே நபி அவர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்து கொடுப்பார்கள். நபி அவர்களிடம் என்னென்ன பொருட்கள் என்னென்ன வைத்துள்ளேன் என்பதாக கூறிய போது அதற்கு அவர்கள், அவற்றையெல்லாம் தான் நினைவில் கொண்டிருக்க முடியாது, நீங்களே என்னுடன் வந்துவிடுங்களேன் என்று கூறி தங்களுடன் போருக்கு அழைத்துச் சென்றதாக வரலாறு இருக்கின்றது. இவ்வாறு போருக்கு சென்ற பெண்கள் தண்ணீர் கொடுப்பது, காயம்பட்டவர்களுக்கு மருந்து போடுவது போன்ற முதல் உதவிகளை செய்வதற்கு அன்றைய நாளில் உதவினார்கள். அவ்வாறு போர் முடிந்து ஒரு முறை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 80 கூடை பேரித்தம்பளமும் 20 கூடை கோதுமையும் இவர்களுக்கு பங்காக கொடுத்த போது அத்தனையும் இவர்கள் சதக்கா செய்தார்கள். ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த நபிமொழிகளில் ஒன்று, யார் ஒரு மனிதர் இவ்வுலகில் பட்டாடை அணிகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையில் நெருப்பாலான ஆடையை அணிவிப்பான் என்ற ஹதீஸ் நபி அவர்கள் கூறியதாக அறிவித்துள்ளார்கள். எனவே இஸ்லாமான ஆண்களுக்கு தங்கம் மற்றும் பட்டு வகையான ஆடை வகைகள் ஹராமாகும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதிலிருந்து நம்மை தவிர்த்து கொள்ளலாம். குல்சும் என்ற பெண்மணி அறிவிக்கின்றார்கள், ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒது செய்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்கள் ஒது செய்து முடிக்கும் வரை காத்திருந்து பின்பு அவர்கள் ஒது செய்த அந்த தண்ணீரிலேயே நானும் ஒது செய்ய முற்பட்டேன். அதை தடுத்து அவர்கள், ஒருவர் ஒது செய்த நீரை மற்றொருவர் பயன்படுத்தக்கூடாது, இது நபி வழிமுறை அல்ல என்று கூறினார்கள். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய பாடம், ஒருவர் ஒது செய்யும் பொழுது அவரின் பாவங்கள் அந்த நீரில் கரைந்து வெளியாவதை நான் கண்டேன் என்பதாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே ஒது என்பது பரிசுத்தப்படுத்தும் நோக்கில் செய்வது. எனவே ஒருவர் செய்த ஒதுவில் மீதி இருக்கும் நீரை மற்றொருவர் பயன்படுத்துவது கூடாது. அன்னை அவர்கள் தனது 65 வயதில் ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 50 முஆவியா பின் அபு சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தின் பொழுது மரணமடைந்தார்கள். மதினாவின் ஆட்சி தலைவராக இருந்த மர்வான் பின் ஹக்கம் அவர்கள் அன்னை அவர்களுக்கு ஜன்னத்துல் பக்கியில் வைத்து தொழுகை நடத்தினார்கள். ஜன்னத்துல் பக்கியிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற தக்வாவை, இபாதத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கி அருள்வானாக என்று துவா செய்து என் உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
5: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள்.
3: வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
5: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பர்ஞாரன் ஜாக்கின்.
1: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
2: அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்க தெய்வீகன் தாமரை செல்வன் தயாரா இருக்காரு. கண்டிப்பா இயக்குனர் இமயத்தை கொண்டாடும் வகையில் தீரா இசை இன்று அமைய போகின்றது. மறக்காம கேளுங்க. இசையும் இசையும் தொகுப்பில் உங்களுக்கு விடை கொடுத்து விடை பெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவும் ஜப்பானும் குறிப்பாக குறைக்கடத்தி துறையில் வட்டார விநியோக தொடரை வலுப்படுத்த முக்கிய பங்காற்ற முடியும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறியுள்ளார். 31வது நிக்கே ஆய்வரங்கில் அவர் இதனை தெரிவித்தார். 1030 ஆண்டுக்குள் அதிநவீன பொட்டலமிடுதல் சூழியல் அமைப்பில் 12 சிறு நடுத்தர உள்நாட்டு தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தவும் 8.5 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான புதிய முதலீடுகளை ஈர்க்கவும் இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. மேம்பட்ட பொட்டலமிடுதல் கழக ஆராய்ச்சி நிறுவனம் APIRC மூலம் இதனை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா நாசிர் கூறினார். JB சென்ட்ரல் நிலைய ரயில் சேவை நாளை தொடங்கி தற்காலிகமாக மூடப்படுகிறது. ஜோஹர் பாரு சிங்கப்பூர் துரித கடவு ரயில் திட்டம் RTSக்கான டிராஸ் கட்டமைப்பு பணிகளுக்காக அதன் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கிரேத்தா பைத்தானாம் லாயு பிரஹாத் KTMB வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஹாங்காங்கில் 168 பேர் பலியான குடியிருப்பு கட்டட தீச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 7 மீதும் 2 நிறுவனங்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்தரப்பினர் மீது கொலை குற்றம், மோசடிக்கான சதித்திட்டம், பண மோசடி, வரி ஏய்ப்பு உட்பட 25 குற்றங்களை அதிகாரிகள் சுமத்தியுள்ளனர் என அரசு அறிக்கை வாயிலாக கூறியது. சவுதி அரேபியா ஓராண்டுக்கும் மேலான தாமதத்துக்கு பின் அதன் 2 தேசிய விமான நிறுவனம் ரியாத் ஏரை தொடங்கியுள்ளது. மேற்காசிய போரால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி இதர பிரபலமான வளைகுடா நாட்டின் விமான நிறுவனங்களின் வலுவான போட்டிக்கு மத்தியில் ரியாத் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. புதன்கிழமை ரியாத் ஏரின் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் லண்டனை நோக்கி புறப்பட்டது. அடுத்த வாரம் நடைபெறும் G7 உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தனிக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். அம்மாநாட்டில் பாதுகாப்பு விவகாரங்கள், ஹார்மஸ் நீரிணையில் கப்பல் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தனி அழைப்பை பெற்றதை உறுதிப்படுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: இனிய மாலை வணக்கம். இன்னலின் தீரா இசையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மணி இப்போ 4:04. எப்போதுமே இந்த மாதிரி இரட்டிப்பு எண்களை பார்க்கும்போது வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை. அந்த சின்ன நம்பிக்கை உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொண்டு வரட்டும். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களை தேடி வரணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுடைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. இது கடந்த நேரங்கள் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவோம். இனி வரக்கூடிய அடுத்த 4 மணி நேரம் உங்க மனசோட ஒட்டக்கூடிய ஒரு தருணத்தை தான் ஏற்படுத்தும் போது இன்னைக்கு நம்ம எல்லாருடைய காதுகளில் வந்த அந்த செய்தி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மனசு உருக்கக்கூடிய செய்தி கவலையாகிருச்சு. இயக்குனர் இமயம் நம்மோடு இல்லை, ஆனால் அப்படி திரும்பி பார்க்கும்போது அவர் விட்டு சென்ற அந்த சுவடுகளை மறக்கவே முடியாது. என்ன மாதிரியான கருத்துக்கள், என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள், என்ன மாதிரியான படங்களை நமக்கு கொடுத்து வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார் அந்த மாமனிதர். அவரை கொண்டாடணும், அவரை நினைச்சு பார்க்கணும்னு இன்னைக்கு தீரா இசை முடிவெடுத்திருக்கின்றது. அவருடைய பாடல்களை முழுக்க முழுக்க நம்ம கேட்க போறோம். நீங்க தயார்தான்? இன்றைய தீரா இசைக்குள் இதோ நுழைவோம்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன்.

0: சொல்லினர்.
1: தடரின தடரின தடரின தடரின
2: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
3: உங்கள் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
4: பஞ்சாலி பஞ்சாலி
5: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததா.

தீராயிசையை கேட்டுட்டு இருக்கோம். மணி போ 4:14. இன்றைக்கு தீராயிசை ரொம்ப ரொம்ப அர்த்தம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிதானுங்க. இவர் இல்லாத தீராயிசை இருக்க முடியாது அப்படின்னு எப்போதும் இசை ஞானியை பற்றி சொல்லுவோம். அவருடைய இசை இல்லாத இது இல்லை அப்படின்னு அந்த வரிசையில் இருக்கக்கூடியவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களும். ஒவ்வொரு பாட்டெல்லாம் கேட்கும் போது அதுக்கு பின்னால என்ன படம் அப்படின்னா தேடினீங்கன்னா அந்த படத்துக்கெல்லாம் பின்னால இருக்கக்கூடிய அந்த கேமராவுடைய நாயகன் நம்ம இயக்குனர் இமயம் அவர்கள். அவருடைய படங்கள் இருந்து பாடல்களை தான் இன்னைக்கு கேட்க போறோம். எப்போதும் இந்த மணி நேரம் நம்ம ஒரு போட்டி நடத்துவோம். ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு எங்க நிக்கிதோ அங்கிருந்து நீங்க தொடரணும் அப்படின்னு. இன்னைக்கும் அப்படிப்பட்ட பாட்டு இருக்கு. நீங்க பாரதி ராஜா அவருடைய தீவிர தீவிர ரசிகரா, நீங்க தான் கூப்பிடணும். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் அவருடைய பாடல்களை தான் இருக்க போது நீங்க கண்டுபிடிச்சு பாட போறீங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கான பாடல் அடுத்து வருது. நினைவை திரும்பி பார்ப்போம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9. தீரா இசையில நீங்க கூப்பிடலாம்னு சொல்லி இருந்தோம். சரி, உமாவுக்கான பாடல் இப்போ வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா உமா?
1: கேட்கலாம் தேவிகா.

0: எப்படி வரும் இங்க இருந்து?
1: ஐயோ, முன் கோபம் தேவைத்தானா கண்ணே கண்மணியே, அது யார் அந்த பெண் ஒரு நடிகையம்மா, அந்த கழுதையை நீ கொஞ்சம் அனுப்பது தவறு, முதன் முதலாக காதல் தூய பாட வந்தே நீ.
0: சரியா இல்லன்னு பாத்துருமா? முதல்ல
1: பாக்கலாம்.

0: சரியா பாடி இருக்கீங்க.
1: நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி தேவி.
0: அத்துப்படி தானே இந்த பாட்டு?
1: ஆமா, ரொம்ப பிடிச்ச பாடல். ஐயோ ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஒரு தந்தை ஸ்தானத்துல நான் எப்போதுமே அவரை ரொம்ப ரசிச்சு பாப்பேன். ரொம்ப கவலையா இருந்தது, இருந்தாலும் அவர் இங்க இருந்து இன்னொரு அழகான இடத்துக்கு போயிருக்காருன்னு ஒரு ஆறுதல் அடைச்சுக்கிறேன்.
0: நிச்சயமா அவரை கொண்டாடுவோம், கொண்டாடிக்கிட்டே இருப்போம் அவருடைய படங்களை. நன்றி
1: நன்றி.
0: நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு கூப்பிடலாம். அடுத்தது யார் இந்த போட்டிக்குள்ள வர போறீங்களோ உங்களோட பேசுறதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். கூப்பிடுங்க 3322825337 4 7

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல FM.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், உத்தரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களே, இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:41. கோலாலம்பூர், உத்தரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களே, இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:41.
3: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0309072919.
0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: எவ்வளவு பிரபலமான வரிகள் இந்த பாடல், இந்த இசையெல்லாம். புதிய வார்ப்புகள் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். நம்ம போட்டியில பங்கெடுக்கிறதுக்கு இரண்டாவது நேயர் கோகிலா வந்திருக்காங்க. கோகிலா, கேக்கலாமா எப்படி இருக்கு உங்களுக்கான அந்த பாட்டுன்னு?
1: கைய கட்டி நிக்க சொன்னா
0: கோகிலா,
2: புத்தி கெட்ட பூமி சுத்தி வரும் சாமி யாரு மறந்துட்டேன். நீங்க போடும்போது பாட்டு கேட்க அப்படியே ஆர்வமா இருக்கு, ஆனா போட்டு தட்டா அப்படியே மெயின் மருந்து பாட்டு கேக்குறமா சுத்தமா மறந்து.
0: இவ்வளவு பாடுனீங்கல்ல, இது சரியா வந்ததா இல்லையான்னு பாத்துருவோமா?
2: சரிப்பா

0: நீங்க எங்க வந்தீங்க?
1: தப்பா பாடிட்டேன்.
0: ஆனா இந்த பாட்டு நிறைய நினைவுகளை கொடுக்கல.
1: ஆமா கண்டிப்பா. ஆனா பாருங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சு அது சரியான முறையில அந்த பாட்டை பாட முடியல, கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
0: பரவாயில்ல, இந்த பாட்டு அடுத்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கேன். சொல்லணும்னு சொன்னீங்க என்ன கோகிலா?
1: இல்ல தேவிகன், நம்ம பாரதி ராஜா இப்ப இல்ல, ஆனா அவரால டைரக்டரால் மட்டும்தான் ஒரு பாடகர்களுக்கும் சரி, அத ஒரு கவிஞருக்கும் சரி, இசையமைப்பாளருக்கும் எல்லாருக்கும் ஒரு டைரக்டராலதான் எல்லா வாய்ப்பும் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இன்னைக்கு இல்ல. இதுல இவரோட படத்துல நடிச்ச எல்லா நடிகரும் நல்ல பிரபலமான நடிகர்கள். 16 வயதுல எனக்கு அது ரொம்ப பிடிச்ச படம். முத பாட்டே நீங்க அதுதான் போட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேவிகன்.
0: நிச்சயமா இன்னைக்கு 8:00 வரைக்கும் கேளுங்க, நம்ம இயக்குனர் இமயத்தை சேர்ந்தே கொண்டாடுவோம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேவிகன்.
0: நன்றி கோகிலா.

இந்த பாடல்கள் எல்லாம் நிச்சயமா மறக்கவே முடியாது. இப்படிப்பட்ட பாடல்களை உங்களுக்கு இரவு 8 மணி வரைக்கும் கொடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, பாட்டு கடையில இன்னைக்கு நீங்க இந்த பாடல்கள், அதாவது இயக்குனர் இமயம் அவருடைய படங்களில் வந்த பாடல்களை தான் விரும்பி கேட்க போறீங்க. தொடர்ந்து எங்க கூட பேசுங்க. மணி இப்போ 4:38. நம்முடைய பிரதமர் வந்து 3 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டு ஜப்பானுக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தாரு. திங்கட்கிழமை புறப்பட்டிருந்தாரு. இன்றோடு இந்த பயணம் ஒரு நிறைவுக்கு வருது. இன்றைக்கு ஜப்பானிய பிரதமர் அவங்களை சந்திச்சிருக்கிறாரு. சனாய் தக்கா அவங்களை வந்து சந்திச்சாரு. அது மட்டும் இல்ல, இவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு பிரதமர் மேற்கொள்ளக்கூடிய முதல் ஜப்பானிய அதிகாரப்பூர்வ பயணமாகவும் இது வந்து பார்க்கப்படுகின்றது. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியில இயற்கை வளம், அதற்கப்புறம் வந்து செயற்கை நுண்ணறிவு, இலக்கவியல் ரீதியிலான நமக்கு இருவழி தொடர்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இந்த ஒரு பயணம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமரோடு சேர்த்து மற்ற சில அமைச்சர்களுமே இந்த பயணத்துல வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சரியான நல்ல ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்றது இது வந்து கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த பயணத்திற்கு பிறகு என்னென்ன விவரங்கள்லாம் பேசப்பட்டதோ அதெல்லாம் பிறகு தெரிவிக்கப்படும் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்காங்க. நமக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய சில நல்ல செயல்களை, நல்ல காரியங்களை, நல்ல பண்பு நலன்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அவங்க வந்து துவண்டு போக மாட்டாங்களாம். ஒருவேளை அவங்களுக்கு துவண்டு போற மாதிரியான சூழல் ஏற்பட்டா அவங்க வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு நலன் அது வரவே கூடாதுன்னு தன்னை வந்து சில பேர் அரைஞ்சுக்குவாங்களா, இந்த பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. ஒருவேளை ஜப்பானிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கேளுங்க அவங்க கிட்ட. அது ஏன் அப்படின்னா அது விட்டு போகணும், அடிச்சா எல்லாமே போயிடணுவாங்களே, அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பழக்கம் இருக்கவே கூடாது. குறிப்பா சோம்பல் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப துல்லியமா இருப்பாங்களாம். இதை அவங்கள்ட்ட இருந்து இப்ப கத்துக்கலாம். இப்போ மணியே மணிக்குயிலே பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். இது தீரா இசை.

0: தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இடியூஷன்.
1: பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
2: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 to 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைனப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைனப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைனப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 01 09 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
0: அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன்.

தீராசையை கேட்டுட்டு இருக்கீங்க. மணி இப்போது 4:52. இன்றைக்கு இயக்குனர் இமயம் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு அவருடைய உயிர் பிரிந்தது. ஆனால் நிச்சயமா ரசிகர்களுடைய மனசில் இருந்து என்றைக்குமே அவரை வந்து பிரிக்கவே முடியாது. இன்றைக்கு உறவுகள் தொடர்கதையுமே வேறு மாதிரி தான் இருக்க போது. நீங்க எல்லாரும் கேட்க போறீங்க, பாட்டுக்கடையில் அவருடைய பாடல்களை தான் விரும்பி கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாளைய நாள் உலக கோப்பை தொடங்குகின்ற நாள், எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அது மேலத்தான் இருக்கு. இந்த வருடம் நடக்கக்கூடிய உலக கோப்பை நிச்சயமா வரலாறு மிக்கது, சரித்திரம் நிறைந்தது அப்படின்னு அந்த உலக கோப்பையை, வேர்ல்ட் கப்பை வந்து எல்லாரும் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னன்னா 3 நாடுகள் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு உலக கோப்பையாக இது இருக்க போகின்றது. மெக்சிகோ, அமெரிக்கா, அதற்கப்புறம் அதோடு சேர்த்து கனடா, இந்த 3 நாடுகள் ஏற்று நடத்தக்கூடிய இந்த உலக கோப்பையில் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் களம் இறங்கக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கையுமே சற்று அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, முதல் முறையாக கனடால இந்த வேர்ல்ட் கப் நடக்க போகிறது அப்படின்றது தான். 16 நகரங்கள்ல போட்டிகள் நடக்க போகின்றது. முதல் ஆட்டம் தென்னாப்பிரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இருக்க போகுது. மெக்சிகோ சிட்டி ஸ்டேடியம்ல தான் இது இடம்பெறவிருக்கின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க செய்தி. மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கக்கூடிய இதுல 12 பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொரு பிரிவுகளிலும் 4 அணிகள் இருக்க போகின்றன. இதுல என்னன்னா குரூப் சுற்று அப்படின்னு பார்க்கும்போது 72, நாக் அவுட் சுற்று 32, மொத்தம் போட்டிகள் 104. அதெல்லாம் வந்து கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உலக கிண்ணம் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போது. பல முறை சாம்பியனான பிரேசிலுக்கு இந்த முறை சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை, எப்படி இருக்க போகுது, இந்த கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்க நீங்க என்ன பண்ணணும், மின்னலோடும் ஆர்டிஎம் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏன்னா ஆர்டிஎம் உங்களுடைய உலக கிண்ண காட்பந்து போட்டியின் அதிகாரப்பூர்வ ஒலி ஒளிபரப்பு நிலையமாக செயல்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இவ்வளவு நேரம் 70-80களுக்கான பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இப்ப 90க்கு போயிட்டு வருவோம். பாரதி ராஜா அவர்களுடைய படத்துல ஒரு பாட்டு இருக்கும், கேப்பக்களியை பத்தி இந்த பாட்டுல பாடியிருப்பாங்க. சும்மா இந்த பாட்டை இன்னைக்கு கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஆசை கேப்பக்களிக்கு ஆசை.

0: நாங்கள் தேர்வு.
1: லிங்கம்ஸ்
2: புதிய எண்ணெய் வளங்கள் ஆராயப்படுவது நாட்டின் கையிருப்பை வலுப்படுத்தும். மை டிஜிட்டல் ஐடி இயங்கலை மோசடிகளை கட்டுப்படுத்தும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாட்டின் ஆற்றல் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் கணிக்க இயலாத உலகளாவிய அரசியல் தன்மைகளால் ஏற்படும் இடர்களை குறைக்கவும் ஆப்பிரிக்க கண்டம், ரஷ்யா, துருக்கி உள்ளிட்ட நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை பெறுவதற்கான புதிய மூலங்களை மலேசியா தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. இந்த முயற்சி தற்போதுள்ள செயலாக்க வசதிகளின் திறன்களுடன் விநியோகத்தின் பொருத்தத்தை முழுமையாக மதிப்பீடு செய்வதை உள்ளடக்கியுள்ளது என்று பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா நசீர் வலியுறுத்தினார். இதன் மூலம் பெறப்பட்ட வளங்கள் உகந்த முறையில் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய இயலும். இதனிடையே எண்ணெய் கையிருப்பு அடுத்த மாதம் வரைக்கும் போதுமானதாக இருக்கும் என்று உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது. கட்டம் கட்டமான விநியோக மேலாண்மை உத்தியின் ஒரு பகுதி என்று அக்மல் நஸ்ருல்லா தெளிவுபடுத்தினார். உலக எண்ணெய் விலை நிலையற்றதாக இருப்பதை கருத்தில் கொண்டு நாடு நீண்டகால உடன்பாட்டுக்கு கட்டுப்பட்டிருப்பதை தவிர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மலேசியாவும் ஜப்பானும் வட்டார விநியோக தொடர்களை, குறிப்பாக குறைக்கடத்தி துறையை வலுப்படுத்துவதற்கு பயனுள்ள பங்களிப்புகளை வழங்க முடியும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்கூறுகளை ஒன்று சேர்ப்பது, ஆய்வு, மேம்பட்ட தொகுப்பாக்கம் ஆகிய துறைகளில் மலேசியாவுக்கு உள்ள வலிமை ஜப்பானின் மேம்பட்ட பொருட்கள், கருவிகள், உற்பத்தி துறைகள் ஆகியவற்றுக்கு பக்கபலமாக அமைந்துள்ளது என்று அவர் விளக்கினார். இதன் மூலம் மேலும் மீள்தன்மை கொண்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சூழல் அமைப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றன. இந்த ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சியையும் ஆற்றல் பாதுகாப்பை பேணிக்காக்கும், அதேவேளையில் ஆசியாவின் ஆற்றல் துறையை குறைந்த கரிம எதிர்காலத்தை நோக்கிய மாற்றத்திற்கு ஆதரவளிக்கவும் முடியும். தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோநாஸ் 2028 முதல் 20 ஆண்டுகளுக்கு ஜப்பானைச் சேர்ந்த ஜெரா நிறுவனத்திற்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை வழங்கும். புதிய உடன்பாட்டின் கீழ் அந்நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு சுமார் 2 மில்லியன் டன் திரவ இயற்கை எரிவாயு வழங்கப்படும் என்று பெட்ரோநாஸ் கூறியது. இந்த உடன்படிக்கை பாரம்பரிய எல்என்ஜி விநியோக உடன்பாட்டிலிருந்து மேலும் நிகழ்வான விநியோக உடன்பாட்டுக்கான மாற்றத்தை குறிக்கிறது. பெட்ரோநாஸ் விநியோக திறன்களை அதிகரிப்பதன் மூலம் நம்பகமான எல்என்ஜி விநியோக நிறுவனம் என்ற அதன் நிலையை மேலும் வலுப்படுத்துகிறது. உயர் பாதுகாப்பு கூறுகளை கொண்டிருப்பதால் எளிதில் ஊடுருவ இயலாத மை டிஜிட்டல் ஐடி அமைப்பு இணைய மோசடிகளை தடுப்பதில் முக்கியமான செயல்முறையாக உருவெடுக்கும் திறன் கொண்டதாக கருதப்படுகிறது. அந்த தளத்தை முழுமையாக பயன்படுத்துவதன் மூலம் மோசடி நடவடிக்கைகளை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக புகிட் அமான் வணிக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்துருஸ்டி மோமன் இசா தெரிவித்தார். வாடிக்கையாளர் தகவல் கசிவு குறித்த கவலைகள் பற்றி தெரிவித்த அவர், அடையாள மோசடி இடரை குறைக்க உதவும் என்று நம்பப்படும் பல்வேறு பாதுகாப்பு கூறுகள் மை டிஜிட்டல் ஐடியில் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் கல்வி வெறும் கல்விசார் அடைவு நிலையை எட்டுவதாக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக 2026-2035 மலேசிய கல்வி திட்டத்தின் இலக்குகளுக்கு ஏற்ப சமநிலையான வளமான மனிதர்களை உருவாக்குவதில் முதன்மை உந்து சக்தியாக அஃது அமைய வேண்டும். இன்றைய இளம் தலைமுறைக்கு பயனுள்ள அறிவு வழங்கப்பட வேண்டும். மேலும் அவர்கள் சிறந்த எதிர்காலத்தை கொண்டிருக்கும் வகையில் உன்னதமான நன்னெறிகளாலும் குணநலன்களாலும் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று ராஜா பர்லிஸ் துவாங்கு சைட் சிராஜுடீன் ஜமாலுலாய் வலியுறுத்தினார். மாணவர்களின் ஒட்டுமொத்த கல்வித்திறனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு உரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் குவாலா திரங்கானு கம்பிங் தீவில் உள்ள மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் எல்கேஐஎம் வளாகத்தில் மீன்களை இறக்கும் நடவடிக்கைகளில் வெளிநாட்டினர், குறிப்பாக ரோஹிங்யா குழுவினர் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தொடர்புடைய தரப்பினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சமூக ஊடகங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுகள் குறித்த உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்வதற்காக விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று எல்கேஐஎம் தலைவர் முகமது ஃபைஸ் ஃபசில் தெரிவித்தார். இந்நிலையில் அந்த குற்றச்சாட்டை தெற்கு குவாலா திரங்கானு மீனவர் சங்கம் மறுத்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
1: வெளிப்புற மின் விளக்குகளை நேர கட்டுப்பாட்டு சாதனத்துடன் பயன்படுத்தலாம். கணினியை பயன்படுத்தாத நேரத்தில் அடைத்து விடலாம்.
0: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
2: ஒரு துளி நீர் கூட அண்டை நாடான பாகிஸ்தானுக்குள் செல்லாதிருப்பதை உறுதி செய்ய இந்தியா செயல்பட்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆனால் எல்லை தாண்டிய நீர்வழிகளின் ஓட்டத்தை மாற்றும் எந்தவொரு முயற்சியையும் போர் நடவடிக்கை என்று கருதுவதாக பாகிஸ்தான் சூளுரைத்துள்ளது. மேலும் 1960 சிந்து நதி நீர் உடன்பாட்டில் ஒரு சார்பாக விலகுவதற்கான வழிமுறை எதுவும் இல்லாததால் அந்த உடன்படிக்கை நடைமுறையில் உள்ளது என்றும் அது கூறுகிறது. இந்தியாவில் தோன்றி சிந்து படுகையின் ஒரு பகுதியாக பாகிஸ்தானுக்குள் பாயும் ஆறுகளின் நீர் பயன்பாட்டை அந்த உடன்படிக்கை நிர்வகிக்கிறது. கடந்த ஆண்டு ஹாங்காங்கில் ஏற்பட்ட அடுக்கக தீ விபத்து தொடர்பில் 70 உள்ளிட்ட இரு நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மனித தவறுகள் காரணமாக அந்த தீ விபத்தின் போது உயிர்காக்கும் தீ பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமையாக தோல்வியடைந்ததாக பொது விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்புடைய அத்தரப்பினர் மீது கொலைக்கு நிகரான மரணம், சதி, பண மோசடி, பொது நீதியின் போக்கை திசை திருப்ப முயலுதல், வரி ஏய்ப்பு உள்ளிட்ட 25 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளதாகவும் அரசாங்கம் கூறியது. கடந்த நவம்பரில் நிகழ்ந்த அந்த கோர தீ விபத்தில் 168 பேர் உயிரிழந்தனர். ஜோஹனஸ்பர்கிற்கு அருகிலுள்ள கிளேஃப்லைன் குடியிருப்பு பகுதிக்குள் துப்பாக்கி ஏந்தியவர்கள் புகுந்து 12 சுற்றுக் கொண்டதாக தென்னாப்பிரிக்க காவல்துறை தெரிவித்தது. தொடர் குற்ற செயல்களால் நலிவடைந்துள்ள அந்நாட்டில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 60 மேற்பட்ட கொலைகள் பதிவாகி வரும் நிலையில் இது அண்மைய சம்பவமாகும். இதனிடையே தாக்குதலுக்கான நோக்கம் இன்னும் கண்டறியப்படவில்லை என தெரிவித்துள்ள காவல்துறை செய்தி தொடர்பாளர் கர்னல் டிமகத்சு நெஃபு ஃபுல்வி இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என குறிப்பிட்டார். ஜப்பானில் உள்ள ஒரு விலங்கியல் பூங்காவில் கியோமாசா என்ற கொரிலா ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல காணப்பட்ட குறுகிய காணொலி இணைய பயனர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பெண் கொரிலாவுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக கியோமாசா அவ்வாறு இருப்பதாக அந்த விலங்கியல் பூங்கா விவரித்துள்ளது. பல்வேறு சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட 62 வினாடிகள் கொண்ட அந்த காணொலியில் 13 வயது ஆண் கொரிலாவான கியோமாசா சில படிகளில் தனியாக அமர்ந்து தன் சொந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பது போல் காணப்படுகிறது. அந்த கொரிலாவின் சில அசைவுகள் மனிதரைப் போலவே இருந்தது பலரின் கவனத்தை ஈர்த்தது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்து நாளை தொடங்கும் இந்த கொண்டாட்டத்தை கண்டுகளிக்க மலேசியர்கள் மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்ஐ தங்களின் முதன்மை தேர்வாக கொள்ளுமாறு அந்த தேசிய ஒளிபரப்பு நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. இவ்வேளை ஆர்டிஎம்இல் உலக கிண்ணம் நேரலை செய்யப்படுவது காட்பந்து போட்டியை பற்றியது மட்டுமன்று என தெரிவித்துள்ள ஒளிபரப்பு தலைமை இயக்குநர் அஸ்வத் இஸ்மாயில் பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த மக்களை இணைக்கும் ஊடகமாக அது திகழ்வு குறிப்பிட்டார். இம்முறை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப இலக்கவியல் தளங்களை பயன்படுத்தி ஆர்டிஎம் மாறுபட்ட ஒன்றை வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இதனிடையே தொடக்க விழா அஜ்தேகா அரங்கில் நடைபெறவுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக மெக்சிகோ அறிவித்துள்ளது. இணை ஏற்பாட்டாளர் மெக்சிகோ அதன் தலைநகரில் நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இதனிடையே பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் மூடப்படும் என்ற ஆணையில் அதிபர் கிளவுடியா ஷீன்பாம் கையெழுத்திட்டுள்ளார். அதே நேரத்தில் தனியார் துறை நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்து பணிபுரிய அனுமதிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. புதிய எண்ணெய் வளங்கள் ஆராயப்படுவது நாட்டின் கையிருப்பை வலுப்படுத்தும். மை டிஜிட்டல் ஐடி இயங்கலை மோசடிகளை கட்டுப்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

எப்போதும் இந்த பாட்டை கேட்கும் போது நல்ல ஒரு பாட்டை கேட்டோம் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு இந்த பாட்டை கேட்கும் போது கண்ணெல்லாம் கலங்குது. இந்த பாட்டை கேட்கும் போது அவர் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சிந்தனை அவருடைய இயக்கத்துல வெளிவந்த படத்துல வந்த பாட்டு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு சின்ன வரி கூட நமக்கு அதோட சம்பந்தப்படுத்திக்க முடியுது. நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு வரும், இவன் மேகத்தோட கலந்ததுக்கு யாரோ காரணம் அப்படின்னு. இன்னைக்கு மேக கூட்டங்களா ஒரு நட்சத்திரத்தில் ஒன்றாக அந்த இயற்கையோடு இயற்கையாய் கலக்கின்ற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது மின்னலில் தீரா இசை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மருத்துவர்கிட்ட பேச போறோம். இந்த குளுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புதன்கிழமைகளில் மருத்துவ குறிப்புகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த கண்ணில் இது ஏற்படுறதுக்கு எல்லாருக்குமே இந்த சூழல் இருந்தாலும் வயசானவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக கவனிக்கணும். பொதுவாகவே பூ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கெட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி குளுக்கோமாவையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அது பற்றி பேசுறதுக்கு டாக்டர் புஷ்பா அவங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கண் நிபுணர், சிகிச்சைக்கான நிபுணரும் கூட. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கிட்ட பேசுவோம். வாங்க இப்ப இந்த பாட்டு கேட்கலாம்.

0: திராயிசையை கேட்டுட்டு இருக்கீங்க. புதன்கிழமைகளில் மருத்துவ குறிப்புகள் எல்லாம் அப்பப்ப உங்களோட நாங்க பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு இந்த கண்ணை எப்படி பார்த்துக்கணும், இதை பற்றிய விளக்கங்களை கொடுக்கறாங்க கண் மருத்துவர் டாக்டர் புஷ்பா ராமன். வாங்க கேட்கலாம்.
1: கண் வியாதி அப்படின்னு எல்லாருக்குமே வந்து கேட்ராக் தெரியுது, அதாவது அந்த கண் புரை தெரியுது, அந்த கன்ஜங்டிவைட்டிஸ் கண்ணு சிவப்பா இருக்கும் அது தெரியுது, தூர பார்வை கிட்ட பார்வை அது தெரியுது. ஆனா கிளாக்கோமா அப்படின்றது அந்த வார்த்தை கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டது. கண் அழுத்தி வியாதி வந்து ரொம்ப பரவலா இருக்கு. உலகம் பூரா வந்து 80 மில்லியன் மக்கள் இதனால பாதிக்கப்பட்டு பார்வை இழந்திருக்காங்க. மலேசியால வந்து 8% மக்கள் பார்வை இதனால பாதிக்கப்படுது. நம்ம இந்திய சமுதாயத்தை பத்தி நான் பேசுறேன், பார்வையை வந்து அவங்க போய் செக் பண்ணணும், கண் நிபுணரை வந்து செக் பண்ணணும். கண் அழுத்த நோயில வந்து நிறைய விதமா இருக்கு, குழந்தைகளை கூட இது பாதிக்கும். முக்கியமா பரவலா இருக்கிறது வந்து 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு. இதோட பாதிப்பு என்னதுன்னா, வியாதினால பார்வை நரம்பு பாதிச்சதுன்னா இழந்த பார்வைய நம்மளால மீட்க முடியாது. சோ அந்த பார்வை இழப்பு வந்து நிரந்தரமானது. சோ அதுதான் அழுத்த நோய்னா என்னன்னு சொல்லிடுறேன். ப்ரெஷர்னா நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து தான் தெரியுது, பட் கண்ணுக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷர் வந்து 21 மில்லிமீட்டர் மெக்குரிக்கு அளவு குறைவா தான் இருக்கணும். இது எப்படின்னா, நம்ம வீட்டுல சிங்க் இருக்குல்ல, சிங்க் அடப்பட்டா வந்து தண்ணி ஏறிக்கிட்டே போகுமே, அந்த மாதிரி கண்ணுல வந்து அந்த வடிகால்கள் ஒண்ணு இருக்கு, அடிபடும் போது அந்த ப்ரெஷர் வந்து லைட்டா ஏறிக்கிட்டே போகும். சோ திடீர்னு ப்ரெஷர் ஏறும் போது கண் வலி, தலைவலி, குமட்டல், வாந்தி அந்த மாதிரி வரும். சோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து எமர்ஜென்சி, நீங்க வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து பார்வை இழப்பு வந்து நிச்சயம். முதல் முறை வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை, சாப்பாடு விதைகள், நல்ல சாப்பாடு, காய்கறிகள், எஸ்பெஷலி கண்ணுக்கு கொடுக்கறது வந்து அந்த பழங்கள், கேரட் சொல்லுவாங்களா, பீட்ரூட், அந்த மாதிரி வர்ணங்களுடைய காய்கறிகள் கண்ணுக்கு நல்லா ஹெல்த்தியானது. இன்னொன்னு வந்து ஆஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்யணும். இந்தியால இடையில செய்த ஆய்வுப்படி அந்த மூச்சு பயிற்சி சொல்லுவாங்களே, அந்த பிராணாயம் சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி வந்து 1 வாரத்துல 3 தடவை அட்லீஸ்ட் 5 நிமிடம் செஞ்சா கண் அழுத்தம் குறையும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் பண்ணணும், அந்த நல்ல லைஃப் ஸ்டைல், அதுதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இது தவிர வருடத்துக்கு 1 வாட்டி கண்டிப்பாக கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ரத தண்ணினும் நம்மளை போட்டு மருந்து வாங்கி தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம்.

கண்ணுக்குன்னு ஊரு இல்லவா, ரொம்ப அழகான ஒரு பாடல். முதல் கண்ணை பத்தி பேசணும், கண்ணை கொஞ்சம் பாத்துக்கோங்க, ரொம்ப வெயில் காலமா இருக்குது, சூடா இருக்கு, அப்புறம் கண்ணுக்கும் குளிர்ச்சி தேவை, காய்கறிகள் பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் புஷ்பா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. மணிப்போ 5:27 தீரா இசையை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்தது தாஜ்மஹால் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, இதுல அடி மஞ்சக்கிழங்கேன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த பாட்டை தான் உங்களுக்காக நாங்க கொண்டு வந்துட்டே இருக்கோம். ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், எங்க இருந்தாலும் கேட்டுட்டே இருங்க. வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கீங்களா? கிராமத்து வாசத்தோட இன்றைய தீரா இசை வாழ்ந்துகிட்டே இருக்கு.

0: சாதனை உங்களுக்கு கொண்டு வருவது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கார்ட். ஆசிரியர் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட மனோவியல் நிபுணர்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.
2: வணக்கம் நேர்களே, ஒவ்வொரு வருடம் மாதிரியும் இந்த வருடமும் எஸ்பிஎம் பரீட்சையில டியூஷன் ரக்கான் மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மேத்தமேட்டிக், பிஎம், சஜாரா, இங்கிலீஷ் இந்த பாடத்திலலாம் சிறந்த முறையில தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதாவது இந்த பாடத்துல ஏ பி எடுத்திருந்திருக்காங்க எஸ்பிஎம் தேர்வுல. இந்த நன்றி நிச்சயமாக எங்களோட ஆசிரியர் குழுவுக்கு தான் போய் சேரும். எங்களோட மாணவர்களை வந்து சிறந்த முறையில வழி நடத்தி இந்த தேர்ச்சி பெறத்துக்கு எங்களோட ஆசிரியர்கள் முக்கியமான பங்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் மாணவர்களுக்கு பரீட்சை நடத்தி அந்த தாள்லாம் திருத்தி பெற்றோர்களுக்கு நாங்க அந்த ரிசல்ட் வந்து தெரிய வைக்கிறோம். இந்த ரிசல்ட்ட மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் தெரிய வைக்கிற மூலமா நம்ம மாணவர்கள் வந்து இன்னும் புஷ் பண்ணி சிறந்த தேர்ச்சி பெறத்துக்கு நாங்க பாடுபடுறோம். அதே சமயத்துல மாணவர்கள்ட்டையும் வந்து வளர்ச்சி நம்ம வந்து பார்க்க முடியுது. சுலபமா புரிஞ்சு படிக்கிறதுக்கு நோட்ஸும் கொடுக்கறோம். மாணவர்களுக்கு அன்பு அரவணைப்பு கவனிப்பு நம்ம கொடுக்கற மூலமா மாணவர்களுக்கு வந்து நாங்க நம்பிக்கை ஊட்டி கொடுக்கறோம். முக்கியமா எஸ்பிஎம் மாணவர்களுக்கு நாங்க நாளைக்கு படிச்சனா இன்றைக்கு ஒரு நாள் முன்பு நாங்க சிறப்பு கிளாஸ் நாங்க நடத்தி அவங்களுக்கு தன்முனைப்பை கொடுத்து எந்த இந்த டாபிக் எந்த இந்த கேள்வி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவங்கள்ட்ட வலியுறுத்தி சொல்லி அவங்களும் நாங்க தயார் நிலைமையில கொண்டு போய் சேர்க்கிறோம். பெற்றோர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாணவரோட வெற்றி வந்து ஆசிரியர் கையில தான் இருக்கின்றது. நீங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியர் கிட்ட போயிட்டு உங்க பிள்ளைய சேர்த்து விட்டீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து மாணவர்கள் சிறந்த முறையில போதிச்சு அவங்கள வெற்றி பாதையில கூட்டி போறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதுதான் டியூஷன் ரக்கான்ல நடக்குது. அதனால தான் டியூஷன் ரக்கான்ல படிக்கிற மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற முடியுது. நாங்க 1ஆம் புள்ளியிலிருந்து 5ஆம் படிவம் அதாவது ஃபார்ம் 5 வரைக்கும் நாங்க வகுப்பு நடத்துறோம். நாங்க ஆன்லைன் கிளாஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் இரண்டுமே நாங்க நடத்துறோம். பெற்றோர்களே காத்துக்கிட்டு இருக்காதீங்க, எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்க டியூஷன் ப்ரோக்ராம் உங்க பிள்ளைங்களை சேர்த்து விட்டீங்கன்னா அவங்கள வெற்றி பாதைக்கு கொண்டு போறதுக்கு நாங்க பாடுபடுறதுக்கு தயாரா இருக்கின்றோம். வெற்றி நிச்சயமாக உங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க உறுதியாக இருப்போம். தாராளமா நம்பி நீங்க அனுப்பலாம். எஸ்பிஎம் பரீட்சைக்கு வந்து நாங்க ஒரு நாள் முன்ன கூட சிறப்பு வகுப்புலாம் நாங்க கொடுத்து மாணவர்கள் வந்து நாங்க வழி நடத்துறோம். எங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணும் போது அவங்க நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். நம்பி எங்கிட்ட அனுப்பி விடுங்க. வணக்கம்.
0: இதை உங்களுக்கு கொண்டு வந்தது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கான்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: மணி இப்போது 5:40. சற்று முன்னர் கேப்டன் மகள் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடலை கேட்டிருந்தோம். பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் 1993 வெளியான அந்த படம். ராஜா, குஷ்பு, நெப்போலியன் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு இசையமைத்தது வந்து ஹம்சலேகா அப்படின்ற இசையமைப்பாளர். நிறைய பேரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அதனால எப்போதுமே அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற இயக்குனர்கள் எல்லாம் அவரை வந்து ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி பாக்குறாங்க. அண்மை காலமா அவர் நடிச்ச சில படங்கள், அந்த படங்கள் பாண்டிய நாடா இருக்கட்டும், இல்ல திருச்சிற்றம்பலமா இருக்கட்டும், அதுலாம் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, மனதை உருக்கக்கூடிய வகையில இப்படிப்பட்டவர் நம்ம வீட்டில் இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு அப்பா, ஒரு தாத்தா நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்ற கதாபாத்திரங்களை கொண்டு வந்து சேர்த்த அப்படியே உணர்வுகளை உருவமாக கொடுக்கக்கூடிய இயக்குனர் தான் இயக்குனர் அவர்கள். அவரை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவருடைய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். பாடல்கள்னா அவருடைய படங்களில் வெளிவந்த பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். இன்னும் தொடர்ச்சியாக நம்ம கேட்க போறோம். 6 பிறகும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு அடுத்த பாடல். எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு பாடலா இருக்கும். அவர் வந்து அந்தி மந்தாரைன்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுல ரொம்ப ரொம்ப யாரும் தொடாத ஒரு கதை அம்சத்தை தொட்டு படமா கொடுத்திருந்தாரு. அதுல பின்னணி இசையா இருக்கட்டும், இல்ல காட்சி அமைப்பா இருக்கட்டும், ஒளிப்பதிவா இருக்கட்டும், எல்லாமே மனசுல இன்னும் நிற்கும். ஏ ரஹ்மான் இசையில் சகியே நீதான் துணி. எவ்வளவு அமைதியை கொடுக்க போகுது இந்த பாட்டுன்னு கேளுங்க.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7291 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: இன்றைய வணக்கம் மின்னலில்
6: விவேகமா வாகனத்தை செலுத்துறாங்களே, அவங்க காப்புறுதியை புதுப்பிக்கும் போது 10 விழுக்காடு கழிவு இப்ப கொடுக்கறாங்க.
7: சர்மத் மாடானி திட்டத்தின் கீழ தான் இந்த கழிவு அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆனா இதற்கிடையில் இந்த விவேகமான வாகன ஓட்டுநர்கள் சொன்னீங்களே,
6: கிளாங்ல இருந்து சத்யா வந்திருக்காங்க. யாரு சத்யா ரொம்ப விவேகமா வாகனத்தை ஓட்டுறது?
8: யாரும் இல்லையா, வீட்டுக்காரர் தான்.
6: என்ன பண்ணுவாரு?
8: ஐயோ, அநியாயத்துக்கு பக்கத்துல மோட்டார் பைக் கூட, பழைய மோட்டார் பைக் கூட வேகமா ஓடிடும்.
7: நடந்து போகிடலாமா?
8: போயிடலாம். எனக்கு டென்ஷனா இருக்கும், ஃபாஸ்ட் லைன் கோசமா இருக்கும். ஆனா அவர் இதுலயே போவாரு, அவ்வளவு காடி மின்னுக்கு இருக்கும். அவர் வந்து எனக்கு காடி ஓட்ட நீ சொல்லி கொடுக்காதுன்னு சொல்லிடுவாரு. எனக்கு இதான் பிரச்சனை. நான் தம்பி என் பையன் சொல்லுவான், அம்மா நம்மளே போயிடலாமா, அப்பா ரொம்ப ஸ்லோ.
7: இன்ன வரைக்கும் அப்படித்தானே? எங்க போனாலும் அப்படித்தானா?
8: அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாரு. 80னா 80 தான், 110னா 110 தான்.
6: கடைசியில நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதா, எல்லாமே நல்லதுக்கு தானே அவர் செய்யறாரு.
8: ஆமா, இந்த எண்ட் வந்து அது சேஃப்டி. பசங்க இருக்காங்க பக்கத்துல, அவரை பார்த்துதான் அவனுங்க பாக்குறாரு. அப்பா கரெக்டா ஓட்டுறாருல்ல,
6: காப்புறுதி 10 விழுக்காடு குடுக்கறாங்க. கணவர்கிட்ட சொல்லிருங்க.
8: கண்டிப்பா அந்த 10 விழுக்காடு கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும்.
5: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

பசும்பூன் படத்துல இருந்து பாடலை சற்று முன்னர் கேட்டிருந்தோம். மணி 5:52 தீரா இசையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இயக்குனர் இமயம் பற்றிய ஒரு தொகுப்பு தான் இன்றைக்கு 6 மணிக்கு மேல உங்களுக்காக வரப்போகிறது. நீங்களுமே அவரை பற்றி பேசலாம். 7 மணிக்கு மேல பாட்டு கடையிலும் அப்படிதான் இருக்க போகிறது. இதற்கிடையில உலக கிண்ண காட்பந்து போட்டி நாளை தொடங்குகின்ற நிலையில் ஆர்டிஎம் உடைய ஒளிபரப்புகளில், ஆர்டிஎம் கிளிக்குகளில், அப்புறம் யூனிஃபை டிவி இதன் மூலமாகவும் நீங்க பார்க்க முடியும் அப்படின்ற தகவலை உங்களுக்கு சொல்லிக்கிறோம். முதல்ல சொன்னது போல இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டி பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய அணி எது, நீங்க எந்த அணிக்கு உங்க ஆதரவு கொடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா முடிவு பண்ணிருப்பீங்க. ஆக நாளையில இருந்து ஒரு காட்பந்து திருவிழா, தெரியும் நேரம் அந்த மாற்றம் எல்லாம் இருக்கு. என்னன்னா விடிய காலையில விளையாட்டுகள், மத்தியானம் இப்படி கொஞ்சம் மாறி மாறி வருது. ஏன்னா அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா உடைய நேரப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வேறுபாடுகள் இருக்கிறது. இங்க கவனிக்கக்கூடிய ஒன்று, வேலைக்கெல்லாம் சரியா போகணும். ஆனா சில பேருக்கு இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய முறை இருக்கிறதுனால என்னவோ அப்பா அப்படின்ட்டு இருக்கும். அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டியுடைய ஒளி ஒளிபரப்பு அதிகாரப்பூர்வ நிலையமாக ஆர்டிஎம் விளங்குகின்றது. இப்போ இது பற்றி TV1 செய்தியில வந்து எங்களுடைய தலைமை இயக்குனர் கூட பேசிட்டு இருக்காரு. சாயங்கான் பேல துனியா 2026 அப்படின்ற தலைப்புல அங்க உங்களுக்கு ரொம்ப துல்லியமா வந்து சேரக்கூடிய வகையில் இந்த விளையாட்டுகள் உங்களுக்கு ஆர்டிஎம்ல கொடுக்கறதுக்காக நாங்க காத்துட்டே இருக்கோம். நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து பாடல் வருது உங்களுக்காக, தென்மேற்கு பருவ காற்று.

வணக்கம். சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். உலக நாடுகள் இனி பன்னாட்டு உறவுகளை வெறும் அதிகார போட்டி, குறுகிய நலன் ஆகியவற்றின் பார்வையில் மட்டும் காணும் பழைய கட்டமைப்பில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஏனெனில் உலகம் தற்போது நீடித்த மோதல்கள், தீவிரமடைந்து வரும் பெரும் சக்திகளுக்கிடையிலான போட்டி, பலவீனமடைந்து வரும் உலகளாவிய விநியோக தொடர் என பல சவால்களை எதிர்கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட வணிக வளாகங்களில் மறுசுழற்சி வசதிகள் ஏற்படுத்தப்படும். திடக்கழிவு மேலாண்மையை வலுப்படுத்தவும் நாட்டின் சுழல்முறை பொருளாதார மாற்றத்தை விரைவுபடுத்தவும் இந்த வசதியை வழங்குவதை கட்டாயமாக்க அமைச்சரவை முடிவு செய்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஆங்கோர் மிங் தெரிவித்தார். சுங்காய் பட்டானி புக்கித் சலாம்பாவில் உள்ள ஒரு ஆலையில் நடத்திய ஆய்வில் கிடா மலேசிய குடிநுழைவுத்துறை 29 சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்துள்ளது. பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்ட அவர்களுள் 27 முதல் 53 வயதுக்குட்பட்ட 24 வங்காளதேச ஆடவர்களும் மியான்மரைச் சேர்ந்த 5 அடங்குவர் என்று அந்த துறை கூறியது. பாகிஸ்தான் அண்டை நாடு ஆப்கானிஸ்தான் மீது கொடிய வான்வழி தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியுள்ளது என்று இரு நாடுகளின் அதிகாரிகளும் தெரிவித்தனர். இதனிடையே பாகிஸ்தானில் அண்மையில் நடந்த பயங்கரவாத சம்பவங்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்லாமாபாத் கூறியது. தாரிக் இ தாலிபான் குழுவுடன் தொடர்புடைய 26 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. பல்கேரியா இனி தனது ராணுவ இருப்பிலிருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்காது என்று பிரதமர் ருமென் ராடெவ் தெரிவித்தார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டுவர அரச தந்திர தீர்வை காண அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக உக்ரைனுக்கான ராணுவ உதவியை ராடெவ் விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு பூபந்து தேசிய ஆடவர் இரட்டையர் அரன்சியா சோ உஹிக் இணையை பிரிப்பதால் தங்க இலக்கு RTG திட்டத்தில் அவர்களின் நிலை பாதிப்படையக்கூடும் என்பதால் அதன் தாக்கங்களை இளைஞர் விளையாட்டு அமைச்சு ஆராயும். RTG விளையாட்டாளர்களின் செயல்திறனை அடிப்படையாக கொண்டிருப்பதால் எந்தவொரு சீராக்கமும் விவாதிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மின்னலின் தீரா இசை மணி இப்போது 6:04. உறவுகள் தொடர்கதை ஒவ்வொரு புதன்கிழமையும் 6 மணிக்கு மேலே இடம்பெற்று வருகிறது. இந்த வாரம் இன்று நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்திருக்கும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவரை பற்றி பேச இன்றைய உறவுகள் தொடர்கதை காத்திருக்கின்றது. கண்களால் கைது செய் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படத்திலிருந்து அடுத்த பாடல் வருது, என் உயிர் தோழி. இன்னும் பேசுவோம், கதை பேசுவோம், காத்திருங்கள். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா.

0: முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதை.
1: என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா, இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன்.
0: மண் வாசனை என்றும் வாழும்.
2: சர்வசுகம் படம் உள்ள படம் போட்டு பார்த்துட்டு இருக்கேன், விநியோகிஸ்தர். நான் சம்பந்தம் இல்லாம என்னை அழைச்சிட்டு உணவு கொடுத்தோம், நீ வான்னு உள்ள போய் உட்கார்ந்த கூட்டு போய் படம் போட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆள் வந்து சத்தையை பிடிச்சிருக்கு, யார் நீ நிறைய கூட இருந்தா அவர் கூட வந்தேன். அவர் இல்லவே இல்லை, எனக்கு தெரியாது. தாயை பயந்து இந்த ஆள் அங்கிருந்து சட்டையை பிடிச்சி அப்படியே கொண்டாந்து கேட்டுக்கு வெளியே ஒரே தள்ளு ஒரே கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். நான் ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீங்கள் கூப்பிட்டு இந்த காமன் வரக்கூடிய ஒரு ஆற்றலை எனக்கு வளர்த்துக்கொள்ள சபம். அதற்கு பின்னால் முறையாகவே நான் உள்ளே
0: வைத்திருக்கிறேன். பாரதி ராஜா. சில செய்திகள் வந்து சேர்ந்த உடனே ஒரு நொடி நாம் பேசாமலே நின்று போய்விடுவோம். இன்று அப்படி ஒரு நாள். தமிழ் சினிமாவுக்கு மண் வாசனையை கொடுத்த மனிதர், கிராமத்தை திரையில் மட்டுமல்ல நம்முடைய மனசுக்குள்ளேயும் கொண்டு வந்த மனிதர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். இன்று மாலை முழுக்க இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி இல்லை. நம் எல்லோருடைய சின்ன வயசு நினைவுகள், நம்ம அம்மா அப்பா காதலித்த காலம், நம்ம ஊரின் மண் வாசனை, அதை மீண்டும் ஒரு முறை உணர வைக்கும் ஒரு பயணமாய் இன்றைய உறவுகள் தொடர்கதை. பாரதி ராஜா இந்த மனிதரை மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையோட கலந்து போன ஒரு காலத்தையே எல்லாருமே மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரப்போறோம். நீங்க தயாரா இந்த பயணம்?

0: முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதை.
1: என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன்.
0: மண் வாசலை என்றும் வாழும். ஒரு காலத்துல தமிழ் சினிமா என்றாலே பெரிய வீடு, கோட் சூட், செட்டு போட்ட தெருக்கள் இப்படித்தான் இருக்கும். ஆனா கிராமத்திலையும் காதல் இருக்கு, அங்கேயும் மனித உணர்வுகள் இருக்கு. அதை நம்பி படம் எடுத்தவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அவர் கேமரா முதல் முறை வயலுக்குள் போனது தமிழ் சினிமாவே இன்னொரு தடத்திற்கு போன மாதிரி. 16 வயதினில் ஒரு படம் மட்டுமல்ல, ஒரு புரட்சி. ரஜினி, கமல், ஸ்ரீதேவி, மூன்று மிகப்பெரிய நட்சத்திரங்களை வேறு மாதிரி காட்டிய படம்.
2: என்ன பரட்டுன்ன இந்த பொட்டுக்கடைக்காரி மக, அந்த கிறுக்க சப்பானிய ரொம்ப மாத்தி விட்டா போல இருக்க.
3: மாத்திருக்கிறது மட்டுமா, யாரையுமே மதிக்காம திமிரா பேசுறது வேற கத்து கொடுத்துட்டா.
2: ஓஹோ, அன்னைக்கு என்னவே சொல்ல சொன்னதுக்கு மாட்டம் போ, அதுக்கு வேற ஆள பாருன்னு ரொம்ப கேவலமா சொன்னாரே, அதை சொல்றியா?
3: ஏ கூத்து, என்ன கிண்டல்ல, நீ முதல்ல இப்பவே போய் அவன் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வா, ஒரு புடி புடிக்கிற.
4: நோ, நாட் நெசசரி. Look, there is coming.
5: ஐயா, என்ன சொல்றீங்க?
4: சப்பானி வர்றான்னு சொன்னேன்.
5: சார் தாங்க,
3: நான் கூப்பிட்டா பயந்து ஓடிடுவான், நீங்களே கூப்பிடுங்க.
2: ஏய் சப்பானி, ஏய் சப்பானி,
6: இனிமே உன்னை யாராவது சப்பானின்னு கூப்பிட்டா செப்பன அறிஞ்சிரு.
2: சப்பானி.
0: அந்த படத்தில் இயக்குனர் இமயம் காட்சிகளை எடுக்கவில்லை, வாழ்க்கையை எடுத்து காட்டினார்.
7: பாரதி ராஜா, மதிப்புக்குரிய பாரதி ராஜா அவர்களை வந்து நான் முதல்ல பாரதி பாரதி தான் கூப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இளையராஜா வந்து அவருடைய ஏஜ் எனக்கு சொன்னாங்க, வயசு. அதுக்கப்புறம் பாரதி சாரம் கூப்பிடாரு. அவருடைய உண்மையான ஏஜ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கையை எடுத்து கும்பிடுறவங்க எல்லாம் சாஷ்டாகமா உணர்ந்தீங்க. அது எப்படி அது வந்து இன்னொரு இவ்வளவு இளமையா இருக்காங்கன்னு சொன்னா, அது ரெண்டு காரணம். சின்ன வயசுல அந்த மதுரை மண்ணில், அந்த பட்டிக்காட்டில் விளைந்த அந்த ஆர்கானிக் ஃபுட்டை அவங்க ஆத்தா கையில் சாப்பிட்ட சோறு, அது முதல் காரணம். ரெண்டாவது வந்து அவர் சுவாசித்துக்கிறது, அவர் விரும்புறது, அவர் இஷ்டப்படுறது, அவர் ஜீவிக்கிறது எல்லாமே சினிமாவில். அது இன்னும் செஞ்சிட்ருக்காரு ஆக்டிவாக. அதுதான் அவருடைய இளமையோட ரகசியம். பாரதி ராஜா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன பிடிக்கும், ஆனால் பிடிக்காது. நீங்கள் ஊடகங்களில் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், நீங்கள் ஏதாவது எவ்வளோதான் பழுசெல்லாம் கிடைக்கும், நீங்கள் பாருங்கள். ரஜினியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இஸ் நல்ல மனிதன் அப்படிதான் சொல்கிறீங்க இல்லை சார். ஆர்டிஸ்டாக என்ன நினைக்கிறீங்க, இஸ் எ குட் மேன் அப்படிதான். நல்ல நடிகனை ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னை பார்த்தா எப்படியா அப்படின்னு பார்க்குறாங்க. என்னை வந்து கல்லத்துக்குள்ளேயே அதுக்குள்ளே நடிச்ச ஹீரோவாக என்னையே ஒத்துக்கலை, உன்னை எப்படியா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ட்ராக் வந்து ஓடுது, எனக்கு தெரியுது, கேட்குது. அவர் வந்து என்கிட்ட கேட்டதா ரெண்டே வாட்டி என்னுடைய நேரத்தை, 16 வயதுனில் ஸ்காலர்ஷிப் கேட்கறதுக்கு வந்திருந்தாங்க. பாரதி ராஜா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால், அவர் வந்து விரும்பாத ஆளுக கிடையாது. மதிப்புக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையில வந்து நிறைய டென்ஷனாக இருக்கும்போது அந்த பாரதி ராஜாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக பாரதி ராஜா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. என் பாலச்சந்திரன் சார் கிட்டே அவர் வந்து கொஞ்சம் குழாழ்வார். பாரதி கேபி சார் கிட்ட அவ்வளோ ஈஸியாக பழக மாட்டார். இவர் என்ன ஓய், எப்படி இருக்கீங்க ஓய், யாரோ சொல்லுங்க ஓய், உங்கள் காலத்தில் யாரும் ஒரு ஹீரோயின் கூட நீங்கள் லவ் பண்ணலையே அப்படிலாம் கேட்குறாரு. அவரையும் சும்மா அந்த மாதிரி அது அவர் கொடு பிகாஸ் அவர் கொடுக்குற அந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு அன்பு, அந்த முரட்டுத்தனமான அன்பு.

0: முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதை.
1: என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன்.
0: மண் வாசலை என்றும் வாழும்
2: பாரதி ராஜாவின் படத்துல காதல் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஸ்டைலிஷான ரொம்ப நவீன மாடர்ன் காதல் எல்லாம் இல்லை. கண்ணால் பேசுற காதல், மழையில நனைந்து நிற்கிற காதல், பஸ் ஸ்டாப் காதல், கிராமத்து திருவிழா காதல். அவர் படங்கள்ல கதாநாயகி அழகா இருந்தாங்கன்னு மட்டும் ரசிகர்கள் அவங்கள விரும்பல, அவங்களுடைய அந்த அசட்டுத்தன்மையை தான் ரசிகர்கள் ரொம்ப விரும்பினாங்க. அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கிழக்கே போகும் ரயில். இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல எஸ்தெட்டிக் அப்படின்னு வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அதை பத்தி இப்போ பேசுறோம். 40 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில அதை உருவாக்கியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தான். அப்படின்னா எஸ்தெட்டிக் நாயகன் அவர் தாங்க.
3: உறக்க சத்தம் போட்டு சொன்னீங்களா இல்ல சங்கடப்பட்டுகிட்டு சத்தம் இல்லாம சொன்னீங்களா?
4: அப்படிதான் பார்க்காது. ஏதோ மனுஷனுக்கு ஆத்திரம், அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன், மனசரிஞ்சு சொன்னேன், அதை தப்பா எடுத்துக்காத.
3: இப்பதாயா நீ தப்பு பண்ணிட்ட? உண்மையத்தானே நீ சொன்ன? உன்னையே நீ ஏமாத்திக்கிற, உன் மனசுல அப்படி இல்லை.

0: பிள்ளையா நினைச்சு பழகிறது தப்பா போச்சு. ஊர் நினைச்ச மாதிரியே நீ நினைச்சுட்டில்ல.
1: நீ நினைச்சியோ நினைக்கலையோ, நான் என் பொந்தியில நினைச்சிட்டேன், என் நெஞ்சுக்குள்ள பச்சை குத்திட்டேன். நீ போய
0: வயசு இருக்கு, பொழப்பு இருக்கு, புத்திய கெடுத்துக்காத.
1: விஷம் போடாதையா, உன் மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்க, அதுல பெரிய வீட்டு கதையும் இருக்கு, இந்த சின்ன சிறுக்கு மனசும் இருக்கு, எனக்கு தெரியும். ஏயா, உன் நெஞ்சுக்குள்ள கைய வச்சு சொல்லு, உன் மனசுல நான் இல்லை.

0: புதிய முகங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர். தமிழ் சினிமாவில் எத்தனை எத்தனை பேருடைய சினிமா பயணத்தின் அறிமுகம் பாரதி ராஜாவால தான் ஆரம்பித்திருக்கின்றது. ஒரு திறமசாலியை கண்டுபிடிக்க அவருக்கு ஒரு தனி கண் இருந்ததுன்னு இன்னைக்கும் அவரை பற்றி விவரிக்கிறாங்க. கதாநாயகனோ கதாநாயகியோ அழகா கவர்ச்சி மிக்கவங்களா இருக்கணும்னு இல்லை, அவங்க நிஜமா ரொம்ப யதார்த்தமா இருக்கணும். அதுதான் அவருடைய தனித்துவம், அதுதான் அவருடைய சினிமா பள்ளியின் ரகசியம். இன்னைக்கும் இந்த சினிமா துறையில் இருக்கிற எத்தனையோ இயக்குநர்கள் பாரதி ராஜா அவர்களை ஒரு பல்கலைக்கழகமாகத்தான் பேசுறாங்க.
1: என் டைரக்டர் பத்தி நான் சொல்லணும்னா, அவரை முத முதல்ல நான் சந்திச்சதை பத்தி நான் சொல்லணும். இந்த மேடையில நான் வந்து லண்டன்ல இருந்து வந்து என் தந்தையை பாக்குறதுக்காக நான் இந்தியாவுக்கு வந்திருந்தேன். அப்ப என் வீட்டு வாசல்ல நான் தண்ணி செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க போகும்போது இவர் பக்கத்து வீட்டுக்கு வந்து என்னுடைய போட்டோ வந்து அங்க பாத்திருக்காரு. இந்த பொண்ணு யாருன்னு கேட்டோன்னா அவங்க அந்த வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லி இவர் அந்த வீட்டு வாச பக்கம் வந்தாரு. அப்பதான் அந்த ஏரியால ஒரு பெரிய கொலை நடந்து அந்த வீட்டுல நான் வந்து பக்கத்துல நான் இருக்கேன். நீங்க நினைச்சு பாருங்க, அப்ப என் டைரக்டர் வந்து இவ்வளவு முடி நல்ல சிகப்பா இருப்பாரு. அவர் வந்து அப்படி நடந்து வந்து அந்த வாசல் கிட்ட நின்று உள்ள வரலாமான்னு கேட்டாரு. முடியாது என்ன, இல்லை உங்க யாராவது கூப்பிடுன்னா எங்கள் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சினிமா எல்லாமே கொஞ்சம் அறிமுகம்னால என் தந்தையினால அவர் வந்து நான் பாரதி ராஜா, நான் 16 வயதுல டைரக்ட் பண்ணியிருக்கேன்னு. சார் வாங்க சார்னு உள்ளே வந்தோடனே இவர் என்னையே அப்படி பார்க்குறாரு. இப்படி இப்படி இப்படின்னு நான் எங்கள் அம்மா கிட்ட ஹூஸ் திஸ் மேன், வை இஸ் ஹி ஸ்டேரிங் அட் மீ லைக் திஸ் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் வந்து நடிப்பியான்னு கேட்டார். என்னை யாரும் சார் பார்ப்பாங்க, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படி சொல்லி அவர் என்னை வந்து அறிமுக என்னை பார்த்து ஏதோ அவருக்கு பிடிச்சிருந்தது நடிக்கிறியான்னு கேட்டு அப்புறம் நான் நடிகை ஆக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் எம்ஆர்ஆத பொண்ணுன்னு அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட போய் பேசி என்னை நடிக்க வச்சாரு. உண்மையிலே என் வாழ்க்கையை மாற்றியவர் அவர் தான்.
0: காலத்துக்கும் பாரதி ராஜா என்ற என்னுடைய தெய்வத்தை மறக்க மாட்டேன் என்று எப்போதும் ராதிகா அவர்கள் கூறுவார்கள். இந்த ஒரு படம் கிழக்கு சீமையிலே பாசமலருக்கு பிறகு அண்ணன் தங்கையின் பாசத்தை இன்னொரு கோணத்தில் உணர்த்திய ஒரு படம். அதில் இந்த வசனம் வரும். இந்த வசனத்திற்கு முழு முதல் காரணமே இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தான்.
2: இந்த தாய்மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறப்புல வந்த சொந்தமாப்பா. அவ பிறந்த அன்னைக்கே என் மகனுக்குத்தானே ஆண்டவனே எழுதிட்டான். அதை எந்த கொம்பனும் மாட்ட முடியாது. தாய்மாம முறைங்கிறது மாப்பிள்ளைக்கு ரொம்ப கேவலமா கோவண துணி போல தெரியுது. அத்து விடுங்கன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டாரு. அது அவ்வளவு லேசு இல்ல மாப்பிள்ளை, உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்ல, பெரியவங்களுக்கும் தெரியாது இல்ல. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாயா தாய்மாமங்கிற உரிமையும் பெருமையும் இருக்கு. ஒரு காலத்துல இந்த மண்டை காக்கத்துக்காக சண்டை போன நம்ம பையல கொண்டாட்டிக்குள்ளே யார் நம்பி விட்டுட்டு போனாங்க, அவன் அண்ணன் நம்பி விட்டுட்டு போகல, அவன் தம்பியை நம்பி விட்டுட்டு போகல, ஏன் பெத்த அப்பா நம்பி கூட விட்டுட்டு போகல, அவன் பிறந்த வீட்டுல அவங்க அண்ணன் நம்பி விட்டுட்டு போனான். ஏன் சண்டைக்கு போன பையன் வராம செத்து போயிட்டான் வச்சுக்க, அவனுக்கு அப்பனாவும் அவன் பெத்த பிள்ளைக்கு தாய்மாமனாவும் இருந்து கடைசி வரைக்கும் கட்டி காப்பாத்து வாங்குற நம்பிக்கை இருந்தாயா? அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்தா முதச்சேனையா சீனிப்பால் தொட்டு வச்சு பசிய போக்குறவன் தாயா இந்த தாய்மாம? தாய்மாம சேர தொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் குடுக்கறான். அந்த பிள்ளைக்கு ஒரு காது குத்துனா தான் மடியில உட்கார வச்சு சீர் செஞ்சு அதுக்கு இருக்க இடம் குடுக்கறவன் தாயா தாய்மாம? அதே புள்ள வளர்ந்து ஆளாயி நிக்கிறப்ப ஒதுங்கிறதுக்கு ஒரு ஓலை கொடுத்த கட்டி கொடுத்து தாய்மாம நான் இருக்கிறேன் தைரியமா சொல்றானே அவன் தாயா தாய்மாம? அதே தங்கச்சிக்கு கூங்குருடன் ஒன்றின் ஒரு பிள்ளை பிறந்துட்டா இந்த ஊர்ல இருக்க ஒரு பயில் கட்டிக்க மாட்டான். அதை ஒரு சுதந்திர பொண்ணா நினைச்சு தான் மகனுக்கு உரிமை எடுத்து கட்டி வச்சு காத்து தான் உயிரே கொடுக்கிறவன் தாயா தாய்மாம? இப்படி என் தங்கச்சி வீட்டுக்கு போனதுல இருந்து புள்ள பெத்ததுல இருந்து காது

0: உறக்கச்சிமையிலே பசும் பொன் இந்த படத்தெல்லாம் பார்த்து அழாத குரல்கள் இல்லை, முகங்கள் இல்லை, ஏங்க படம் பார்க்கணும். அந்த காட்சி காதில் வந்து விழுந்தாலே போதும், அவ்வளவு அழுகை நிரம்பி இருக்கும். பாரதி ராஜா இயக்கிய படங்களில் எத்தனையோ எத்தனையோ ஹீரோ ஹீரோயின்களை உருவாக்கியவர். கதாநாயகன் கதாநாயகியுடைய வாழ்க்கையே அவரால் மாறியிருக்கின்றது. அந்த வழியில் வந்தவர்தான் மலேசிய வாசுதேவன் அவர்களும். இன்று பாரதி ராஜா அவருடைய பிரிவு அந்த மரணச் செய்தியை கேட்ட பிறகு கவிப்பேரரசு வைரமுத்து தன்னுடைய இரங்கலை கண்ணீர் மல்க பதிவு செய்திருந்தார். தொடர்ந்து அதை நாம் கேட்போம்.
1: பிதாமகனே போய்விட்டாயா, கிராமத்து ராஜாவே இறந்துபட்டாயா, எங்கள் மண்வாசனையில் இன்று சாவு மணக்கிறதா, அடைத்து கிடந்த திரை உலக கதவுகளை திறந்த விழிக்கு திறந்து விட்டவனே, ஆகாயத்திற்கு அடுத்து அதிக நட்சத்திரங்களை அறிமுகம் செய்தவனே, என்னையும் சுயமரியாதையோடு சுடருளி வீச செய்தவனே, உடன்பிறப்பே இரத்தத்தின் இரத்தமே என்ற தலைவர்களின் மொழிக்கு இணையாக என் இனிய தமிழ் மக்களே என்ற இரத்தின சொற்களுக்கு முத்திரை சேர்த்தவனே, நீ மாயக்காரன், புழுதியை பொன் செய்தாய். சினிமாவின் நிறம் வெள்ளையென்று இருந்ததை கருப்பென்று மாற்றிய கலையாளன் நீ. இடிந்த சுவர்களும் உடைந்த மனிதர்களும் கிழிந்த வாழ்க்கையும் உன் கலையின் கச்சா பொருள்கள். இந்த கரட்டுப்பட்டியை தில்லி நகரத்திற்கு கொண்டு சேர்த்த அல்லி நகரத்து அரசன் நீ. இனி நான் எப்படி தனியாக தேனி போவேன்? மேற்கு தொடர்ச்சி மலை அருவிகளால் அழுது கொண்டே கேட்குமே, எங்கே பாரதி ராஜா? கத்தாழங்காட்டு கரிச்சான் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா? கருவேல மரம் கேட்குமே, எங்கே பாரதி ராஜா? எந்த பதில் சொல்வேன்? எப்படி நான் தனித்திருப்பேன்? நீ தூரிகை, நான் வண்ணம். நான் தூரிகை, நீ வண்ணம். தூரிகை இல்லாமல் வண்ணமும், வண்ணமில்லாமல் தூரிகையும் என்னத்துக்காகும்? நீ அறிவாள், நான் கைப்பிடி. நான் அறிவாள், நீ கைப்பிடி. அறிவாள் இல்லாத கைப்பிடியும் கைப்பிடி இல்லாத அறிவாளும் என்னத்துக்காகும்? என்னை அழவிடு, என்னை அழவிடு. உடம்பின் முப்பெல்லாம் கண்ணீராய் கரையட்டும். இனி என்ன எழுத? நடிகர் திலகம் போல் நானும் புலம்புகிறேன். பூங்காத்து திரும்புமா, என் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? முதல் மரியாதை செய்தவரே உனக்கு இறுதி மரியாதை.

0: முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதை.
1: என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன்.
0: மண் வாசனை என்றும் வாழும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருக்கு ஓர் இரங்கல். இன்றைய உறவுகள் தொடர்கதையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உறவுகள் பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த உறவுகளுக்கு ஒரு உறவு பாலமாக இருந்தது பாரதி ராஜா அவருடைய திரைப்படங்கள். எத்தனையோ முறை இந்த உறவுகள் தொடர்கதையில பாடல்களை தேடும் போது அவர் இயக்கிய படங்களில் இருந்து எடுத்த பாடல்கள் நம்ம கேட்கிற போராளி புண்ணுத்தாய், தென்கிழக்கு சீமையிலே, இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப மனசை தொடக்கூடிய பாடல்கள் இவருடைய படங்களில் இருந்தான் வந்தது. முதல்ல ஆடு மேய்து அப்படின்ற ஒரு பாடல் கேட்டிருந்தோம். கடல் பூக்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அவருடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்தில், அந்த கடல் பூக்கள் படத்தில், அலை அலை அலை அப்படின்னு சொல்லி அலை கடலையும் அலையையும் அன்னை மடியோடு ஒப்பிட்டு அந்த படத்தையே ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். இத்தனை அழகான காட்சிகளாக இருக்கட்டும், இல்லை படங்களாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும், இயக்குனர் இமயம் கொடுத்ததற்கு இவ்வேளையில் மனமார்ந்த நன்றி. எங்கு திறந்தாலும் அவருடைய அந்த பிரிவு குறித்த காட்சிகள், பதிவுகள், மக்கள் ரொம்ப அவரை இதுக்கு பிறகு மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது. ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மகனுடைய இழப்பு அவருக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. கடந்த ஆண்டு ஓராண்டு காலம் மனோஜ் பிரிந்ததற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையாகவே இல்லை அப்படின்ற எத்தனையோ காணொளிகள், பதிவுகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த வகையில் இப்போ இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய குடும்பத்தின் சார்பாக ஒருத்தர் நம்மோடு பேச காத்திருக்கிறாரு. அவருடைய மகள் திருமணமான குடும்பம் டாக்டர் ஏடி குமரராஜா அவருடைய குடும்பம் தான் இப்போது நம்மோடு தொடர்பில். டாக்டர் ஏடி குமரராஜா இருக்கிறாங்க, வாங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
2: காலையில தம்பி வந்து கிளம்பி போயிருக்காரு. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கும் அவர் பாரதி ராஜா குடும்பத்துக்கும் என்னோட தம்பியோட மனைவி தான் வந்து ஜனனி ராஜா, பாரதி ராஜா. அவங்க வந்து நம்ம கல்யாணம் வந்து 2009 நினைச்சேறக்குறைய ஒரு 17 தொடர்பு இருக்கு நம்ம குடும்பத்துல. பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு அந்த வயதுல உள்ள அந்த ஏஜ் குரூப். அப்புறம் அவரு தான் கடைசியா ஒரு மாமனார் ஸ்தானத்துல இருந்தாரு எங்களுக்கு. ஒரு பெரிய ஒரு இழப்பு. கடந்த ஒரு 2 வந்து சில நேரத்துல ஓட முடியாம இருந்த ஒரு காலகட்டங்கள். பெரிய ஒரு ஒரு இயக்குனர் எப்போதுமே வருடம் வந்து வந்துருவாரு. நான் கடைசியா வந்து கோலாலம்பூர்ல பார்த்துதான் அவர் ஏறக்குறைய ஒரு 1 முன்னால வந்திருந்தாரு. இங்க கூட இந்த பழகின காலகட்டங்கள்ல இருந்து நண்பர்கள் கூட, உறவினர் கூட, மத்தவங்க கூட வந்து அந்நுனியமான ஒரு பழக்கம் எப்போதுமே வந்து அந்த எல்லாமே ரொம்ப சிம்பிளா பழக்கக்கூடிய ஒரு மனிதர், பெரிய ஒரு சாதனையாளர். ஆனா எப்போதுமே என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, கோலாலம்பூர்லாம் டாக்டர் மாப்பிள தமிழர்கள் வந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுவாரு. ஏன்னா அங்கிருந்து வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் இந்த நாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது பெருமை கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுவாரு இங்க உள்ள தமிழர்களை பார்த்து. சினிமா துறையிலயும் சரி, அவரு அடைந்த இலக்குகளும் சரி, ரொம்ப வில்லேஜ் தீமா எடுத்த ஜான்ரில் எடுத்த படங்கள் தாண்டி சோப் ரோஜாக்கு ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, பாரதி ராஜா வந்து வில்லேஜ் தீம்லதான் வந்து படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்ப பேசின காலகட்டங்கள். அப்ப என்னாலையும் வந்து இதை மாத்தி எடுக்க முடியும்னு சொல்லி சிவப்பு ரோஜா எடுத்தேன். அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம குடும்பத்தில இருந்து சும்மா வந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம். நிறைய பேர் வந்து மலேசியால காலையிலிருந்து வந்து இந்த அவருக்கு வந்து ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நல்லா பதிவு செய்யறீங்க. எல்லாருக்கும் வந்து அவங்க குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்.
0: இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் குடும்பத்தின் சார்பில் அவருடைய மகள் திருமணமாகி இருக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த டத்தோ டாக்டர் ஏடி குமரராஜா தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக மலேசிய ரசிகர்களுக்கு இரங்கல் தெரிவித்து கொண்டதற்கும் அவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டதமைக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இயக்குனர் இமயம் பற்றி பேசும்போது அவருடைய பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அவருடைய பிரிவு அப்படின்னு சட்டென்று இந்த ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. என்றும் நம்முடைய நினைவில் நிலைத்திருப்பார், மறக்க முடியா ஒரு குரலாகவும் இருப்பார். 7 மணிக்கு பிறகு பாட்டுக்கடையில் அவருடைய பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம்.

0: முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதை.
1: என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன்.
0: மண் வாசனை என்றும் வாழும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 7 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். வெளிநாடுகளில் நாட்டை பிரதிநிதிக்கும் மலேசிய பணிப்படை தலைவர்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் பன்னாட்டு அரங்கில் நாட்டின் நட்பெயரை பேணும் முக்கிய கடப்பாட்டினை கொண்டுள்ளனர். ஒவ்வொரு தூதரின் அனுபவமும் நிபுணத்துவமும் தங்களது கடமைகளை செவ்வனே ஆற்ற உதவும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீரி தமது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். 13 புதிய தூதர்களின் நியமனம் குறித்து அவர் முகநூலில் பதிவிட்டார். கிளாந்தான் மாநில அரசு கிளாந்தான் எதிர்கால தலைவர்கள் முனைப்பு KFLI வாயிலாக முறைப்படுத்தப்பட்ட முழுமையான இளையோர் மேம்பாட்டின் சூழல் அமைப்பை தயார் செய்துள்ளது. இத்திட்டத்துக்கு தமது தரப்பு பள்ளி நிர்வாகம் சமூக அளவில் திறமைகளை வெளிக்கொணர்வதில் கவனம் செலுத்துவதாக மாநில இளைஞர் விளையாட்டு அரசு சாரா அமைப்புகள் சமூக ஒருமைப்பாட்டுக்கான செயற்குழு தலைவர் ஜமஸ்ஹாரி முகமது கூறினார். ஒவ்வொரு தொழிலாளர் சந்தை உருமாற்றமும் சமச்சீரான கட்டம் கட்டமான முறையில் தொழில்துறை சூழலை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என மலேசிய தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு MEF கூறியது. தொழிலாளர் நலனுக்கு முக்கியத்துவம் வழங்கும் வேளையில் குறு சிறு நடுத்தர தொழில்துறைகளின் போட்டித்தன்மை பராமரிக்கப்படுவதை இதன் வாயிலாக உறுதி செய்ய இயலும் என அது அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டது. உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவுக்கு சீனா வழங்கும் ஆதரவு தொடர்பாக பிரசல்ஸ் புதிய அணுகுமுறைகளை முன்மொழிந்தது. இதனைத் தொடர்ந்து தனது நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டாம் என பெய்ஜிங் ஐரோப்பிய ஒன்றியத்தை எச்சரித்தது. ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களை வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் சீன பெருநிலத்தையும் ஹாங்காங்கையும் சேர்ந்த 14 நிறுவனங்களை சேர்ப்பதும் அதன் நடவடிக்கைகளில் அடங்கும். மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் குறைந்தது 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். கன்யூமேன் சுரங்கத்தில் இவ்விபத்து ஏற்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அனடோலு செய்தி வெளியிட்டது. உயிரிழந்தவர்களுள் ஒருவர் உள்நாட்டினர் என்றும் 7 வெளிநாட்டினர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டு பூபந்து 2026 இந்தோனேசிய பொது பூபந்து போட்டியில் வாகை சூடியது. பன்னாட்டு அரங்கில் மேலும் பட்டத்தை வெல்ல தேசிய ஆடவர் இரட்டையர்கள் கோ சியூஃபை நூர் இசுடின் ரும்சானிக்கு உந்துதலாக உள்ளதாக கூறியுள்ளனர். இந்த வெற்றியில் மட்டும் திருப்தி அடையாமல் மேலும் வெற்றிகளை குவிக்க எண்ணம் கொண்டுள்ளதாக ஜிஃபை மேலும் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 29 19.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
0: பாட்டு கடைக்கு நம்ம வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கோம். வேற ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க கொடுக்கற பாசம் மட்டும் போதும், வாங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். இன்றைக்கு பாட்டு கடையில முதல்ல பேசுறதுக்கு கௌரி வந்திருக்காங்க. பேசலாம் அவங்க கிட்ட.
3: பூவரசங்க பூத்தாச்சி பாட்டு வேணும்.
0: ஓ, அந்த பாட்டு
3: நெகிழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன். யாருமே இந்த பாட்டை விரும்பி கேட்கவே இல்ல, அதனால எப்படியாச்சும் இந்த பாட்டை போட்டுருங்க. இது ராதிகம்மாவோட பாடம். அந்த பாட்டுல ரொம்ப டச்சிங்கா இருக்குமே அவருக்கு.
0: ஆமா, அந்த பாடல் பாட்டு கடைக்காகவே இருந்தது. நீங்க
3: நினைச்சு பார்த்தாலே நம்மளால மறக்க முடியாத கதைகளை தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் பாரதிராஜனாவே ரொம்ப ஸ்பெஷல்.

0: பாட்டுக்கடையை கேட்டுட்டே இருக்கீங்க. பாட்டுக்கடையில நீங்க உங்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம். சுபாங்ல இருந்து ரேகா வந்திருக்காங்க, கேட்கலாம் அவங்க கிட்ட. இன்றைக்கு வந்து இயக்குனர் இமயத்துடைய பாடல்கள் தான் சொல்லியிருக்கோம். என்ன பாட்டை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
1: தாஜ்மஹால் படத்துல இருந்து கரிசல் கரிசல் பாட்டு.
0: ஓ, அந்த பாட்டுலா. இவ்வளவு பாடங்கள் எடுத்தாரு, இந்த பாட்டு?
1: இந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த பாட்டு எல்லாம் வந்து இந்த படத்துல இருக்குன்னு எனக்கு தெரியவே. 2 இயர்ஸ் அந்த பாட்டு நான் தேடிட்டு இருந்தேன். அதுக்கங்கிட்ட நான் ஆர்டிஎம்ல கேட்ட பிறகு, ஓ இந்த படம் தாஜ்மஹால் படம், படம் பேரே தெரியாது எனக்கு.
0: சரி, அந்த பாட்டு உங்களுக்கு
1: பாக்காதனால அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு. அந்த அதோட வரிகள், இந்த மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது.
0: இன்ன வரைக்கும் பாக்கலையா?
1: இன்ன வரைக்கும் அந்த படத்தை நான் பாக்கல.
0: நீங்க போய் பாக்குறீங்க இந்த படத்தை? வைரமுத்து அவர்கள் தான் எழுதி இருந்தாரு. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில எம்ஜி ஸ்ரீகுமார் கூட கே எஸ் சித்ரா அவங்க பாடியிருந்தாங்க. கரிசல் தரிசல், நிலவு கொதிக்க, உசுறு கிடந்து மனசும் கொதிக்க அப்படின்னு வரும். அந்த படத்துல ஒரு வசனம் வரும், உங்களுக்கு தெரியுமா அது? ஏன் உசுறு ஓன் உசுறு, ஓன் உசுறு ஏன் உசுறுன்னு வரும் பாருங்களே. அதுக்கேத்த மாதிரி தான் இந்த பாட்டும் உசுரை கொடுத்து எப்படியே அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும். யூடியூப்ல அது காட்சி கூட இருக்கு, போய் பாருங்க. இப்போ ரேகா நமக்கு எல்லாம் ஞாபகம் படுத்தின கரிசல் தரிசல் பாட்டை கேட்கலாமா?

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0309072919. நீங்களும் நாங்களும் பாட்டு கடை கேட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: கண்களால் கைது செய்யலேந்து அனார்கலி அந்த பாட்டு.
0: கண்களால் கைது செய், கலைஞன் நீங்க. அவ்வளவு ரசிச்சீங்களா அந்த பாடல்களே?
1: அந்த பாட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் பாரதிராஜாவோட கட்சியிலேருந்து கொஞ்சம் மாறி இருக்கு.
0: படம் அப்படிதான், அந்த காட்சிகள் எல்லாமே அப்படிதான்.
1: ஒரு இங்கிலீஷ் படத்தோட சாயல் கூட இருக்கும். அதுவும் இப்ப அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும்னா இந்த பாட்டு வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும்.
0: ஆமா ஆமா, நிறைய பேருக்கு கண்களால் கைது செய்ய அவர் எடுத்தாரா அப்படின்னு யோசிப்போம். ஆனா ஒரு வித்தியாசமான கதையம்சம் நீங்க சொன்னீங்க, ஒரு ஆங்கில படத்துடைய பாணியில அந்த படம் கொடுத்திருப்பாரு.
1: ஆமா, ஏறக்குறைய அந்த பழைய கமல்ஹாசன் படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதையா இருக்கும்.
0: கண்களால் கைது செய் மூலமா பாரதி ராஜாவை இப்படி நேசிச்ச ஒரு நேயருடைய பாடல் அடுத்து வந்துட்டே இருக்கு.
1: நன்றி
0: நன்றி சுதாகர்.

0: இந்த பாட்டை பற்றி சொல்லியே ஆகணும். பா விஜய்க்கு பெரியதொரு பாராட்டு என்னைக்காவது பார்த்தா சொல்லுங்க. என்னிடம் தோன்றும் கவிதைக்கெல்லாம் முதல்வரி தந்த முகவரி நீ, இருதயம் சொல்லும் முகவரி நீதான் அப்படின்னு வரும். அடுத்து ஒண்ணு வரும், இரவுகள் தோன்றும் கனவுக்கெல்லாம் இருப்பிடம் தந்த முகவரி நீ, என்னிடம் சேரும் முகவரியும் நீதான் அப்படின்னு. நறுமணம் என்பதற்கு முகவரி பூக்கள் தானே, என் மனம் என்பதற்கு முகவரி நீதானே. அப்பா முகவரிக்கே முகவரி கொடுத்த ஒரு பாட்டுங்க அனார்களி அப்படின்றது. அடுத்து நம்ம பாட்டு கடையில யார் முகவரி, எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு கேப்போம். கார்த்திகா பத்துகாவான்ல இருந்து. எப்படி மழை இருக்கா உங்க பகுதியில எல்லாம், வருதா?
1: இப்ப மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு.
0: வா, இந்த பாட்டெல்லாம் மழை வர வச்சிருச்சோ?
1: ஐயோ அதுதான், அதோட இது வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலின்னே சொல்ல முடியும். பாடமே கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறது.
0: பாரதி ராஜா அவர்களுடைய படங்கள்ல நீங்க பார்த்த முதல் படம் இது.
1: அது எனக்கு அவ்வளவு சரியா ஞாபகம் இல்ல தேவிகன், ஆனால் வந்து இந்த ஒரு கைதியின் டைரி எனக்கு வந்து அது ரொம்ப பிடித்தமான ஒரு படம். அதுல இருந்து வந்து இந்த பொன்மாணி கோபம் ஏனோ,
0: பொன்மாணி கோபம் ஏனோ,
1: ஐகே பாட்டாவே படிச்சிட்டீங்களா?
0: உங்களுக்காக கார்த்திகா,
1: அபிராமி அபிராமி.
0: கார்த்திகாக்காக அந்த பாடல் வருது. நல்ல கொற்ற மழையில ஒரு காஃபியோ இல்ல தேநீரோ, அப்படியே இந்த பாடல் பாரதி ராஜா அவர்களை ஞாபகப்படுத்தும். அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்.
1: இன்றைக்குள்ள ஒரு கோட்டியும் நான் சொல்லிடுறேன், முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதை.
0: கேட்டீங்களா நிகழ்ச்சி?
1: கேட்டேன் சூப்பரா இருந்துச்சு தேவிகா, உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு.
0: நன்றி கார்த்திகா, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதை.
1: இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன்.
0: மண் வாசனை என்றும் வாழும்.
2: எப்படி இருக்கீங்க யசோதா?
0: நல்லா இருக்க யசோதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: இன்னைக்கு
0: வந்து விடாம என்ன எல்லா பாடலும் வந்துட்டு இருக்கு.
2: எனக்கு வந்து கனா காண்கிறேன் பொம்மலாட்டம் படத்துல இருந்து வேணும்.
0: ஓ,
2: ரொம்ப பிடிக்கும்.
0: 2008 வெளி வந்துச்சு அது.
2: ஆமா, ஒன்னொன்னு என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 15 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா நிறைய பேர்த்து கல்யாணம் ஒரு சீடியில வந்து அந்த பாட்டு இருக்கும்.
0: இப்ப கூட கல்யாணங்கள்ல அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க.
2: ஓபனிங் சாங்ல ஆடுறாங்க.
0: ஆமா ஆமா, ருக்மிணி பரதநாட்டிய கலைஞர்னால அது ரொம்ப அழகா அமைஞ்சிருச்சு. வேற
2: வெரி பிரிட்டி இல்ல அவரு. இதுல பாரதி ராஜா வந்து ரொம்ப ரொம்ப அழகான பெண்கள், ரொம்ப கிராமத்து, இதுல அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு.
0: என்ன, நான் மட்டும் தான் ரசிச்சேன் நினைச்சேன், நீங்களும் இப்படி ரசிச்சிருக்கீங்க. வாங்க அந்த பாட்டை கேட்டு ரசிப்போம் யசோதா.
2: தேங்க்யூ.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 2 9 1 9. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தீரா இசை. இன்றைக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். 80 வயதை கடந்து அவர் வந்து அவ்வளோ அழகான படங்களை நமக்கு கொடுத்தாரு. அவர் நடித்த படங்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் இன்னமும் பார்த்தீங்கன்னா கிராமத்தை நேசிப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது பாரதி ராஜா அவர்கள் நிச்சயமா நம்ம எல்லாரும் சொல்லலாம். அந்த மாதிரி அவர் வந்து மண் வாசனைன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படத்துல வர பாட்டை ஏங்க யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது லதா நம்ம கூட பேச வந்திருக்காங்க. அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னு
1: கேளுங்களேன்.
0: மறக்க முடியுமா சொல்லுங்க? உங்களை கூப்பிட வச்சிருக்கு பாத்தீங்களா இந்த நிகழ்ச்சி.
1: ரொம்ப நன்றி.
0: பாட்டு வருது, மண் வாசனை வரப்போகுது, கேளுங்க. அந்த பாடல் வர்றதுக்கு முன்னுக்கே ஒண்ணு மண் வாசனை படத்துல என்னென்னமோ காட்சிகள் எதோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுல காந்திமதியுடைய வசனம் இருக்கு, அது ஒரு கோர்வையா எடுத்திருக்கும். அதை கொஞ்சம் கேளுங்களேன்.
2: மாமரத்து மயிலு மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு.

0: உதவி செய்கிறது தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01092719919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
0: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்க பாசத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்கிற எங்களுடைய வாடிக்கையாளர்களே, நேயர்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். பாட்டு கடையில் இயக்குனர் இமயத்தின் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம்.
3: குமார் வாலசுமங்கலந்து அழைக்கிறேன்.
2: எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்குன்னா நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். எப்படி உங்க எப்படி உங்களை மறக்க முடியும் குமார்?
3: சந்தோஷம். மறக்க முடியாதுண்ணா.
2: சொல்லுங்க குமார், வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
3: நன்றி
2: குமார்.

0: மணி போது 7:57. இன்றைக்கு இடைவிடாது 4 நிமிடங்களுக்கு தீரா இசை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை கொண்டாடியது அப்படிதான் சொல்லணும். 84 வயது ஒரு மா மனிதர் சினிமாவில் பொக்கிஷம் வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லிக் கொடுத்த ஒரு தந்தை, அடிப்படையில் தந்தை என்று பார்க்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ தருணங்கள் ஏற்பட்டிருக்கும், மகிழ்ச்சியான துயரமான தருணங்கள் எல்லாம். ஆனால் பாரதி ராஜா கடந்த ஆண்டு தன் மகனை பிரிந்த போது கதறி அழுத அந்த காட்சியை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு அந்த மலை சரிந்தது அப்படின்னு கூட வரிகள் எழுதியிருந்தாங்க. அதை பார்க்கவே முடியல அப்படின்னு. அதுதான் அவர் பொது இடத்தில் மக்கள் மத்தியில் வந்து முகம் காட்டிய தருணங்கள். அதற்கு பிறகு அவர் மலேசியாவுக்கு தன்னுடைய மகள் வீட்டில் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அவர் தமிழ்நாட்டுக்கு போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார், குணமடைந்து வீடு திரும்பி இருந்தார் அப்படின்ட்டு. எங்கிருந்தாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அவருடைய ரசிகர்கள் மனதில் அவர் வந்து சினிமா இருக்கும் வரை வாழ்ந்து கொண்டே இருப்பார். இன்றைய தீரா இசையை இந்த வசனத்தோடு நிறைவு செய்வோம். அடுத்து வரக்கூடிய பாடலும் உங்களுக்காகவே வருகின்றது. அடுத்தது காற்றின் மொழியில் உங்களோடு பேச நளினி அச்சுதன் காத்திருக்கின்றார். தெய்வீகன் தாமரை செல்வன்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பர்லீஸ் மலேசிய விளையாட்டு கட்டுமான திட்டத்தின் முதல் கட்டம் 87 விழுக்காடு நிறைவடைந்துள்ளது. இந்த முன்னேற்றம் அப்பள்ளி அடுத்த ஆண்டு 200 மாணவர்களுடன் செயல்படுவதற்கு வழி ஏற்படுத்தி தந்துள்ளது என கல்வித் துணை அமைச்சர் ஒங்காவோ கூறினார். இந்நிலையில் பள்ளியின் செயல்பாட்டு தயார் நிலைகளில் அமைச்சர் தற்போது கவனம் செலுத்துகிறது. பஹாங் மாநில அரசு அடுத்த ஆண்டு தொடங்கி படிவம் 4 மாணவர்களுக்கு மக்மூர் பஹாங் SPM குறிப்பு மற்றும் பயிற்சி புத்தக முனைப்பை விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் தொடர்பில் மாநில அரசு மாநில கல்வித்துறையிடமிருந்து விண்ணப்பம் பெற்ற நிலையில் ஒப்புதல் குறித்த எந்த ஒரு முடிவும் எடுக்க மேலும் விரிவான தகவல்கள் தேவைப்படுவதாக மந்திரி பசார் டத்துஸ்ரீ ஒன் ரோஸ்டி ஒன் இஸ்மாயில் கூறினார். வட்டாரத்தில் முதன்மை இஸ்லாமிய கல்விக் கழகமாக திகழும் மலேசிய பன்னாட்டு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் IIUM-இன் சாதனை ஆஸ்திரேலியாவில் இதேபோன்ற இஸ்லாமிய கல்விக் கழகத்தை அமைக்கும் முயற்சிகளுக்கு உத்வேகம் அளித்துள்ளது என உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் கூறினார். இதனை ஆஸ்திரேலிய தேசிய இமா மன்றம், ஆஸ்திரேலிய ஐக்கிய முஸ்லிம்கள் சங்கத்தின் தலைவரான ஷேக் ஷாடி அசுலைமான் வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரும் ஸ்லாங்கூரும் புதிய ஒத்துழைப்பு துறைகளை ஆராய்ந்து வருவதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இரு நாடுகளின் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தவும் மேம்பாட்டு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் இது அவசியமாகிறது. மலேசியாவின் மிகவும் ஆற்றல் மிக்க பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களுள் ஸ்லாங்கூரும் ஒன்று என்று அவர் குறிப்பிட்டார். ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை திருக்குர்தி தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானிய புரட்சி காவற்படை தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே ஈரான் அமெரிக்காவின் அப்பாச்சி உலங்குர்தியை சுட்டு வீழ்த்திவிட்டதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். 2026 உலகக்கிண்ண கார்பந்து மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM-இல் நேரலை செய்யப்படவிருப்பது அதன் முக்கிய அடைவு நிலைகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் 2022 ஒப்பிடுகையில் இம்முறை 104 ஆட்டங்களையும் குறைந்த செலவில் ரசிகர்கள் கண்டுகளிக்கவிருப்பதாக ஒளிபரப்பு தலைமை இயக்குநர் அஷ்வாத் இஸ்மாயில் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

அழகான இரவுக்கு காற்றின் மொழியின் வணக்கம். மின்னலை தொடர்ந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. காற்றின் மொழி இப்பொழுது தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு பேச போகுது. இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலை உங்களை வரவேற்க காத்திருக்கு. டிக்டாக் நேரலையில் உங்களோடு நாங்க இணைந்திருக்க போறோம். 10 எண்கள், 10 பாடல்கள். உங்களுக்கு எந்த எண் வேணுமோ அந்த எண்ணை 10 மணிக்கு டிக்டாக்ல வந்து பதிவு செய்யுங்க. காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்க வழங்க போறோம். நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

நாள் காட்டி எடுத்து பார்க்கும்போது அந்த தேதியை பார்க்கும்போது நிச்சயமா ஞாபகத்துக்கு வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படி மறந்திருந்தா இன்னும் கூட ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு நேரம் இருக்கு இந்த நாள் நிறைவடைய. அதற்குள்ள கூப்பிட்டு பிறநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிருங்க, இல்லைன்னா காத்திருப்பாங்க. நீங்க வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பிரச்சனையாக வளரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பிரகாசமா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நாங்க இதை ஞாபகப்படுத்துறோம். இன்றைக்கு ஜூன் திங்கள் 10ஆம் நாள், யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்து வாழ்த்த சொல்லிருங்க.

நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40.

மெக்சிகோ மற்றும் கனடாவுடன் இணைந்து அமெரிக்கா இன்று நடத்தும் 2026 ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டியின் தொடக்க ஆட்டம் ஜூன் 11 மெக்சிகோவிலும் இறுதி போட்டி ஜூலை 19 நியூ ஜெர்சியிலும் நடைபெறவிருக்கின்றன. இந்த 2026 ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டியின் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பாளர்களாக மலேசிய தொலைக்காட்சி RTM மற்றும் யூனிஃபைட் டிவி செயல்படும். உயர்தர ஒளிபரப்பை உறுதி செய்வதற்காகவும் இந்த போட்டியை மக்கள் எல்லோருமே கண்டு கழிப்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற பாராட்டுக்குரிய முயற்சி இது.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: விவேகமா வாகனத்தை செலுத்துறாங்களே அவங்க காப்புறுதியை புதுப்பிக்கும் போது 10 விழுக்காடு கழிவு இப்ப கொடுக்கறாங்க.
2: சர்மத் மாடானி திட்டத்தின் கீழ தான் இந்த கழிவு அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆனா இதற்கிடையில் இந்த விவேகமான வாகன ஓட்டுநர்கள் சொன்னீங்களே,
1: கிளாங்ல இருந்து சத்யா வந்திருக்காங்க. யாரு சத்யா ரொம்ப விவேகமா வாகனத்தை ஓட்டுறது?
3: யாரும் இல்லையா, வீட்டுக்காரதான்.
1: என்ன பண்ணுவாரு?
3: ஐயோ அநியாயத்துக்கு பக்கத்துல மோட்டர் பைக் கூட, பழைய மோட்டர் பைக் கூட வேகமா ஓடிடும்.
2: நடந்து போகிடலாமா?
3: போயிடலாம். எனக்கு டென்ஷனா இருக்கும், ஃபாஸ்ட் லைன் கோசமா இருக்கும். ஆனா அவர் இதுலயே போவாரு, அவ்வளவு காடி மின்னுக்கு இருக்கும். அவர் வந்து எனக்கு காடி ஓட்ட நீ சொல்லி கொடுக்காதுன்னு
2: சொல்லிடுவாரு.
3: சோ எனக்கு இதான் பிரச்சனை. நான் தம்பி என் பையன் சொல்லுவான், அம்மா நம்மளே போயிடலாமா, அப்பா ரொம்ப ஸ்லோ.
2: இன்ன வரைக்கும் அப்படித்தானே? எங்க போனாலும் அப்படித்தானா?
3: அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாரு. 80 தான், 110 தான்.
1: கடைசியில நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா, எல்லாமே நல்லதுக்கு தானே அவர் செய்யறாரு.
3: ஆமா, இந்த எண்ட் வந்து அது சேஃப்டி. பசங்க இருக்காங்க பக்கத்துல, அவரை பார்த்துதான் அவனுங்க பாக்குறாங்க. அப்பா கரெக்டா ஓட்டுறாருல்ல.
1: காப்புறுதி 10 விழுக்காடு குடுக்கறாங்க, கணவரு கிட்ட சொல்லிருங்க.
3: கண்டிப்பா அந்த 10 விழுக்காடு கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

காற்றின் மொழிகளால் தெலுங்கு பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். அதே வேளையில் தெலுங்கு திரையுலகம் சார்ந்த தகவல்களும் நம்ம கைவசம் இருக்கு. ராவ் பகதூர், இது வந்து பதட்டம், நகைச்சுவை, மாயஜால அம்சங்கள் கொண்ட ஒரு உளவியல் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து எழுதி இயக்கியிருக்காரு வெங்கடேஷ் மகா. இந்த கதையை உருவாக்க 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாக கூறப்படுது. இதில் சத்யதேவ், விகாஷ் முப்பாலா, தீபா தோமஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அடுத்த மாதம், அதாவது ஜூலை 3 தேதி இந்த திரைப்படம் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.

0: மடானி உங்களுக்காக.
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவின் ஆரோக்கிய மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: ஆரோக்கிய மடானி இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மள வந்து 1300 டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு 5000 ரிங்கிட் கொடுக்க போறோம். ஒரு டயாலிசிஸ் செஷன் 200 ரிங்கிட், நம்மள வந்து 25 செஷன்க்கு நம்ம காசு கட்ட போறோம். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து 6.5 மில்லியன் நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம்.
1: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: மடானி உங்களுக்காக.
3: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

2018 வெளிவந்த RX 100 திரைப்படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமானவர் அஜய் பூபதி. இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் வெற்றியினால் இந்தியிலும் மறு ஆக்கம் செய்யப்பட்டது. 2019 தெலுங்கில் சிறந்த அறிமுக இயக்குநருக்கான தென்னிந்திய பன்னாட்டு திரைப்பட விருதையும் இவர் பெற்றார். இவருடைய இயக்கத்தில் வெளிவரவுள்ள புதிய திரைப்படம் ஸ்ரீனிவாச மங்காபுரம். முழு கதை விவரங்கள் இன்னும் பரவலாக வெளியிடப்படல. இருந்தாலும் கூட இயக்குனர் அஜய் பூபதியின் முந்தைய படங்களைப் போலவே இந்த திரைப்படத்திற்கும் ரசிகர்களிடையே நல்ல எதிர்பார்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திரைப்படத்தில் ஜெயகிருஷ்ணா கட்டமனேனி, ரஷா தடனி முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இசை ஜி வி பிரகாஷ்.

0: பிரதமரின் ஜப்பான் பயணம், முதலீடு, வர்த்தகம், ஏஐ துறைக்கு முக்கியத்துவம். 2028 தொடங்கி ஆண்டுக்கு 2 மில்லியன் டன் திரவ இயற்கை எரிவாயுவை மலேசியா ஜப்பானுக்கு விநியோகிக்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஜப்பானுக்கான அதிகாரப்படி பயணம் இருதரப்பு பொருளாதார உறவை வலுப்படுத்தும் முயற்சிகளை மையமாக கொண்டுள்ளது. குறிப்பாக முதலீடு, வர்த்தகத்தை ஈர்ப்பதுடன் மக்களின் பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் உயர் தொழில்நுட்ப துறையிலும் கவனம் செலுத்துகிறது. ஜப்பான் சகா சானே தகாச்சியுடனான சந்திப்பில் உயர் மதிப்பீடு கொண்ட முதலீடுகளை, புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, ஏஐ துறையில் ஒத்துழைப்பு போன்ற பல முன்னுரிமை விவகாரங்களை மலேசியா எழுப்பியதாக பிரதமர் கூறினார். இவ்வேளையில் பெட்ரோனாஸுக்கும் ஜப்பானின் ஜீரா நிறுவனத்துக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட 20 ஆண்டுகால திரவ இயற்கை எரிவாயு எல்என்ஜி விற்பனை கொள்முதல் ஒப்பந்தத்தின் மூலம் மலேசியாவும் ஜப்பானும் அவற்றின் வியூக ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதை காட்டுவதாக பிரதமர் கூறினார். இதன்படி 2028 தொடங்கி மலேசியா ஆண்டுக்கு 2 மில்லியன் டன் எல்என்ஜியை ஜப்பானுக்கு விநியோகிக்கும். இரு நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கை, அணுக்கமான உறவை பிரதி பலிக்கும் முக்கிய சாதனையாக இந்த ஒத்துழைப்பு அமைந்திருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். இதனிடையே மலேசியாவும் ஜப்பானும் பல்வேறு வியூக துறைகளில் 4 புரிந்துணர்வு ஒத்துழைப்பு MOC-ஐ ஏற்படுத்திக் கொண்டன. கடல்சார் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, திடக்கழிவு மேலாண்மை, மருத்துவ சாதனங்களுக்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பு ஆகியவை அவற்றுள்ளடங்கும். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு முனைப்பையும் திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்ய தற்போது முழு கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் கூறினார். மேலும் பாதுகாப்பு, எரிசக்தி, மாற்றம், கல்விசார் ஒத்துழைப்பு ஆகியவை தொடர்பான 2 நல்லெண்ண கடிதங்களையும் இரு நாடுகளும் பரிமாறிக்கொண்டன. டோக்கியோ பல்கலைக்கழகமும் மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகம் IIUM-ம் அந்த ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொண்டன. இதற்கிடையில் வர்த்தகம், முதலீடு குறித்து பேசிய பிரதமர், கடந்த ஆண்டு முதலீடு, வர்த்தக தொழில் அமைச்சின் தரவுகளின்படி 2800-க்கும் மேற்பட்ட உற்பத்தி திட்டங்களின் வாயிலாக மலேசியாவில் ஜப்பானிய முதலீடுகள் 107.9 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியது. அத்துடன் 347,000-க்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை அது உருவாக்கியதால் வர்த்தக மதிப்பு அதிகரித்தது என்றார். மலேசியாவுக்கான முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயும் நோக்கில் மிட்சுபிஷி கார்பரேஷன், இனோய்ஸ் கார்பரேஷன், டென்சோ கார்பரேஷன், மருபேனி கார்பரேஷன் போன்ற ஜப்பானிய முதன்மை நிறுவனங்களுடன் டாக்டர் அன்வார் சந்திப்பு நடத்தினார். நாட்டில் RON 97, RON 95 பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான சில்லறை விலை நாளை தொடங்கி 17ஆம் நாள் வரை தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. தீபகற்பத்தில் RON 97 லிட்டருக்கு 4.35 ரிங்கிட் RON 95 லிட்டருக்கு 3.72 ரிங்கிட் தீபகற்பத்தில் டீசல் லிட்டருக்கு 4.06 ரிங்கிட் விற்கப்படும் என நிதியமைச்சு அறிக்கையில் கூறியது. வட்டாரத்தில் முதன்மை இஸ்லாமிய கல்விக் கழகமாக திகழும் மலேசிய பன்னாட்டு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் IIUM-ன் சாதனை ஆஸ்திரேலியாவில் இதேபோன்ற இஸ்லாமிய கல்விக் கழகத்தை அமைக்கும் முயற்சிகளுக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் கூறினார். இதனை உயர்கல்வி அமைச்சுக்கு வருகை அளித்த ஆஸ்திரேலிய தேசிய இமாம் மன்றம், ஆஸ்திரேலிய ஐக்கிய முஸ்லிம்கள் சங்கத்தின் தலைவரான ஷேக் ஷாடி அல் சுலைமான் வெளிப்படுத்தினார். மேலும் இது தொடர்பில் நாடு உயர்கல்வி அமைச்சின் அனுபவம், நிபுணத்துவத்தை பெறும் விருப்பத்தையும் அவர் வெளியிட்டதாக டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில், ஜொஹூர் நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல்களில் ஜொஹூர் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சு சுமூகமாக நடைபெற்று வருவதாக பாரிசான் நேஷனல் தலைமைச் செயலாளர் டாக்டர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் கூறினார். சில பகுதிகளில் வேட்பாளர் குறித்த ஆரம்பகட்ட பேச்சுகள் நடைபெற்றாலும் அக்கூட்டணியின் நடைமுறையாக விளங்கும் கலந்தாலோசனை மனப்பான்மை இறுதி முடிவு கூட்டாக எட்டப்படுவதை உறுதி செய்தது என்றார் அவர். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நியமனத்துக்கு தகுதியானவர்களை முன்மொழியும் பொறுப்பு மாநில பிஎன் தொடர்பு பிரிவு தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் குறிப்பிட்டார். பர்லீஸ் மலேசிய விளையாட்டு பள்ளி கட்டுமான திட்டம் முதல் கட்டம் திட்டமிடப்பட்டதை காட்டிலும் 2 விழுக்காடு முன்னதாகவே 87 விழுக்காடு நிறைவடைந்துள்ளது. இந்த முன்னேற்றம் அப்பள்ளி அடுத்த ஆண்டு 200 மாணவர்களுடன் செயல்படுவதற்கு வழி ஏற்படுத்தியுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் ஒங் காவோ கூறினார். இந்நிலையில் பள்ளியின் செயல்பாட்டு தயார் நிலைகளில் அமைச்சு கவனம் செலுத்துகிறது. 12 ஆண்டுகளாக கைவிடப்பட்டிருந்த பர்லீஸ் மலேசிய விளையாட்டு பள்ளி நிர்மாணிப்பை பூர்த்தி செய்ய தகுதி பெற்ற அரசு தொடர்புடைய நிறுவனத்திடம் வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கடந்த ஆண்டு ஏப்ரலில் கூறியிருந்தார். பாங் அரசு அடுத்த ஆண்டு தொடங்கி 4ஆம் படிவ மாணவர்களுக்கு மக்மூர் பஹாங் எஸ்பிஎம் குறிப்பு பயிற்சி புத்தக முனைப்பை விரிவுபடுத்த ஒப்புக் கொண்டுள்ளது. இதன் தொடர்பில் பஹாங் அரசு மாநில கல்வித்துறையிடமிருந்து விண்ணப்பம் பெற்ற நிலையில் ஒப்புதல் குறித்த எந்த ஒரு முடிவையும் எடுக்க மேலும் விரிவான தகவல்கள் தேவைப்படுவதாக மந்திரி பசார் டாக்டர் வான்ரோ ஸ்டீவன் இஸ்மாயில் கூறினார். தொடக்கமாக முக்கிய பாடங்களின் மீது கவனம் செலுத்தப்படும். அத்துடன் இவ்வாண்டு அடிஷனல் மேத்தமெட்டிக்ஸ் அறிவியல் என இரு முக்கிய பாடங்களுக்கும் குறிப்பு பயிற்சி புத்தகங்களை பஹாங் வழங்குகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: சிங்கப்பூரும் சிலாங்கூரும் புதிய ஒத்துழைப்பு துறைகளை ஆராய்ந்து வருவதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இரு நாடுகளின் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தவும் மேம்பாட்டு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் இது அவசியமாகிறது என்றார் அவர். மலேசியாவின் மிகவும் ஆற்றல் மிக்க பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களுள் சிலாங்கூரும் ஒன்று என்று அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் சிலாங்கூர் மந்திரி பசார் டாக்டர் அமீருடன் ஷாரியை இன்று சந்தித்ததாக டாக்டர் பாலகிருஷ்ணன் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை திருக்குறி தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானிய புரட்சி காவற்படை தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே ஈரான் அமெரிக்காவின் அப்பாச்சி உலங்குருதியை சுட்டு வீழ்த்திவிட்டதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். ஏப்ரல் மாதம் வாஷிங்டனுடன் தெஹரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதில் ஏற்பட்ட முக்கியமான பதற்ற அதிகரிப்புகளில் ஒன்றாக இது கருதப்படுவதாக டிரம்ப் மேலும் தெரிவித்தார். தென்கொரியாவில் கடந்த வாரம் நடைபெற்ற ஊராட்சி தேர்தல்களில் வாக்குச்சீட்டு தட்டுப்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என அதிபர் லீ ஜாய் மியூங் நாடு முழுவதும் கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களை வலியுறுத்தினார். தென் சோல் ஜம்சிலில் பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளை சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேலி செய்ததுடன் அவர்களை தாக்கியதாகவும் லீ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் சோங்பா வட்டாரத்தில் வாக்குச்சீட்டு தட்டுப்பாடு குறித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் 6ஆம் நாளாக தொடர்கின்றனர். ஈராயிரத்து 26 உலகக்கிண்ண கார்பந்து மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்மில் நேரலை செய்யப்படவிருப்பது அதன் முக்கிய அடைவு நிலைகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் 2022 ஒப்பிடுகையில் இம்முறை 104 ஆட்டங்களையும் குறைந்த செலவில் ரசிகர்கள் கண்டுகளிக்கவிருப்பதாக ஒளிபரப்பு தலைமை இயக்குநர் அஸ்வாத் இஸ்மாயில் கூறினார். பிரதமரின் ஜப்பான் பயணம், முதலீடு, வர்த்தகம், ஏஐ துறைக்கு முக்கியத்துவம். 2028 தொடங்கி ஆண்டுக்கு 2 மில்லியன் டன் திரவ இயற்கை எரிவாயுவை மலேசியா ஜப்பானுக்கு விநியோகிக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.
1: இன்று
2: 2004 ஆண்டு இன்றைய நாளில் கோலாலம்பூர் மருத்துவமனை HKL சிறுநீரகவியல் துறையில் எந்திரனியல் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை சேவையை சுகாதார துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் அப்துல் லத்தீப் அஹ்மத் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். கோலாலம்பூர் மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறையை பயன்படுத்திய மலேசியாவின் முதல் மருத்துவமனையாகவும் தென்கிழக்காசியாவின் இரண்டாவது மருத்துவமனையாகவும் திகழ்ந்தது. டாவின்சி என்று அழைக்கப்படும் இந்த எந்திரனியல் முறை முப்பரிமாணம் 3D திரையுடன் கூடிய கணினி வழியாக வெளியிருந்து அறுவை சிகிச்சை நிபுணர்களால் இயக்கப்பட்டது. இந்த நவீன தொழில்நுட்பம் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை எளிதாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள உதவியது. மேலும் இந்த முறையின் மூலம் அறுவை சிகிச்சைக்கு தேவையான நேரம் சுமார் 50 விழுக்காடு வரை குறைக்கப்பட்டதுடன் நோயாளிகள் வழக்கத்தை விட விரைவாக குணமடையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தியது. இந்த சேவைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனை 500 ரிங்கிட்டை மட்டுமே கட்டணமாக வசூலித்தது. உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்பட்ட எந்திரனியல் அறுவை சிகிச்சை சேவைகளுள் ஒன்றாக இஃது இருந்தது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் மூமின்களின் தாயார் ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சென்ற வார தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியாரும் இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மார்களில் ஒருவரும் ஆவார். பனு முஸ்தலக் கோத்திர தலைவர் ஹாரிஸ் என்பவரின் மகளாவார். இவர் கைதியாக பிடிக்கப்பட்டு பின்னர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணந்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் முடித்துக் கொள்ளும் முன் அன்னை அவர்களின் பெயர் பர்ரா என்று இருந்தது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஜுவேரியா என்று மாற்றினார்கள். ஏனென்றால் பர்ரா என்றால் நன்மையானது என்ற பொருள். நான் நல்லதை விட்டு வந்துவிட்டேன் அல்லது பர்ரா வீட்டில் இல்லை, அதாவது நல்லது வீட்டில் இல்லை, பர்ரா இப்பொழுதுதான் வெளியே சென்றார்கள், நல்லது என்னை விட்டு இப்பொழுதுதான் வெளியே சென்றது, ரஹ்மத் வீட்டில் இல்லை வெளியேறிவிட்டது, அல்லது பரக்கத் இங்கு இல்லை என்பது போன்ற எதிர்மறையான பொருள் தரும் வார்த்தைகளை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதில்லை. அதனால்தான் நபி அவர்கள் ஜுவேரியா என்று பெயரிட்டார்கள். இன்றும் கூட நம்மிடையே நல்ல பொருள் தரக்கூடிய பெயர்களை நாம் வைக்கின்றோம். ஆனால் அதை நாம் வாழ்வில் எப்படி அழைக்கின்றோம் என்பதை பொறுத்து அதன் பொருளும் மாறிவிடுகிறது அல்லவா? எதிர்மறையான பொருள் தரும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்பதற்காகவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவேரியா என்று பெயரிட்டார்கள் அன்னவர்களுக்கு. ஒரு மனிதரின் பெயருக்கும் அவரின் சுபாவத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பெயரின் தாத்பரியம் அவரின் குணத்திலும் வெளிப்படும், அவ்வீட்டிலும் வெளிப்படும். நாம் நம் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய பெயர்கள் பொருள் தராத பெயர்கள் மற்றும் நல்ல பொருளையே தரக்கூடிய பெயராகவே இருந்தாலும் கூட பெயர் வைக்கும் முன்பாக உலமாக்களிடம் ஆலோசனை செய்த பின்பே வைக்க வேண்டும். பெயர் வைப்பதில் குறிப்பாக நபிமார்கள் மற்றும் அல்லாஹுவின் பெயர்கள், வலிமார்களின் பெயர்கள் முதலியவற்றையே முற்படுத்த வேண்டும். இறைநேசர்களின் பெயர்கள் நாம் குழந்தைகளுக்கு வைத்தோம் என்றால் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏனெனில் இவ்வாறு பெயர்கள் வைக்கும்போது மாற்று கருத்துக்கள் மற்றும் எதிர்மறை கருத்துக்களுக்கு வாய்ப்பே இல்லை. எனவே நாம் நம் குழந்தைகளுக்கும் நம்மை சுற்றி இருக்கும் இஸ்லாமியர்கள் பெயர் வைக்கும் போதும் நல்ல பொருள் தரும் பெயர்களையே வைக்குமாறு நாம் உதவ வேண்டும். இன்றைய காலத்து இளம் பெற்றோர்கள் விரும்புவதெல்லாம் உலகத்தில் யாருமே வைக்காத ஒரு பெயரை தான் வைக்க வேண்டும் என்பதாகவும், அந்த பெயர் மிக நீளமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். இன்னும் சிலரோ மிகவும் குறுகியதாக இருக்க வேண்டும் என்பதாக விரும்பி அர்த்தமும் பொருத்தமும் இல்லாத பெயர்களை தன் குழந்தைகளுக்கு வைத்து அதை கூப்பிட்டு அழகு பார்க்கிறார்கள். இதனால் நம் வீட்டில் இருக்கும் அந்த குழந்தைகளின் பெயர்கள் அவர்களின் குணத்திலும் பிரதிபலிக்கும், அவர்களின் வாழ்விலும் பிரதிபலிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் போது மிகவும் கவனமாகவும் பொருத்தமான பெயர்களையும் தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் முடிக்கும் முன் தான் ஒரு கனவு கண்டார்கள். அதாவது மதினாவின் திசையிலிருந்து உதித்த சந்திரன் ஒன்று அவர்களது மடியில் இறங்குவது போல கனவு கண்டார்கள். இதை அவர்கள் எவரிடமும் கூறவில்லை. அவர்களது கோத்திரத்தவர்கள் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்பட்டு அடிமையலாக பிடிக்கப்பட்ட பின்னர்தான் தனது கனவு நிறைவேறக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது என்பதை அன்னை அவர்கள் உணர்ந்தார்கள். பின் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை அவர்களை விடுதலை செய்ததுடன் தானே மனம் முடி

0: அனைத்தும் கொண்டார்கள். இதன் மூலமாக அவர்கள் கனவு நிறைவேறியது. இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை அவர்கள் மனம் முடிக்கும் பொழுது அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வயது 20 தான். மேலும் அன்னை அவர்கள் மிகச்சிறந்த அழகு மங்கையாக திகழ்ந்தார்கள் என்று சியார் ஆலம் நுபுலா என்ற நூலில் இமாம் தஹபி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். திருமணத்திற்கு பின்பு அன்னையவர்களின் கோத்திரத்தினர் அனைவரும் மனம் உவந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் மூலமாக தனது கோத்திரத்தவர்களை விடுதலை செய்ததற்கு காரணமாக இருந்ததுடன் அவர்கள் இஸ்லாத்திற்கும் கொண்டு வந்த பெருமை அன்னையவர்களையே சாரும். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமாக தன்னுடைய நேரங்களை தொழுகை மற்றும் ஜிக்ர் செய்வதிலும் கழித்தார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிலிருந்து தஹஜ்ஜத் தொழுகை தொழுதுவிட்டு சுபுஹ் தொழுகைக்காக வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது அன்னை அவர்கள் திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு தொழுகை மற்றும் நஃபிலான இஸ்ராக் துஹா போன்ற தொழுகைகளை முடித்துவிட்டு நபி தோழர்களை சந்தித்துவிட்டு சூரியன் கிட்டத்தட்ட உச்சியை நெருங்கும் நேரம் வீட்டிற்கு திரும்பினார்கள். அப்பொழுதும் கூட அன்னை அவர்கள் திக்ர் செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள் நபி அவர்கள். அன்னை அவர்களிடம் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் வீட்டை விட்டு வெளியே சென்று மீண்டும் திரும்பும் வரை நீங்கள் இதே நிலையில்தான் ஜிக்ர் செய்து கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் என்றார்கள் அன்னை அவர்கள். அதற்கு நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிக சிறியதொரு பிரார்த்தனை ஒன்றை நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். அதை நீங்கள் சொல்லி வருவது காலை முழுவதும் நீங்கள் தொழுது கொண்டிருப்பதை விட சிறந்தது என்று கூறிவிட்டு, சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஜினத அர்ஷிஹி வமிதாத கலிமாதி. இதன் பொருள், அல்லாஹ் தூய்மையானவன் என்பதாக அல்லாவை நான் புகழ்கின்றேன். அல்லாஹ் எந்த அளவுக்கு தூய்மையானவன் என்றால், அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவிற்கு, அவனுடைய அர்சின் கணத்தின் அளவிற்கு, அல்லாஹுவினுடைய பேச்சுக்களை எல்லாம் எழுத எந்த அளவிற்கு மை தேவைப்படுமோ அந்த மையின் அளவிற்கு அல்லாஹுவை நான் புகழ்கின்றேன் என்ற புகழ் பெற்ற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த செய்தி அன்னை அவர்களின் பெயரில் முஸ்லிம் மற்றும் அபு தாவூத் ஆகிய நபிமொழி தொகுப்புகளிலும் இடம்பெற்றுள்ளது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இவ்வளவு நேரம் திக்ர் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்பதாக கேட்கவில்லை. அதனுடைய நன்மை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். ஆனால் இவ்வளவு நேரம் திக்ரு செய்தது போன்ற நன்மையை தரக்கூடிய ஒன்றை நான் கூறட்டுமா என்பதாக கூறி இந்த துவாவை கூறினார்கள். மேலும் இதை 3 முறை கூறும்படி தனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு கூறுவதன் மூலம் காலை முழுவதும் நின்று தொழுவதைக் காட்டிலும் திக்ர் செய்வதைக் காட்டிலும் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தந்தருள் புரிவான். இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவருமே பரபரப்பான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஃபர்லான தொழுகைகள் தொழுது முடித்து திக்ர் செய்வதற்கு கூட நமக்கு நேரமில்லை. ஃபர்லான தொழுகைகள் தொழுது முடித்து அதே அளவு நேரத்தை விட அதிகமான நேரம் அல்லாஹுவை புகழ்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவை புகழ்வதை அல்லாஹ் விரும்புகின்றான். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த துவா மிகவும் பிரபல்யமானது, புகழ் வாய்ந்தது, மிகவும் பலன் தரக்கூடியதும் கூட. அதே நேரத்தில் இந்த துவாவை சுபு தொழுகைக்கு பின்பு மட்டுமே நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை ஓத கூறியிருக்கின்றார்கள். அவ்வாறே இதை ஓதுவதே சிறப்பானதாக இருக்கும். மற்ற நேரங்களில் நாம் செய்யக்கூடிய திக்ர்களை அதிகப்படுத்தி செய்ய வேண்டும். இன்று நாம் அனைவருமே சுபு தொழுகை தொழுது முடித்த பின் அவரவர் வேலைகளுக்கு அவரவர் ரிசுக்கை தேடுவதற்காக விரைந்து சென்று கொண்டிருக்கின்றோம் பரபரப்பாக காலை நேரங்களில். இவ்வாறு செல்லும் நேரங்களிலும் கூட நாம் ஜிக்ர் செய்வது இலகுவானது. ஏனென்றால் ஜிக்ர் செய்து கொண்டே நம்முடைய அன்றாட வேலைகளையும் நாம் செய்து கொள்ளலாம். தொழுகை என்பது ஒரு நிலையான இடத்தில் நின்று அமைதியாக தொழுவது. ஆனால் ஜிக்ர் செய்யுவதற்கு நாம் நம்முடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டே, சமைப்பவர்கள் சமைத்துக் கொண்டு அல்லது வாகனத்தை ஓட்டுபவர்கள் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே நாம் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே சென்றால் நமது நன்மைகளை அதிகரிக்க இது உறுதுணையாக இருக்கும். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என் வீட்டிற்கு வந்த போது நான் நோன்பு வைத்திருந்தேன். அப்பொழுது நபி அவர்கள், வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்திருக்கின்றீர்களே என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், நேற்று நீங்கள் நோன்பு வைத்தீர்களா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். நாளை நோன்பு நோற்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கும் இல்லை என்றேன். இதை கேட்ட நபி அவர்கள், அப்படியானால் நோன்பை முறித்து விடுவீராக என்றார்கள். மற்றொரு அறிவிப்பில் நபி அவர்களின் கட்டளைப்படி தான் நோன்பை முறித்து விட்டதாக ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவுகளில் வெள்ளிக்கிழமை இரவை நின்று வணங்குவதற்காக விசேஷமாக தேர்ந்தெடுக்காதீர்கள். பகல்களில் வெள்ளிக்கிழமை பகலை நோன்பு பிடிப்பதற்காக விசேஷமாக தேர்ந்தெடுக்காதீர்கள். ஆனால் உங்களில் ஒருவர் வழமையாக நோற்கும் நோன்பில் வெள்ளிக்கிழமை அமைந்தாலே தவிர என்பதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் தனித்து குறிப்பாக்கி நோன்பு நோற்பது மார்க்கம் தடுத்த விஷயமாகும் என்பதை நாம் குறிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருநாள் தினங்கள் நோன்பு நோற்க தடுக்கப்பட்ட நாட்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அத்தினங்களில் நோன்பு வைப்பது கூடாது என்பதையும் எவ்வாறு நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமோ அதே போன்றுதான் வெள்ளிக்கிழமைகளில் தனித்து நோன்பு நோற்பதும் தடுக்கப்பட்ட செயல் என்பதை நாம் புரிய வேண்டும். எதையும் அன்பாக பேசி சாதிக்கின்ற பெண்கள் கணவரிடம் தோற்பதில்லை. அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்லும் போது தானும் உடன் செல்ல வேண்டும் என்று விரும்புவார். ஆனால் அதை நேரடியாக நபி அவர்களிடம் கூறாமல் மற்ற மனைவிகளுக்கு முந்திக் கொண்டு தானே நபி அவர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்து கொடுப்பார்கள். நபி அவர்களிடம் என்னென்ன பொருட்கள் என்னென்ன வைத்துள்ளேன் என்பதாக கூறிய போது அதற்கு அவர்கள், அவற்றையெல்லாம் தான் நினைவில் கொண்டிருக்க முடியாது, நீங்களே என்னுடன் வந்துவிடுங்களேன் என்று கூறி தங்களுடன் போருக்கு அழைத்துச் சென்றதாக வரலாறு இருக்கின்றது. இவ்வாறு போருக்கு சென்ற பெண்கள் தண்ணீர் கொடுப்பது, காயம்பட்டவர்களுக்கு மருந்து போடுவது போன்ற முதல் உதவிகளை செய்வதற்கு அன்றைய நாளில் உதவினார்கள். அவ்வாறு போர் முடிந்து ஒரு முறை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 80 கூடை பேரித்தம்பளமும் 20 கூடை கோதுமையும் இவர்களுக்கு பங்காக கொடுத்த போது அத்தனையும் இவர்கள் சதக்கா செய்தார்கள். ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த நபி மொழிகளில் ஒன்று, யார் ஒரு மனிதர் இவ்வுலகில் பட்டாடை அணிகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையில் நெருப்பாலான ஆடையை அணிவிப்பான் என்ற ஹதீஸ் நபி அவர்கள் கூறியதாக அறிவித்துள்ளார்கள். எனவே இஸ்லாமான ஆண்களுக்கு தங்கம் மற்றும் பட்டு வகையான ஆடை வகைகள் ஹராமாகும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதிலிருந்து நம்மை தவிர்த்து கொள்ளலாம். குல்சும் என்ற பெண்மணி அறிவிக்கின்றார்கள், ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒது செய்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்கள் ஒது செய்து முடிக்கும் வரை காத்திருந்து பின்பு அவர்கள் ஒது செய்த அந்த தண்ணீரிலேயே நானும் ஒது செய்ய முற்பட்டேன். அதை தடுத்த அவர்கள், ஒருவர் ஒது செய்த நீரை மற்றொருவர் பயன்படுத்தக்கூடாது, இது நபி வழிமுறை அல்ல என்று கூறினார்கள். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய பாடம், ஒருவர் ஒது செய்யும் பொழுது அவரின் பாவங்கள் அந்த நீரில் கரைந்து வெளியாவதை நான் கண்டேன் என்பதாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே ஒது என்பது பரிசுத்தப்படுத்தும் நோக்கில் செய்வது. எனவே ஒருவர் செய்த ஒதுவில் மீதி இருக்கும் நீரை மற்றொருவர் பயன்படுத்துவது கூடாது. அன்னை அவர்கள் தனது 65 வயதில் ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 50 முஆவியா பின் அபு சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தின் பொழுது மரணமடைந்தார்கள். மதினாவின் ஆட்சி தலைவராக இருந்த மர்வான் பின் ஹக்கம் அவர்கள் அன்னை அவர்களுக்கு ஜன்னத்துல் பக்கியில் வைத்து தொழுகை நடத்தினார்கள். ஜன்னத்துல் பக்கியிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற தக்வாவை, இபாதத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கி அருள்வானாக என்று துவா செய்து என் உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கின்.
3: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

காற்றின் மொழியில் பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். சமூக வலைதள பதிவுகளில் கவனமாக இருப்போங்க. நம் சொந்த பிரச்சனைகள், ஏக்கம், மற்றவர் மேல் உள்ள கோபம், இதெல்லாம் கொட்டி தீர்க்கும் இடம் இல்லைங்க சமூக வலைதளம். ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இதை பார்க்கும்போது சிலர் இதை பயன்படுத்தி ஆறுதல் சொல்கிற மாதிரி வராங்க. அதை நாமும் நம்பிடுறோம். அதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அப்பட்டுன்னு காணாமல் போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து மனசை விட்டு பேசணும். யாருமே இல்லை, யாருமே இல்லாதவங்க யாருமே கிடையாது. இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா, அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா, பி ஃப்ரெண்டஸ் இருக்காங்க. சொல்லிய 3 7 6 27 29 29 சொல்லிய 3 76 27 29 29 24 மணி நேர சேவையும் இருக்குது. அது கூடவே வந்து தலியன் ஹில் இருக்குது. இந்த எனக்கு நீங்கள் அழைத்து வந்து உங்கள் மனசில் உள்ள பிரச்சனையை நீங்கள் வந்து கொட்டி தீர்க்கலாம். 1 5 5 5 5 1 5 5 5 5 ஆக மனசில் எல்லாத்தையும் போட்டி வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி சமூக வலைதளத்தையும் போய் பதிவு செய்யாதீங்க. உங்களுக்கு நம்பகரமான யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்க, இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் மனசில் உள்ள குறையை கொட்டி தீர்க்கலாங்க. தொடர்ந்து உள்ளூர் பாடல் ஒன்றை கேட்கலாம். திலீப் வர்மன், ஷர்மிளா சிவகுரு குரலில் வருது பாடல். அதனைத் தொடர்ந்து இந்தி பாடலையும் நாம் கேட்க போகிறோம்.

திரைப்படத்துறையின் இயக்குனர் இமயம் பாரதிராஜா இன்று இறைவனடி சேர்ந்தார். சில காலமாகவே வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா சிகிச்சை பலனின்றி தன்னுடைய 84வது வயதில் இன்று காலமானார். 16 வயதினிலேயே திரைப்படம் தொடங்கி மண் வாசனையை நம்மை ரசிக்க வைத்தவர் இவர். இந்திய சினிமாவில் பெரும் பங்கு வகித்தவர். இன்றைக்கு திராயிசையில் கூட அவர் இயக்கியிருந்த திரைப்பட பாடல்கள் ஒளியேற்றப்பட்டு சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக வழங்கப்பட்டது. காற்றின் மொழியில் தொடர்ந்து இவரின் இயக்கத்தில் 2004 ஆண்டு வெளிவந்த கண்களால் கைது செய் திரைப்பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். வடகிழக்கு பருவத்தின் போது மலையேறும் நடவடிக்கைகளுக்கான சில இடங்களை தற்காலிகமாக மூடும்படி மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை GBPM பரிந்துரைத்துள்ளது. அக்காலகட்டத்தில் ஏற்படும் வெள்ளம், புயல், பேரிடர் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க இப்பரிந்துரை முன்வைக்கப்படுவதாக GBPM தலைமை இயக்குநர் டதுசினோரி ஷாம் முகமது தெரிவித்தார். வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள நாட்டின் முதன்மை விளையாட்டு நிர்வாக அமைப்பான மலேசிய கால்பந்து சங்கம் FAM ஆண்டு மாநாட்டில் அதன் தலைவர் பதவிக்கு போட்டியிடப்போவதில்லை என பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லாரி அயத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா மறைமுகமாக கூறியுள்ளார். 2024 முதல் 2017 வரை FAM தலைவராக பதவி வகித்த அவர் அப்பதவிக்கு போட்டியிட இளம் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றார். சரவா பொதுப்பணித்துறை GKR 100 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள 2 புதிய பள்ளி திட்டங்களை கல்வி அமைச்சிடம் ஒப்படைத்துள்ளது. சரவா பிந்துலுவில் வேகமாக வளர்ச்சி கண்டுவரும் பகுதிகளில் கல்வி வசதிகளுக்கான அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அது அமைந்துள்ளது. இஸ்ரேலில் நடைபெறவுள்ள தேர்தலில் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹு மீண்டும் போட்டியிடவுள்ளதாக அவரது லிகுட் கட்சி அறிவித்துள்ளது. முன்னதாக அந்த 76 வயது தலைவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளாரா என்பது குறித்து அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்தேகத்தை எழுப்பியிருந்தார். இஸ்ரேலின் நீண்டகால பிரதமராக பதவி வகித்த நேத்தன்யாஹு காசா போரின் போது வகுத்த இலக்குகளை எட்ட தவறிவிட்டதாக எதிர்க்கட்சியினரின் விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ளார். வட சைப்ரஸுக்கு தீங்கு விளைவிக்கும் எவ்வித நடவடிக்கைக்கும் எதிராக துருக்கி அதிபர் ரிசிப் தாயிப் எர்டோகான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சைப்ரஸ் வட்டாரத்தில் பிரான்ஸ் படையை அனுமதிக்கும் ஒப்பந்தத்தில் பிரான்சும் சைப்ரஸும் முன்னதாக கையொப்பமிட்டன. விளையாட்டு 2026 தேசிய உள்ளரங்கு சைக்கிள் ஓட்டம் நகரசம்பிலான் நீலாய் தேசிய வெல்ட்ரம் அரங்கில் இன்று நடைபெற்ற போட்டியில் தேசிய சைக்கிள் ஓட்ட வீரர் டது மொஹமட் ஹசிசுல் ஹாஸ்னி ஹவாங்கை பின்னுக்கு தள்ளி ஜொஹோர் வீரர் மொஹமட் ஷாஃபிர் டவுஷாரும் தங்கப்பதக்கம் வென்றார். டீம் அசிசுலை பிரதிநிதித்த மொஹமட் ஹசிசுல் ஹாஸ்னி வெள்ளிப்பதக்கம் வென்ற வேளை ஸ்லாங்கூரின் மொஹமட் ஃபாடில் மொஹமட் ஜோனிஸ் வெண்கலம் பெற்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றிங்க. வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்கள் மின்னலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமா டிக்டாக்ல வந்து பதிவு செய்றீங்களோ அந்த எண்ணுக்கான பாடலை தான் நாங்க உங்களுக்காக ஒளியேற்றுவோம் மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு. நாங்களும் வரோம், நீங்களும் உடனே வாங்க. 10 உங்களுக்கு பிடித்த என்ன அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

பிரசன்னா ஜானகி ஐயர் கொண்டு வந்த பாடல், அது இரவுக்கு இதமான உங்க மனசுக்கு சுகமான பாடல்களை தேர்ந்தெடுத்து நாங்க உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னா நாங்க இங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் என்ன என் வேணும் அப்படின்னு நாங்க முதல்ல கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து டிக்டாக் நேரலையில் பதிவு செய்துக்கிட்டே இருக்கீங்க. 1 9 1 வேணுமா 9 வேணுமா அப்படின்னு கேட்ட போது நிறைய பேர் 9 எண்ணுக்கான பதிவு தான் கொடுத்திருக்கீங்க. ஆக 9 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்க போறோம் ஸ்ரீனிவாஸ் கல்பனா குரலில். அதனை தொடர்ந்து 9 எண்ணுக்கான பாடலும் உங்களுக்காக வருது. உங்க மனசு விரும்பும் பாடல்கள் தாங்க இங்க இருக்கு. இன்னும் யாரெல்லாம் டிக்டாக் நேரலைக்கு வரலையோ சீக்கிரமா வாங்க, வந்து சேருங்க. உங்க பதிவுகளுக்காக காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திடணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன் பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம் உடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பி இருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

சரிங்க, முதலாம் எண்ணுக்கான பாடல் அதுதாங்க. முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம்ல ஒன்பதாம் எண், அதுக்கப்புறம் முதலாம் எண், இந்த ரெண்டு எண்களையும் நேர்கள் டிக்டாக் நேரலையில் வந்து பதிவு செய்துட்டு இருக்காங்க. எந்த எண் அதிகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் எண். ஆக ஒன்பதாம் எண்ணுக்கான பாடலுக்கு பிறகு அந்த முதலாம் எண்ணுக்கான பாடலும் அவங்களுக்கு நாங்கள் இப்போ கொடுத்துட்டோம். இப்போ வந்து எந்த எண் வேணும் அப்படின்னு நாம கேட்டிருந்த போது டிக்டாக் நேரலையில் 7-8 அதிகமாக பதிவு செய்யப்பட்டது. இதில் எந்த எண் அதிகமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எண்ணுக்கு நடந்த போட்டியில் 7 எனக்கு தாங்க நிறைய பேர் வந்து பதிவு செய்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா அது எங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்றாங்க, அந்த எண் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 6 ஒரு நேயர் சொல்லியிருந்தாங்க. 6 எங்கெங்க இங்க இருக்கு, 7-8 தானே நம்ம கேட்டிருந்தோம், 7-8 தான் சொல்லியிருந்தீங்க, 7-8 சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் இல்லைங்க 6+1=7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கூட பதில் சொல்றாங்க. நீங்க இன்னும் டிக்டாக் வரல அப்படின்னு சொன்னா உடனே வாங்க, உங்களுக்கு எந்த எண் வேணுமோ வந்து பதிவு செய்யுங்க. இப்போ நாம 7 எண்ணுக்கான பாடலை கேட்க போறோம், சுரேஷ் சந்தோஷ் குரல்ல. அதனை தொடர்ந்து 8 எண்ணுக்கான பாடலும் வருதுங்க.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்களை அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சரண், பிரசாந்தினி குரல்ல அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். அது வந்து எட்டாம் எண்ணுக்கான பாடல். சரிங்க, இன்றைக்கு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதுவும் இடைவிடாத பழம் பாடல்கள், உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள் எல்லாம் நாங்க தேர்வு செய்து வைத்திருக்கோம். 11 மணிக்கு மேல் தூங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடியாதுங்க. அது எப்படிங்க முடியும்? முடியாது. நீங்க பாடல்களை கேட்டு ரசிக்கணும். உங்க மனசுக்கு ஒரு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே கண்டிப்பா இருக்கு. சரிங்க, டிக்டாக் நேரலையில் நாம் எழுந்திருக்கோம். 10-க்குள் 1 உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கிறத வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 9 முதலாம் எண், 7, 8 முதல்ல நம்ம கேட்ட பாடல் வந்து 8 மணிக்கான பாடல். ஆக 9, 1, 7, 8 முடிஞ்சிருச்சு. அடுத்து எந்த எண்கள் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்த போது 5, 2 அப்படின்னு நேர்கள் சொல்லியிருந்தீங்க டிக்டாக் நேரலையில் வந்து. ஆக அதில் வந்து 5 எண்ணுக்கான பதிவுகள் தான் நிறைய வந்திருக்கு. ஆக 5 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம் சுவர்ணலதா குரலில் கேட்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து 2 எண்ணுக்கான பாடல்.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

என்னாச்சுங்க, என்னாச்சு, ஏதாச்சு அந்த பாடலை நம்ம கேட்டிருந்தோம். அது வந்து இரண்டாம் எண்ணுக்கான பாடல். சரி, தொடர்ந்து நம்ம வந்து மூன்றாம் எண்ணுக்கான பாடலை கேட்க போகிறோம். 3-6 இந்த இரண்டு எண்களுக்குள் போட்டி நிலவியது. அதுக்கு பிறகு பார்த்தா மூன்றாம் எண்ணுக்கான பதிவுகள் தான் அதிகமாக வந்து சேர்ந்தது. ஆக மூன்றாம் எண்ணுக்கான பாடல், அதனை தொடர்ந்து 6-ஆம் எண்ணுக்கான பாடல். இன்னும் ஒரே ஒரு பாடலை ஒளியேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு எண் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஆக 10-ஆம் எண்ண சொல்லியிருந்தாங்க நேயர்கள் டிக்டாக் நேரலையில் வந்து. ஆக 3-ஆம் எண்ணுக்கான பாடல், அதனை தொடர்ந்து 6-ஆம் எண்ணுக்கான பாடல். நிறைவாக இந்த 10 மணிலிருந்து 11 மணிக்கான பாடல்கள் இருக்கு இல்லையா, இதில் நிறைவு பாடலை 10-ஆம் எண்ணுக்கான பாடலாக தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். இங்கே டிக்டாக் நேரலையில் இணைந்து நிறைய பதிவுகளை கொடுத்து கொண்டிருக்கும் நேர்கள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் ஓய்வாக இருந்தால் 11 மணி வரைக்கும் நம்ம டிக்டாக் நேரலையில் இருக்க போகிறோம். ஆக வாங்க, வந்து சொல்லுங்கள், மனசில் உள்ள கருத்தை பதிவிடுங்கங்க. காத்திருக்கோம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசியா ஜப்பானுக்கு இடையிலான அணுக்கமான உறவு மேலும் சவாலான நிச்சயமற்ற தற்போதைய உலக சூழலில் முக்கியமான ஒன்றாக உள்ளது. வட்டார நிலைத்தன்மை, தொழில்நுட்ப மேம்பாடு, பொருளாதார மீள்திறன், ஆற்றல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முக்கியத்துவத்தை இரு நாடுகளும் பகிர்கின்றன என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஸ்லாங்கூர் ஹுலுலாங்காட் காம்போங் பாருசுங்காய் மாக்காவில் ரோஹிங்யா சமூகத்தினர் வசிக்கும் குடியிருப்பு கட்டட விவகாரம் தொடர்பில் 2016 தொடங்கி அரசாங்க நிறுவனங்கள் அமலாக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மாநில மந்திரி பசார் டாக்டர் அமீருடின் ஷாரி கூறினார். இந்நிலையில் மாநில அரசு நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து உரிய சட்ட நடவடிக்கையை எடுக்கும் என அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIAவில் மின்வாகனம் EVக்கான மின்னூட்டி நிலையம் திறக்கப்பட உள்ளது. நாட்டின் விமான நிலையங்களில் மின்னூட்டி நிலையம் திறக்கப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திட்டத்துக்கான தொழில்நுட்ப வழங்குநராக ஹுவாவே நிலைய உரிமையாளராக பவலிங் ஏஷியா சேவை இயக்குபவராக GM ஓட்டோ EV நிறுவனங்கள் செயல்பட உள்ளன. ஏப்ரலில் 2.3 மில்லியன் டன்னாக இருந்த மலேசிய செம்பனை எண்ணெய் கையிருப்பு மே மாதம் 2.42 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. அதே காலகட்டத்தில் கச்சா செம்பனை எண்ணெய் கையிருப்பு 1.28 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது என மலேசிய செம்பனை எண்ணெய் வாரியம் MPOB தெரிவித்துள்ளது. வட வியட்நாமில் லாய்சாவ் மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 புதையுண்டனர். சம்பவத்தின்போது தொடர் கனமழை பெய்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள வனப்பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒமான் கடற்கரைக்கு அப்பால் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய சந்தேகிக்கப்படும் ஏவுகணை தாக்குதலில் 2 பணியாளர்கள் காணாமல் போயுள்ளனர். மேலும் ஒருவர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாலாவ் நாட்டுக்கொடியுடன் பயணித்த ஸ்டெபெல்லோ எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதில் பயணித்த 28 பணியாளர்களில் 24 பேர் இந்தியர்கள் ஆவர். விளையாட்டு 2026 ஆஸ்திரேலிய பொது டென்னிஸ் பொதுப்பூப்பந்து. சிட்னியில் நடைபெற்ற போட்டியில் முதல் சுற்றில் தேசிய தொழில்முறை ஒற்றையர் ஆட்டக்காரர் லீ ஜிஜியா தைவானின் லீ சியாவோவிடம் 21-13, 24-22 எனும் புள்ளிகளில் தோல்வியடைந்தார். இருப்பினும் நாட்டின் மற்றொரு வீரரான ஜஸ்டின் ஹோ இந்தியாவின் கிரண் ஜார்ஜை 21-19, 14-21, 21-15 என வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

புதன்கிழமை மலரும் நினைவுகள் எல்லாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இடைவிடாத பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. பழம் பாடல்கள், உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள். எப்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, நேர நேரத்துக்கு தூங்கணும், ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு 11 மணிக்கான இந்த தூக்கத்தை நீங்க இழந்துட்டு 12 மணிக்கு 12 மணி வரைக்கும் நீங்க பாடல்களை கேட்டு ரசிச்சீங்கன்னா, இந்த பழம் பாடல்கள் இருக்கு இல்லையா, அது அத்தனையும் உங்க மனசுக்குள்ள புகுந்து உங்க மனசை சரி பண்ணும். மனசு ஏதாவது சோர்வா இருக்கா கவலையா இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உண்மை அதுதாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உட்கார்ந்து பாடல்களை கேளுங்க, தலை சாய்ந்த பாடல்களை கேளுங்க. இந்த பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு அருமருந்தாக இருக்க போகுது. இடைவிடாத பழம் பாடல்களை கேட்கலாம். இது மலரும் நினைவுகள். கொஞ்சம் மொழி

நான் கொஞ்சம் பேசணும் என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st தேதி எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தறா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பி இருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
2: கொலைகாரர் பட்டவனை கொண்டிருக்கிறான்.

என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள்.

0: இது என்ன? உங்கள் கண்கள் எங்கே உங்கள் கண்கள் எங்கே
1: கொடுத்தவனே.

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார்.

குழந்தையை

ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: என்னது கண்ணேன்னு சொல்றீங்க?
1: அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாள் தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதான் வேற ஒண்ணும் இல்ல.
0: ஓஹோ, அப்ப பாரு

0: இந்த ஐயோ இந்த அட இந்த ஐயோ இந்த இந்த
1: இப்ப தந்தமே சொன்னது என்னதானே?
2: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்
1: பாடுங்க பாடுங்க.

0: இன்னமே ஒண்ணும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
1: சொன்னீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்திருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
0: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
1: எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல குச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
3: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது சித்திக் பாக்கவி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு செயல்களும் கூட நம்மவர்களுக்கு அழகான பாடங்களையும் முயற்சிகளையும், அதை கொண்டு இந்த உலகத்திலே ஜெயித்தவர்களும் உண்டு என்பதை நம்மவர்களுக்கு காட்டித் தருகிறது. அதுபோல ஒருவன் தன்னுடைய தொழிலில் படு தோல்வியடைந்த நிலையில் தான் நடந்து வந்த வழியில் தெருமுனையிலே போவோர் வருவரையெல்லாம் பார்த்து கொண்டு மனவேதனையோடு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான். அப்பொழுது எதிரில் உள்ள குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய காகிதங்களையெல்லாம் எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்திலே இன்னொரு நபர் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்துச் சென்றார். மீண்டும் ஒருவர் வந்தார். அவர் வந்து தனக்கு தேவையான பிளாஸ்டிக் நெகிழிகளையெல்லாம் எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றார். அதன் பிறகு ஒரு நாய் வந்தது. அந்த நாய் வந்து எச்சில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது. கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையை சாப்பிட்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டது. இதை பார்த்த படி தோல்வியடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள், ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்களே என்றால், பறந்து விரிந்து கிடக்கும் இந்த உலகிலே நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன்னுடைய மனதை திடப்படுத்திக் கொண்டு, இனி தனக்கு தோல்வியே கிடையாது, இனிவரும் காலங்களையெல்லாம் நாம் பொற்காலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், மிகப்பெரிய வெற்றியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையோடு தன்னுடைய பழைய தொழிலை தொடங்கச் சென்றார். இந்த பரந்த உலகிலே நாம் அனைவருமே ஜெயிக்க பிறந்தவர்கள். அஸ்ஸயு மின்னா வல் இத்துமாமு மினல்லா. முயற்சி நம்முடையதாக இருக்கட்டும், அதை நிவர்த்தி செய்வது என்பது அல்லாஹுனுடைய புறத்திலே உள்ளது என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் எந்த அளவு முயற்சி செய்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு எடுத்துச் செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு விட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இந்த செய்திகள் நம்மவர்களுக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுத்தருகிறது. ஆகவே எந்த அளவு முயற்சி செய்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு எடுத்துச் செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, நாம் செய்யக்கூடிய தொழில்களிலே எத்தனையோ நஷ்டங்கள் வரலாம், எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டங்களையெல்லாம் கண்டு நாம் துவண்டுவிடக்கூடாது. அதை கொண்டு இந்த உலகம் எத்தனையோ பாடங்களை நம்மவர்களுக்கு, எத்தனையோ பேருடைய சாட்சிகள் நம்மவர்களுக்கு பாடங்களாக காட்டித் தருகிறது. அதையெல்லாம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஜெயிக்கலாம், நாமும் முன்னேற்றத்திற்கு கொண்டு வரலாம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை, தன்னுடைய முயற்சி தன்னுடைய எண்ணத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் அழகான முறையிலே நம்முடைய வாழ்க்கையும் அமையும் என்பதை நாம் நினைவிலே எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வெற்றி நிச்சயம் என்பதை நம்முடைய மனதிலே நாம் திடகாத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரவு பொழுது இறைவனின் துதி கொண்டு உறங்கி, விடியற் பொழுது இறைவனின் துதி கொண்டு விழித்து மகிழ்ச்சியாக அமைய இறைவன் என்றும் நம்மவர்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: நேயர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது சித்திக் பாக்குவி.
5: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை, முடிக்க இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ளூர் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான், உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஃபான் சைனி பேசுகிறேன். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது நம்ம நேரத்தில் நம்மளுடைய அருமையான மலேசியா லோக்கல் சாங்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானும் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்கறதே இந்த செக்மெண்ட் தான். நீங்களும் மறக்காம கேளுங்க, நம்ம மலேசியா பாடல்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. திங்கள்ல இருந்து வெள்ளி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இது நம்ம நேரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். ஹாய் வணக்கம், நான் தேவகுரு. திங்கள் முதல் வெள்ளி வரை கரெக்டா வந்து ஒளிபரப்பாகுது இந்த மின்னல் எஃப்எம்ல. எல்லாமே நம்ம உள்ளூர் பாடல் தாங்க. சோ வேற என்ன, சந்தோஷமா இந்த 1 ஹவருக்கு கேட்டு மகிழுங்கள். லவ் யூ.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM-இன் வானொலி நாடகம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: மடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றும் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.
0: உங்களுக்காக
2: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: இன்றைய பாடல் தொகுப்பு அன்ன மாரியா சந்தனசாமி.
1: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். பேக்ல புஷ்.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பொம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
2: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
5: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். உலகளாவிய சவால் மிக்க நிலையற்ற சூழலுக்கு மத்தியில் மலேசியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான உறவு மிகவும் முக்கியமானது. இவ்விரு நாடுகளும் எரிசக்தி பாதுகாப்பு, பொருளாதார மேல்திறன், தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளிட்ட வட்டார நிலைத்தன்மை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இவ்வேளை தமது ஜப்பானிய சகாவான சனாய் தகாச்சியுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் வாயிலாக குவாலாலம்பூரும் டோக்கியோவும் ஆற்றல், வியூக தொழில்துறை உள்ளிட்ட விநியோக சங்கிலி மேல்திறனில் உறவினை வலுப்படுத்த இணங்கியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். தற்போதுள்ள ஒருமித்த கருத்தை பாதுகாப்பதில் ஒற்றுமை அரசாங்க தலைமைத்துவம் உறுதியாக உள்ளது. கூட்டணி கட்சிகளில் உள்ள அரசியல் கூட்டாளிகளுக்கு துரோகமிழைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடாது என பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்ய அனைத்து தரப்பினரின் கருத்துகளும் தொடர்ந்து மதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்ட ஸ்லாங்கூர் ஹுலுலங்காட்டிலுள்ள கம்போங் ஹபாரு சுங்காய் மாக்காவின் ரோஹிஞ்சா இனத்தினருக்கான குடியேற்ற கட்டமைப்பு சிக்கலுக்கு 2016 தொடங்கி பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்க நிறுவனங்கள் முன்னெடுத்துள்ளதாக மந்திரி பசார் டதுஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். ஓமான் கடற்கரை அருகே வர்த்தக கப்பல் மீதான தாக்குதலை தொடர்ந்து 3 இந்திய நாட்டு மாலுமிகள் காணாமல் போனதாக இந்திய வெளியுறவு அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. செதபலோ என்று அறியப்படும் அந்த கப்பலில் மொத்தம் 24 மாலுமிகள் பயணம் செய்திருந்த வேளை 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேற்காசிய மோதல் தொடர்பிலான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் நீண்டகாலம் எடுத்துக்கொண்டதால் தற்போது அதன் விளைவை எதிர்நோக்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அதன் மின் அணு ஆலை பாலம் மீதான புதிய தாக்குதலுக்கு தாம் உத்தரவிடும் சாத்தியங்கள் உள்ளதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். தொடர்ந்து 2026 உலகக்கிண்ண போட்டி நிலவரம். இப்போட்டியை முன்னிட்டு வெற்றியை தன் வசப்படுத்திக் கொள்ளும் முனைப்பில் சில கார்பந்த அணிகள் அமெரிக்காவை சென்றடைந்துள்ளன. 3வது முறையாக கிண்ணத்தை தட்டிச் செல்லும் வேட்கையுடன் டிடிய டெஷேம்ஸ் நிர்வகிப்பிலான பிரான்ஸ் அமெரிக்கா சென்றுள்ளது. இதன் தொடக்க ஆட்டம் செனகலுடன் இம்மாதம் 16 அட்டவணையிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தருகின்றேன். بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது. வல

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சதாகொல்

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம். வாருங்கள்.
1: அன்பிற்குரிய நேர்களே, இஸ்லாம் என்பது இறை மார்க்கம். மனிதன் அமைதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்தும் அறிந்த ஏக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிமுறைகளை வகுத்து மார்க்கம் என்ற ஒன்றை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இத்தகைய இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாயம் எப்போதும் சிறப்பாக இயங்குவதற்கு தேவையான அனைத்து விதமான அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குகிறது. சமுதாய நலனை சீர்குலைக்கும் அனைத்து விதமான இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் அடையாளம் காட்டுவதோடு அவற்றை முழுமையாக களைவதற்கான ஆலோசனைகளை அளிக்கிறது. ஒவ்வொருவரும் பிறரின் நலத்தை நாட வேண்டும், பேண வேண்டும் என்பது அவற்றுள் முக்கியமான முதன்மையான ஒரு செயலாக இருக்கின்றது. உலகம் பல்வேறு கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்களை கொண்டிருக்கின்றது. அவற்றை உருவாக்கியவர்கள், பின்பற்றுபவர்கள் என்று பலரும் அவை ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு வகையில் விளக்கங்களை, வரையறைகளை குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாம் என்பதற்கு அதன் அடிப்படையை அனைவரும் விளங்கிக் கொள்ளும் வகையிலே அல்லாஹும் அவனது தூதரும் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். அவற்றுள் முக்கியமான ஒன்று பிறர் நலம் நாடுதல் என்பதாகும். இதன் மூலம் இஸ்லாம் எந்த அளவிற்கு அடுத்தவர்களின் நலனில் அக்கறை கொள்கிறது, ஆர்வம் காட்டுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம்.

அன்பிற்குரிய நேயர்களே, முஸ்லிம்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இடையே ஹுதைபியா உடன்படிக்கையில் ஒப்பந்தங்கள் நடைமுறையில் இருந்த காலகட்டத்தின் போது இந்த அபு சுஃபியான் ரதியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அப்போது அவரிடம் ஹெர்குலிஸ் மன்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை போதிக்கிறார்கள் என்று இஸ்லாத்தை பற்றி கேட்டார்கள். அப்போது அதற்கு அபு சுஃபியான் ரதியல்லாஹு அவர்கள் அளிக்கும் பதிலிலிருந்து இஸ்லாம் என்பது பிறர் நலத்தை பற்றி போதிக்கும் மார்க்கம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இதுதான் இறை தூதரின் பண்பாகும் என்று ஹெர்குலிஸ் மன்னரே ஒப்புக்கொள்வது இங்கு கவனிக்கத்தக்கதாகும். இறை நம்பிக்கையாளராக இருக்கும் ஒருவர் இஸ்லாம் கூறும் அனைத்து செய்திகளையும் நம்பியவராக இருந்தால் மட்டும் போதாது, அந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையிலே செயல்பாடுகளும் அவரிடத்திலே அவசியம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் என்று அர்த்தம். அந்த வகையிலே ஈமான் கொண்டவர்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் முக்கிய ஒன்றாக பிறருக்கு நலம் நாடும் பண்பு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. பிறர் நலத்தை கெடுக்கும் காரியம் எதுவாக இருந்தாலும் அதனை செய்வதை இறை நம்பிக்கைக்கு எதிரானது என்றும் தடுக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு ஒரு ஜனாசா வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொலை வைக்க மக்கள் அழைத்தார்கள். பெருமானார் அந்த ஜனாசாவை தொலை வைப்பதற்காக வருகிறார்கள். அப்போது ஹசரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள், நாயகமே, இந்த மனிதர் இஸ்லாத்தின் அடிப்படையான எந்த செயல்களையும் செய்ததே கிடையாது, எனவே நீங்கள் இவருக்கு தொலை வைக்க வேண்டாம் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவின் அருகாமையில் சென்று அமைதியாக நின்றார்கள். சஹாபாக்களை பார்த்து, இவர் எப்போதாவது நல்ல காரியம் செய்ததை யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஒரு சஹாபி, நாயகமே, ஒரு நாள் இரவு மதினாவின் எல்லையிலே ஒரு கூட்டம் தங்கினார்கள். அப்போது இவர் எதிரிகளின் தாக்குதலுக்கு அஞ்சி அந்த கூட்டத்தார்களுக்கு தெரியாமலேயே இரவு முழுவதும் அவர்களை பாதுகாத்தார் என்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இவர் உண்மையான மூமின் என்றும் சுவர்க்கவாசி என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். பிறர் நிம்மதியாக இருக்க அவர்களின் பொருட்களையும் உயிர்களையும் பாதுகாத்திருக்கிறார், எனவே நான் தொலை வைக்கின்றேன், பின்னால் நெல்லுங்கள் என்று சொல்லி தொலை வைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். பிற நலனை பேணி வாழ்பவர் உண்மையான மூமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்று பகிர்ந்தார்கள்.

ஆகும்படி கைவிட்டுவிடவும் மாட்டான். எவர் தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபடுகிறாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ் ஈடுபடுகிறான். எவர் ஒரு முஸ்லீமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ அவரை விட்டும் அல்லாஹும் மறுமை நாளில் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகின்றான். எவர் ஒரு முஸ்லீமின் குறைகளை மறைக்கிறாரோ அவரது குறைகளை மறுமை நாளில் அல்லாஹும் மறைக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். புகாரி ஷெரீஃபிலே 2442 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பாடுகள் அனைத்தும் பிறருக்கு நன்மைகள் நாடும் வகையிலே அமைந்திருந்தன. நீதி, நேர்மை, தர்மம், பெருந்தன்மை, மன்னித்தல், உதவி செய்தல், பிறருக்கு துஆ செய்தல் போன்ற மக்களுக்கு நலம் தரும் எல்லா விதமான நட்பண்புகளின் உறைவிடமாக திகழ்ந்தார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாபெரும் மகத்தான உண்மையை நபிகளாரின் வாழ்க்கையை படிப்பவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். உலகிலுள்ள கால்நடைகளும் கூட மனிதனின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றது. கொள்ளு போட்ட எஜமானனுக்காக குதிரை போர்க்களத்தில் தன் உயிரையும் கொடுக்க முன்வருகிறது. வெறும் புட்களும் தவிடுகளும் தண்ணீரும் கொடுத்ததற்காக மாடுகள் வாழும் போது நமக்காக உழைக்கின்றது. உப்பை உரமாக வாங்கிய தென்னை மரம் இளநீரை தருகிறது. கடல் நீரிலிருந்து உப்பு நீரை எடுத்து மேகம் மழையாக பொழியும் போது உப்பு நீரை தரவில்லை, மாறாக சுத்தமான குடிநீரை தருகிறது. இப்படி எல்லா அல்லாஹ்வின் படைப்புகளும் தன்னை அழித்து கொண்டு பிறர் நலனுக்காக வாழ்கிறது. நாம் மட்டும்தான் எல்லாவற்றையும் அனுபவித்து சுயநலத்தோடு வாழ்கிறோம். சமுதாயத்தில் ஒரு சிலர் தீமையான காரியங்களை செய்கிறார்கள். அந்த மோசமான செயல்கள் காரணமாக மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நிலையில் ஒருவர் எந்த அளவுக்கு முனைப்போடு அந்த தீய காரியங்களை களைவதற்கு களத்தில் இறங்குகிறாரோ அதை பொறுத்து அவரது நம்பிக்கையின் வீரியம் வெளிப்படுகிறது. இவ்வாறு மக்களுக்கு துன்பம் தரும் காரியங்களை தடுத்து அதன் தாக்கத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவது இறை நம்பிக்கையின் அடையாளம் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. உங்களில் ஒருவர் ஒரு தீமையை, மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயலை கண்டால் அவர் அதை தமது கரத்தால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் தமது நாவால் சொல்லி தடுக்கட்டும், அதுவும் முடியாவிட்டால் தமது உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுக்கட்டும். இந்த இறுதி நிலையானது இறை நம்பிக்கையின் பலவீனமான நிலையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்ற செய்தியை அபூ சயீத் அல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். முஸ்லிம் ஷெரீஃபிலே 78வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாம் கற்றுக் கொடுத்த நேர்மை, உபகாரம், பிறர் நலம் பேணுதல், நேசம் கொள்வது என்பது போன்ற பண்புகளின் நோக்கம் என்னவெனில், ஒருவர் தனது சகோதரருக்கு எல்லா நிலைகளிலும் உதவி செய்தாக வேண்டும். அதாவது தனது சகோதரர் சத்திய பாதையில் இருந்தால் அவருக்கு உதவி, ஒத்தாசை செய்து அவரை பலப்படுத்த வேண்டும். அவர் அசத்தியத்தில் இருந்தால் அவரை தடுத்து அவருக்கு நல்வழி காட்டி வழிகேட்டிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் சற்று முன்பு சொன்ன நபி மொழி நமக்கு போதிக்கிறது. எனவே நாம் பிறர் நலனை பேணி வாழ்வோமாக. எல்லோருக்கும் உதவுவோம். அல்லாஹ்வின் அன்பையும் அடைவோமாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா. இன்னும் உற்சாகப்படுத்த வணக்கம் மின்னல் தொடங்கியாச்சு. வணக்கம் பவனா.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு.
1: சந்தோஷம் மோகன். அந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கணும். குறைவா இருக்கா? நல்லபடியா மாறும் எல்லாருமே.
0: ஆமா, பொதுவாவே இந்த விளையாட்டுகள் அப்படின்றது நிறைய நண்பர்களை உருவாக்குமா, நட்பை இணைக்கும் ஒரு பாலமே இந்த விளையாட்டுகள் தான். அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விளையாட்டோடைய தொடக்கம் இன்று.
1: ஆமா, இதை பற்றி இன்னைக்கு நம்ம வணக்கம் மின்னல்ல நிறைய பேச போறோம். அங்க வாங்க, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான
0: உற்சாகமான நிகழ்ச்சி தொடங்கிடலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன ஃபிட்னஸ் டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன்னா புஷ்அப் செய்யுது. ஸோ புஷ்அப்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா புஷ்அப் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம், ஸோ அது கீழே ரெண்டு கையை வச்சு தூக்கி எந்திரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து பலம் குறைவா இருக்கு, செய்ய முடியாது. அந்த ஸோ கீழே வந்து நம்ம எப்போதும் பண்ற புஷ்அப் வந்து மட்டும் இல்லை, புஷ்அப்ங்கிறது வந்து நம்ம வால்ல கூட பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு செவ்வறி ஒரு வால்ல வந்து ரெண்டு கையை வச்சுட்டு புஷ்அப் செய்யலாம். ஸோ அந்த புஷ்அப் வந்துட்டு நீங்க 5 செட் பண்ணலாம். 5 செட் வந்து ஒவ்வொரு செட்டும் வந்து 10 முறை வந்து நீங்க பண்ணீங்கனாக்கா உங்களோட மார்பு, அப்புறம் தோள்பட்டை, அப்புறம் கைகள் எல்லாமே வந்து பலமா இருக்கும். இந்த எக்ஸசைஸுமே வந்து கூட எல்லாருமே பண்ணலாம். சின்ன பிள்ளைங்கள இருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட நான் நாளைக்கு இன்னொரு ஃபிட்னஸ் டிப்ஸோட வரேன். நன்றி.

0: வணக்கம். இந்நிலையில் இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
1: வணக்கமாக மலேசிய நண்பர்கள் என்ன வந்திருக்கு மோகன்?
0: ஆமா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகளவில் வேலை சூழலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் வேளையில மனித நேயத்தை மையமாக கொண்ட எதிர்கால வேலை வாய்ப்பு சூழலை உருவாக்குவதில் மலேசியா உறுதியுடன் இருப்பதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி
1: சரி அதனையடுத்து மக்கள் ஓசில என்ன செய்தி வந்திருக்குன்னா, இந்திய வரலாற்றில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக நீண்ட காலம் பிரதமராக சேவையாற்றும் தமது சகாவான நரேந்திர மோடிக்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்.
0: ஆமா, பிரதமருடைய ஜப்பான் பயணம் இது பற்றி இன்னொரு விவரம் வெளியிடப்பட்டிருக்கு. எரிசக்தி, வியூக தொழில் துறைகள் மற்றும் விநியோக சங்கிலி மீள்திறன் ஆகியவற்றின் வருவான ஒத்துழைப்பிற்கு மலேசியாவும் ஜப்பானும் இணக்கம் தெரிவித்திருப்பதாக நேற்றைய தினம் இது பற்றி விவரம் வெளியிடப்பட்டிருக்கு.
1: அப்புறம் 24 மணி நேரங்கள்ல ரொம்ப அதிகமா இணையதளங்கள்ல பகிரப்பட்ட எல்லா செய்திகளையும், மலாய் செய்தியா இருக்கட்டும் ஆங்கில செய்தியா இருக்கட்டும், விடை பெற்றார் பாரதி ராஜா அப்படின்ற ஒரு செய்தி தமிழ் சினிமாவின் என் இனிய தமிழ் மக்கள் என்கின்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்த இயக்குநர் இமயம் பாரதி ராஜா நேற்று ஜூன் 10 நாள் காலமானார். அவருக்கு வயது 84. அவருடைய இறப்பு செய்தி குறித்து எல்லா பத்திரிகைகளையும் வெளிவந்திருக்கின்றது.
0: இன்னும் நிறைய செய்திகள்லாம் வந்திருக்குங்க, அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள இன்றைக்கு தொடர்ந்து வணக்கம் இன்னல கேளுங்க, நாங்க அடிக்கடி உங்களோட பகிர்ந்துகிட்டே இருக்கோம்.
1: ஆமா, இதற்கிடையில நீங்கள் அழைத்து எங்க கிட்ட பேசுற அங்கம் ஒன்று அடுத்து வந்துகிட்டே இருக்கு. காலையில என்னதான் மோகன் வேலையில காலையில எழுந்திரிச்சு புறப்பட்டு போனாலும் அந்த உற்சாகமா நம்ம கிட்ட அழைத்து பேசுற நேர்கள் இருக்காங்க பாருங்க.
0: ஆமா, நீங்க எல்லாம் கண்டிப்பா இன்றைக்கு உற்சாகமா அழைத்து பேச போறீங்க. ஏன் அப்படின்னா, போனா நீங்க எத்தனை முறை ஒரு நாளைக்கு கண்ணாடி பாப்பீங்க?
1: எங்கெங்கெல்லாம் கண்ணாடி இருக்கும் அங்கெல்லாம் நின்றுவோம் மோகன். ஒரு கட்டம்
0: அப்படியா?
1: சட்டையெல்லாம் நல்லா இருக்கா, முக ஒப்பனைகள் சரியா இருக்குதா, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா,
0: அது பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், ஒரு உற்சாகம் வருமா?
1: உற்சாகம் வரும், இல்ல ஏதாவது மாத்தணுமா, இல்ல சரியா இருக்கா
0: அப்படின்னா,
1: நம்ம வந்து நேர்களை சந்திப்பு போவோம், இல்ல சந்திப்பு கூட்டம் நடக்கும், கொஞ்சம் நல்லா போகணும் இல்லையா,
0: சந்தோஷமா
1: எங்க கண்ணாடி இருந்தாலும் நின்றுவேன்.
0: ஒரு நாளைக்கு சராசரியா 38 முறை வந்து கண்ணாடி எல்லாம் பாக்குறாங்களா, அவருடைய முகத்தை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. நீங்க எப்படி இந்த சும்மா சும்மா அடிக்கடி இந்த கண்ணாடி பார்க்கக்கூடிய நபரா? அழைத்து உங்க கதைகளை எங்களோட பகிர்ந்துக்கிறீங்களா?
1: எங்கேயாவது கண்ணாடி இருந்துச்சுன்னா நினைப்பேன், ஆனா கண்ணாடி வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல வச்சு நான் பார்க்க மாட்டேன். ஒரு சிலர் இடத்துல எங்க பார்த்தாலும் கண்ணாடி வச்சிருப்பாங்க.
0: ஆமா
1: ஆமா, நீங்கள் அழைத்து சொல்லுங்க. அண்ணாடிக்கும் ஒரு நாளைக்கு நிறைய தடவை கண்ணாடி பாக்குறவங்களா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பாக்குறாங்களா, அதை பத்தி கூட நீங்க எங்க கிட்ட சொல்லலாம்.
0: 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு காட்டுக்கு ரெண்டு மரவெட்டிகள் போனாங்க. நாள் முழுவதும் மரம் வெட்டிட்டு மாலை நேரத்தில் ரெண்டு பேரும் சந்தித்தாங்க. அப்போது ஒருத்தக்கிட்ட மட்டும் அதிகமான விறகு இருந்தது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப சோர்வாகவும் தெரியல. இன்னொருத்த அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான். நம்ம மாதிரியே தானே அவனும் வேலை பார்த்தான், அப்போ அவனால மட்டும் எப்படி இவ்வளவு விறகு வெட்ட முடிஞ்சது என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஆர்வத்தை அடக்க முடியாமல் அவனிடம் போய் கேட்டான், நீ எப்படி இவ்வளவு மரம் வெட்டின? நீ இடையில ஓய்வெடுக்காம வேலை பார்த்தியா? அதற்கு அவன் சிரித்து கொண்டே, இல்ல, நான் இடையில ஓய்வெடுத்துட்டு தான் வேலை பார்த்தேன் என்று சொன்னான். இதை கேட்ட அவன் நண்பன், சரி, நாளைக்கு நானும் அப்படியே செய்யறேன் என்று நினைத்தான். மறுநாள் அவனும் இடையில ஓய்வெடுத்துட்டு மரம் வெட்டினான். ஆனாலும் அவனால நண்பன் அளவுக்கு விறகு சேர்க்க முடியவில்லை. அதனால் அடுத்த நாள் அவன் தன் நண்பனை கவனிக்க முடிவு செய்தான். ஒரு இடத்தில் ஒளிந்து நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தான். நண்பன் அரை மணி நேரம் மரம் வெட்டிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். ஆனால் அவன் சும்மா ஓய்வெடுக்கவில்லை. அந்த நேரத்தில் தன் கோடாரியை நன்றாக தீட்டிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் அவனுக்கு உண்மை புரிந்தது. வாழ்க்கையில் சில முயற்சிகள் தோல்வியில் முடிவது உழைப்பு குறைந்ததினால் அல்ல, சரியான திட்டம் இல்லாததினால்தான். மரவெட்டி கோடாரியை தீட்டினது போல நாமும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான திட்டம் இருந்தால் கஷ்டமான வேலையும் சுலபமாக மாறிவிடும். உழைப்பு முக்கியம்தான், ஆனால் புத்தியுடன் செய்யும் உழைப்பு தான் வெற்றியை சீக்கிரமாக கொண்டு வரும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலோ.

0: முதல்
1: நேரா சீதா வந்திருக்காங்க, சொல்லுங்க சீதா.
2: பாத்ரூம்ல அந்த மீரோ இருக்கும் அது பாப்பாரு, அப்புறம் என்னோட ரூம்ல டிரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் அது முன்னுக்கும் சட்டை எல்லாம் போட்டுட்டு வந்து நின்று பாப்பாரு, அதோட கீழே வந்து கீழே ஒரு ரூம்ல இந்த மாதிரி டிரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் அங்கேயும் நின்று எத்தனை நிமிஷம் நிப்பாது நமக்கு தெரியாது, நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும் மணியாவது கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு, என்ன பாப்பாருன்னு நமக்கு தெரியல.
1: அவரே பார்த்து ரசிக்கிறாரோ?
2: ஆமா ஆமா, கண்ணாடி முன்னுக்கு நின்று அவரை பார்த்து அவரே ரசிக்கிறாரு போல. நானும் கேட்டுட்டேன், உனக்கு ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா நீ இப்ப எல்லாம் பண்றீங்க அப்படின்னு, நீங்க சும்மா இருங்க அப்பெல்லாம் நீங்க பேசாதீங்க.
0: கண்ணாடி பாக்குறதுக்கு என்னங்க தப்பு பண்ணாரு? இப்படியா கேப்பீங்க?
2: ஒரு ஒன் டைம் டூ டைம் பாக்கலாம், நீ அங்க அதே அந்த ரூம்லயே நீ வந்து அப்படியே குடியும் குடுத்துருமா இருக்கிய, நான் கூப்பிட்டு வரைக்கும் அத்தனை தடவை, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது.
0: ஆனாலும் ஒரு அம்மாவா நியாயமா யோசிச்சிருக்காங்க.
1: அதான் சில சமயத்துல அம்மா அப்பா கிட்ட இருக்கிற பழக்கம் தானே பிள்ளைங்கள்ட்ட அதிகமா இருக்கு. ஒரு நாள் சீதா அப்படிதானோ?
2: சத்தியமா என்கிட்டே கணவர்
0: ரெண்டு பேர்
1: ரெண்டு பேர் இல்ல, புதிய பழக்கமா இருக்கு.
2: இது வந்து ஜெனடிக், நீங்க சொல்றீங்களா ஜென்ஸியா மொஹன், நீங்க தான் அதுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க, தூக்குதல்
1: சொல்லுங்க. எப்படி அதெல்லாம் பண்ண?
2: இது போற ரெண்டு மூணு நாளைக்கு வேணா நீங்க பண்ணீங்க.
0: நன்றிங்க சீதா.
1: அடிக்கடி இந்த கண்ணாடி பார்க்கக்கூடிய முகம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நபரா நீங்க சொல்லுங்க.

0: இன்னைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அடிக்கடி முகம் கண்ணாடியில பாக்கக்கூடிய ஒரு நபரா நீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: ரொம்ப பாப்பேன்.
0: ஓ, நீங்க தான் அந்த ஆளா?
2: சரி, ஏன் பாக்குறீங்க?
1: நான் வந்து ஃப்ரண்ட் டோர்ல வேலை செய்யற ஒரு ஹாஸ்பிட்டல்ல. சோ என்ன பாத்தீங்களா, இப்ப இருக்கிற என்னோட நியூ என்வாயர்மெண்ட் வந்து எங்க திரும்பினாலும் கண்ணாடி, அண்ட் தென் என் டெஸ்க் பின்னாடி திரும்பினா கண்ணாடி, என் டெஸ்க் முன்னுக்கு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கும் அங்க பார்த்தா கண்ணாடி, உள்ளுக்கு டாக்டர்ஸ் ரூம் என்டர் பண்ணாலும் கண்ணாடி.
0: ஓ, நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல அலுவலகத்திலேயே வச்சிருக்காங்களா?
1: அலுவலகத்திலேயே வச்சிருக்காங்க.
2: இப்ப என் கேள்வி என்னன்னா, கண்ணாடி இருக்கிறதுனால பாக்குறீங்களா இல்ல பொதுவாவே கண்ணாடி பாக்குற ஆளா நீங்க?
1: பொதுவா பாக்குற ஆள் இல்ல. இப்ப ரீசென்ட்லி கொஞ்ச நாளா வந்து சுத்தி பாக்குற கண்ணாடி இருக்கனால கண்ணாடியில பாத்துட்டே இருப்போம்.
2: நல்லா தான் இருந்தா என்ன பாக்க வச்சுட்டாங்க அப்படின்றீங்க?
0: நீங்க வேலை இடத்துல கேட்டீங்களா இல்லையா இத்தனை கண்ணாடி ஒரு இடத்துல?
1: அவங்க அப்படி டிசைன் பண்ணிருக்காங்களா?
0: ஓ, அப்ப நீங்க காரணம்
1: இல்ல. நான் காரணம் இல்ல.
2: வீட்டுல கண்ணாடி பாத்துக்குவீங்களா இல்லையா?
1: வீட்டுல டிரஸ் பண்ணி தான் ரொம்ப பாப்பேன்.
0: ஏன் போவோம் அங்க மின்னல் சுத்தி ஏதாவது கண்ணாடியும் இல்ல,
2: நம்ம வேலையை விட்டுட்டு அங்க
0: நின்னுட்டோம்னா? ஐயாதி, நீங்க எப்படி அடிக்கடி பாப்பீங்க கண்ணாடிய?
3: இல்ல, என் பையன் அவங்க வந்து சொல்ல சொன்னாங்களே அதே கேஸ் தான் இங்கேயும்.
0: கேஸா?
3: எவ்ரி டைம் கண்ணாடி பாத்துக்கிட்டே இருப்பான். ஈவன் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எங்கேயாச்சும் சும்மா கடைக்கு போயிட்டு வரலான்னு கூட
0: கண்ணாடியில
2: பார்ப்பது வந்து அதிக நேரம் அடிக்கடி பாக்குறதுல பிரச்சனை இல்லையா? ஆரோக்கியம் தானே. ஆனா அடிக்கடி ரொம்ப நேரமா பாக்குறாங்க, வித்தியாசமா இருக்குன்னா அதுலதான் பிரச்சனை. ஐ கான்டாக்ட் சொல்றாங்களா, மத்தவங்க கூட இருக்கிறத விட நம்மளோடு நம்ம கண்ணே நம்ம பாத்துக்கணும் அப்படின்றாங்க.
0: சரி, அதனால கண்ணாடி பாருங்க, ஒண்ணும் தப்பு இல்ல.

0: மலேசியாவும் ஜப்பானும் உலகளாவிய எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம். 2028 தொடங்கி ஆண்டுக்கு 2 மில்லியன் டன் திரவ இயற்கை எரிவாயுவை மலேசியா ஜப்பானுக்கு விநியோகிக்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். உலகளாவிய சவால் மிக்க நிலையற்ற சூழலுக்கு மத்தியில் மலேசியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான உறவு மிகவும் முக்கியமானது. இவ்விரு நாடுகளும் எரிசக்தி பாதுகாப்பு, பொருளாதார மேல்திறன், தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளிட்ட வட்டார நிலைத்தன்மை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த சூரிய உதய நாட்டிற்கான பிரதமரின் முதல் அலுவல் பயணம் 1957 தொடங்கப்பட்ட இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசு தந்திர உறவினை வலுப்படுத்தும் முனைப்பாகும். அன்று தொடங்கி மலேசியாவும் ஜப்பானும் நெருங்கிய சகாக்களாகவும் வியூக பங்காளியாகவும் தொடர்ந்து வளர்ந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை தமது ஜப்பானிய சகா சனாய் தகாச்சியுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் வாயிலாக குவாலலம்பூரும் டோக்கியோவும் ஆற்றல், வியூக தொழில்துறை உள்ளிட்ட விநியோக சங்கிலி மீள்திறனில் உறவினை வலுப்படுத்த இணங்கியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி கடல், தற்காப்பு, பாதுகாப்பு, வியூக தொழில்துறை, ஆற்றல் மாற்றம், நிதி ஒத்துழைப்பு, மனித மூலதன மேம்பாடு உட்பட வட்டார பன்னாட்டு விவகாரங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் சொன்னார். அவ்வகையில் 2028 தொடங்கி 20 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 2 மில்லியன் டன் திரவ இயற்கை எரிவாயு எல்என்ஜியை விநியோகம் செய்வதற்காக பெட்ரோனாஸுக்கும் ஜப்பானின் ஜெரா நிறுவனத்திற்கும் இடையே நீண்டகால உடன்பாடும் இறுதி செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே IBM தொழில்நுட்ப நிறுவனம் நுண்ணளவு குவாண்டம் தொழில்நுட்ப மேம்பாட்டு தளமாக மலேசியாவை தேர்வு செய்துள்ளதை டாக்டர் ஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்த முடிவு நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்ப சூழல் அமைப்பின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. அது மட்டுமின்றி தேசிய குவாண்டம் மன்றத்தை நிறுவுவதற்கான தேவை குறித்த கலந்துரையாடலை அரசாங்கம் நடத்தவும் வழிவகுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைச்சரவை நிலையில் விவாதிக்கப்படும் என்றார் அவர். இந்நிலையில் பிரதமரின் ஜப்பானுக்கான 3 நாள் அலுவல் பயணம் நேற்றுடன் நிறைவடைந்தது. மற்றொரு நிலவரத்தில் தற்போதுள்ள ஒருமித்த கருத்தை பாதுகாப்பதில் ஒற்றுமை அரசாங்க தலைமைத்துவம் உறுதியாக உள்ளது. கூட்டணி கட்சிகளில் உள்ள அரசியல் கூட்டாளிகளுக்கு துரோகம் இழைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடாது என பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்ய அனைத்து தரப்பினரின் கருத்துகளும் தொடர்ந்து மதிக்கப்படுவதை பகதன் அரபன் தலைவருமான அவர் சுட்டிக்காட்டினார். பாஸ்க்கும் PKRக்கும் இடையிலான அரசியல் உறவின் முன்னேற்றங்களை தொடர்ந்து பிர்சாத்துவை சேர்ந்த சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் PKRல் இணைய உள்ளதாக வெளியிடப்பட்டுள்ள கூற்று தொடர்பில் பிரதமர் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். மலேசியாவின் நலன் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய இணைய பாதுகாப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும், இலக்கவியல் கல்வியறிவை அதிகரிக்கவும், நாட்டின் செயற்கை நுண்ணறிவு AI திறன்களில் முதலீடு செய்யவும் அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது. 8வது குவாலலம்பூர் பொது தொடர்பு குறித்த மாநாட்டில் தொடர்பு அமைச்சர் தொஃபாமி ஃபாடிலின் முதன்மை உரையாற்றிய வேளை துணை அமைச்சர் தியோனி சிங் இக்கூற்றினை வலியுறுத்தினார். இணைய பாதுகாப்பு, பொறுப்பான தளம் உள்ளிட்ட இலக்கவியல் நிர்வாகத்தை வலுப்படுத்தும் கடப்பாட்டினை அரசாங்கம் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். நம்பிக்கை அடிப்படையில் மலேசியாவின் எதிர்கால இலக்கவியல் கட்டமைக்கப்பட வேண்டுமென்றார் அவர். அண்மையில் சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்ட ஸ்லாங்கூர் ஹுலுலங்காட்டில் உள்ள கம்போங் பாரு சுங்காய் மாகாவில் ரோஹிஞ்சா இனத்தினருக்கான குடியேற்ற கட்டமைப்பு சிக்கல் 2016 தொடங்கி பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்க நிறுவனங்கள் முன்னெடுத்துள்ளதாக மந்திரி பிசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். எச்சரிக்கை அறிக்கை வெளியிடுதல், தண்டம் விதித்தல், ஒருங்கிணைந்த செயல்பாடு, விசாரணை உள்ளிட்ட செயலாக்க நடவடிக்கைகள் இதில் அடங்கும் என்றார் அவர். அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட தளத்தில் செயலாக்க பணிகளை மேற்கொள்வது முதல் முறையன்று என டத்துஸ்ரீ அமிருடின் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: ஓமான் கடற்கரை அருகே வர்த்தக கப்பல் மீதான தாக்குதலை தொடர்ந்து 3 இந்திய நாட்டு மாலுமிகள் காணாமல் போனதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் அறிக்கை வெளியிட்டுள்ளது. செடபெலோ என அறியப்படும் அந்த கப்பலில் மொத்தம் 24 மாலுமிகள் பயணம் செய்திருந்த வேளை 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இந்த வட்டாரத்தில் கப்பல் துறை மீதான தொடர் தாக்குதல் பதற்றம் அளிப்பதாக அது கூறியது. இங்கு மீண்டும் அமைதியையும் நிலைத்தன்மையையும் வர உடனடியாக நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட வேண்டும், அத்துடன் அரசு தந்திர பேச்சு விரைவில் நிறைவை எட்ட வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளது. மேற்காசிய மோதல் தொடர்பிலான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் நீண்டகாலம் எடுத்துக்கொண்டதால் தற்போது அதன் விளைவை எதிர்நோக்குவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமைதி உடன்பாட்டை எட்டுவதன் மூலம் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர இயலும் வாய்ப்பை ஈரான் கொண்டுள்ளது என்றார் அவர். இவ்வேளை ஈரானில் உள்ள மின் அணு ஆலை பாலம் மீதான புதிய தாக்குதலுக்கு தாம் உத்தரவிடும் சாத்தியங்கள் உள்ளதையும் அவர் ஒப்புக்கொண்டார். முன்னதாக நேற்று ஓர்முஸ் நீரிணை அருகே அமெரிக்க தரைப்படைக்கு சொந்தமான உலங்கூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாக வாஷிங்டன் ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. விளையாட்டுத் தகவல்கள். 2026 உலகக்கிண்ண போட்டியை கண்டுகளிக்க நாட்டு மக்கள் அனைவரும் மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTMI முதன்மை தளமாக தேர்வு செய்ய வேண்டும் என ஒளிபரப்புத்துறை தலைமை இயக்குநர் அஸ்வாட் இஸ்மாயில் நினைவூட்டியுள்ளார். RTMI நேரடியாக ஒளிபரப்பப்படும் உலகக்கிண்ண போட்டி கார்பந்து போட்டி மட்டுமல்ல, பல்வேறு பின்னணிகளை உடைய மக்களை ஒன்றிணைக்கும் தளம் என்றார் அவர். மக்கள் இந்த போட்டியை எளிதாக காண இலக்கவியல் தளம் தொழில்நுட்ப மேம்பாடு மூலம் மாறுபட்ட முறையில் இந்த நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும். 104 ஆட்டங்களும் இம்முறை நேரலையாக RTMI ஒளிபரப்பப்படுகிறது. 2026 உலகக்கிண்ண கார்பந்தாட்டம். இப்போட்டியை முன்னிட்டு வெற்றியை தன் வசப்படுத்திக் கொள்ளும் முனைப்பில் சில கார்பந்து அணிகள் அமெரிக்காவை சென்றடைந்துள்ளன. 3வது முறையாக கிண்ணத்தை தட்டிச் செல்லும் வேட்கையுடன் டிடியர் டெஷம்ப்ஸ் நிர்வகிப்பிலான பிரான்ஸ் அமெரிக்கா சென்றுள்ளது. இதன் தொடக்க ஆட்டம் செனகலுடன் இம்மாதம் 16 நாள் அட்டவணை இடப்பட்டுள்ளது. லுகா மோட்ரிக் தலைமையிலான குரோஷியாவும் நெதர்லாந்தும் அங்கு சென்றுள்ளன. வரும் 17 நாள் நடைபெறும் எல் குழு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் குரோஷியா இங்கிலாந்தை சந்திக்கும். இவ்வேளை எஃப் குழுவில் நெதர்லாந்து ஜப்பானுடன் பொருதுகிறது. இந்த ஆட்டம் 14 நாள் நடைபெறும். உலகக்கிண்ண அரங்கில் முதல் முறையாக களமிறங்கி உஸ்பெகிஸ்தான் வரலாறு படைத்துள்ளது. இதனிடையே வெள்ளிக்கிழமை நடைபெறும் பராகுவே உடனான அமெரிக்காவின் தொடக்க சுற்று ஆட்டத்தை காண செல்லும் டிரம்ப் நிர்வாகத்திற்கு வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தலைமையேற்கிறார். அமெரிக்கா 250வது சுதந்திர நாளை கொண்டாடும் நிலையில் உலக நாடுகளிடையே அதன் தலைமைத்துவத்தையும் விருந்தோம்பல் முறையையும் எடுத்துரைக்க உலகக்கிண்ணம் முக்கிய தருணமாக பார்க்கப்படுவதாக ரூபியோவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இணைந்து நடத்தும் உலகக்கிண்ண போட்டி இன்று மெக்சிகோ நகரில் தொடங்குகிறது. ஜூலை 19 நாள் அட்டவணையிடப்பட்டுள்ள இறுதிச் சுற்றில் வெற்றியடையும் அணிக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் கிண்ணத்தை எடுத்து வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுவதாக ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோ கூறியுள்ளார். மலேசியாவும் ஜப்பானும் உலகளாவிய எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம். 2028 தொடங்கி ஆண்டுக்கு 2 மில்லியன் டன் திரவ இயற்கை எரிவாயுவை மலேசியா ஜப்பானுக்கு விநியோகிக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2009 ஆண்டு இன்றைய நாளில் பிரதமர் துறை அமைச்சர் செனட்டர் டத்தோ ஜமேல் கீர் பஹரும் ஜாக்கேம் வானொலி நிலையம் சலாம் FM அதிகாரப்படியாக அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்த வானொலி நிலையம் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கேமின் ஒலிபரப்பு பிரிவினால் மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM ஒத்துழைப்புடன் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் ஜாக்கேம் ஒலிபரப்பு பிரிவு தயாரித்த சமய நிகழ்ச்சிகளும் சமய பாடல்களும் ஒலிபரப்பப்படுகின்றன. 13 ஆண்டுகளுக்கு மேலாக அஷே FM வானொலி நிலையத்துடன் ஒலிபரப்பு அறையை பகிர்ந்து வந்த சலாம் FM 2022 ஜூலை முதலாம் நாள் அங்கா சபூரி விஸ்மா ரேடியோவில் புதிய ஒலிபரப்பு அறையில் செயல்பட தொடங்கியது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நண்பன்லாம் அமைவது அப்படின்றது ஒரு பெரிய வரம் இல்ல போனா.
1: கண்டிப்பா மோகன்,
0: ஏன் எதுவும் பேச மாட்டீங்க?
1: இல்ல இல்ல பாட்டுலயே முடிஞ்சிருச்சு
0: எல்லாம். சொல்றேன் சரி, மோகன் போன அவனோட பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம்.
1: அதாவது இப்ப உள்ள நம்ம பயன்படுத்துற ஜிபிஎஸ் இருக்கும், வேஸ் மேப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நண்பன் தான், ஒரு நண்பனா இருக்கட்டும் இல்ல ஒரு உறவினரா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், பாதை இங்க போய்கிட்டு இருக்க என்ன செய்யணும், எங்க எப்படி வளையிறது அப்படின்னு சொன்னா ஒரு அழைப்புலயே எல்லா பாதையும் காட்டிடுவாங்க.
0: ஆமா, அது முன்னம்ப மட்டும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய சூழலையும் அப்படிதான். இப்ப எல்லாமே இருந்தாலும் சில பேர்கிட்ட இந்த இடம் எங்க அப்படின்னு நம்ம கேட்டா போதும்.
1: ஆமா,
0: வாயிலே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க,
1: அந்த மேப்பே வரையிடுவாங்க. அந்த ஒரு தொலைபேசி அழைப்புல
0: எந்த சந்து எந்த பொந்து எங்க போறோம் எங்க குறுக்கு வழி இதெல்லாத்தையும் சொல்லிடுவாங்க.
1: ஆமா, இந்த மாதிரி உங்களுக்கு கிட்ட தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா?
0: இல்ல நீங்களா கூட அப்படி இருக்கலாம். ஒருவேளை இருந்தாங்க அப்படின்னா நீங்க இன்றைக்கு அழைத்து சொல்ல போறீங்க, எப்படிலாம் உங்களுக்கு அவங்க பாதை சொல்லுவாங்க அப்படின்ற அந்த சுவாரஸ்ய கதையை எங்களோட பகிர்ந்துக்கிறீங்களா?
1: ஆமா, இந்த கதையை சொல்லும் போது இன்னொன்னு நினைவுக்கு வருது மகன்.
0: சொல்லுங்க.
1: ஒரு பக்கம் தான் பேசுறோம், இன்னொரு பக்கம் இருக்கும். 1000 தடவை அந்த பாதையில போயிருப்பாங்க.
0: ஓ, அப்படி வரீங்க.
1: தெரியவே தெரியாது. அப்படி 10 தடவை நம்ம சொல்லணும்.
0: சரி, அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: for my people.
1: வணக்கம். இன்னல் இது வியாழக்கிழமைகள்ல புத்தக ஆய்வு இடம் பெற்று வருகின்றது.
2: இன்றைக்கு மலையா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பிரிவு நூலகர் விஜயலட்சுமி எந்த புத்தகத்தோட வராங்கன்னு கேக்கலாம்.
3: வணக்கம். சில நூல்களை வாசிக்கும் போது இது நம்ம வாழ்க்கையை எழுதி வச்சது போல இருக்கு அப்படின்னு தோணும். சில நூல்களை வாசிக்கும் போது அது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக கூட இருக்கும். இந்த இரண்டு அனுபவங்களையும் தரக்கூடியதுதான் கேப்ரியல் கார்சியா மார்க்ஸ்வெல் ஸ்பானிஷ் மொழியில எழுதின தனிமையின் 100 ஆண்டுகள் 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் என்கிற நாவல். 1967 வெளியான இந்த நாவலுக்கு 1982 நோபல் பரிசு கிடைத்தது. ஆனால் இந்த நாவலினுடைய மதிப்பு அதனுடைய நோபல் பரிசுல இல்லை, அதற்கு பதிலா அது சொல்லக்கூடிய கதையில தான் இருக்கு. இந்த நாவல்ல வரக்கூடிய கற்பனை ஊரான மகோண்டோவில வேண்டியா என்ற ஒரு குடும்பம் 6 தலைமுறைகளா வாழ்ந்து வருது. ஆனா இது வெறும் ஒரு குடும்ப கதை அப்படின்னு நினைக்க கூடாது. இது மனித நாகரிகம் எப்படி உருவாகுது, எப்படி சிதைந்து போகுது என்ற மனித குல வரலாற்றை பற்றி மேஜிக்கல் ரியலிசம், அதாவது மாய யதார்த்த உத்தி முறையில சொல்லக்கூடிய ஒரு நாவல். இந்த நூல்ல மார்க்ஸ் மனிதனுடைய தனிமை குறித்து பேசுவதுதான் மையமான பகுதி. இங்கு தனிமை என்று சொல்வது மனிதன் தனியாக இருப்பது பற்றி அல்ல. குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் இருந்தாலும், அன்பொழுக கூடிய காதலன் காதலிக்க மத்தியில் இருந்தாலும், பெரிய கூட்டத்துக்கு தலைவராகவே இருந்தாலும் கூட, மனதிற்குள்ள எப்போதும் இளையோடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடைவெளி, ஒரு வெறுமை இருக்கு இல்லையா, அதுதான் தனிமை அப்படிங்கறத மார்க்வெஸ் குறிப்பிடுறாரு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒருபோதும் சக மனிதனை முழுமையா புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன், காதல் கூட அந்த இடைவெளியை நிரப்பவே முடியாது. சில நேரம் காதலே கூட அந்த தனிமையை இன்னும் கூர்மையா உணர வைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் மானுடத்தின் மீது இருக்கும் நமது கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் உடைத்து போடக்கூடியதா இருக்கும். இந்திய மரபில் இருக்கக்கூடிய ஆன்ம தனிமை என்ற சொல்லாடலை இதோடு நம்ம கொஞ்சம் பொருத்தி பார்க்கலாம். திருக்குறள்ல வள்ளுவர் சொல்வது போல, அந்தரங்கத்தில் மனிதன் எப்போதும் தனியாகவே இருக்கிறான் என்பதை கூட இதோடு பொருத்தி பார்த்து நினைவுபடுத்தி கொள்ளலாம். இந்த நாவலினுடைய இறுதி பகுதி முக்கியமானது. தனிமையிலிருந்து விடுபட நமக்கு இரண்டாவது வாய்ப்பு எல்லாம் இல்லை. அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதோ அல்லது அதனுடனேயே வாழ்வதோ தான் மனிதனுக்கு விதிக்கப்பட்ட நிலை அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இந்த நாவலை வாசித்து மூடும் போது கட்டாயமா உங்களுடைய மனக்கண்ணாடி திறந்திருக்கும். அந்த கண்ணாடியில இந்த நாவல்ல வந்த எல்லா கதாபாத்திரமாகவும் நீங்க தெரிவீங்க. கேப்ரியல் கார்சியா மார்க்ஸ் எழுதிய தனிமையில் 100 ஆண்டுகள் நாவலை உங்கள் அருகில் உள்ள நூலகங்கள், இணையவழி புத்தக கடைகள்ல கட்டாயமாக வாங்கி வாசியுங்கள். நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-1-9. இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தோம். முன்னெல்லாம் வந்து இப்பயே நம்ம கூகுள் மேப்ஸ் அப்புறம் வேஸ் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு சிலர் நம்ம சுத்தி கண்டிப்பா இருப்பாங்க.
1: ஆமா, இருக்கிறாங்க. சில பேருக்கு வந்து ஜிபிஎஸ் இந்த இதெல்லாம் பயன்படுத்த பிடிக்காது. எனக்கு பார்த்து தெரியும், அதுக்கு அதை பாத்துக்கிட்டு என்ன கவனக்குறைவு ஏற்படுது எனக்கு சாலையில் அப்படின்னு அந்த மாதிரி கேட்டிருந்தோம். உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா?
2: இருக்காங்களா?
0: இந்த
1: டாக்ஸி ஓட்டுநர்களாக இருப்பாங்க, இல்ல லாரி ஓட்டுநர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பாதை எல்லாம் சாதாரணமா, அவங்க
0: அத்துப்படி
1: அவங்களுக்கு எல்லாம் சைன் போட்டே தேவையில்லை
0: அந்த அளவுக்கு இருப்பாங்க. சிலர் எல்லாம் வந்து பொதுவாகவே ஒரு முறை போனாலே அவங்க வந்து பட்டுன்னு ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். அந்த மாதிரி இருக்காங்களா? அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க.

0: பாதி ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க.
1: ஆமா, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா இல்ல நீங்களே அப்படித்தானா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: வந்திங்கல இருந்து மேதினி வந்திருக்காங்க. மேதினினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருந்தோம். பூமி அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: ரொம்ப அழகான பேரு
0: மேதினி. சொல்லுங்க மேதினி.
2: என்னோட மாமா எங்க அம்மாவோட தம்பி, ஆனா அவரு தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பாவா இருந்தவரு.
0: நான் கூட சின்ன வயசுல இருந்து பாதை சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சேன்.
2: ஆமா அவரு, ஆனா அவரு தான் பாதையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ வயஸ் இருக்கு, கூகுள் மேப்ஸ் இருக்கு, ஆனா யூனிவர்சிட்டி படிச்ச சமயத்துல வந்து அதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ நான் அவ்வளவு டிராவல் பண்ணேன், ஆனா எல்லா தைரியமும் அவர்கிட்ட இருந்து வந்தது. அவர்கிட்ட போய் எந்த ஸ்டாப்பிங்ல போய் ஏதாச்சும் நின்னு எனக்கு எங்க போறது தெரியல, மின்னுக்கு ஒரு சைன் போர்ட் இருக்கு அப்படின்னா அவருக்கு நான் போன் பண்ணிடுவேன். என் மின்னுக்கு இந்த சைன் போர்ட் இருக்கு, என் பக்கத்துல இது இருக்கு, நான் எங்க போகணும்னு. அவர் வந்து இன்னொரு டிராபிக் லைட் போ, அந்த டிராபிக் லைட்ல ரைட் வர, அடுத்தது போ, ஒரு மூணு டிராபிக் லைட் தாண்டு போ, அடுத்த ரைட் போ, இப்படி சொல்லி என்னை கொண்டு போய் சேர்த்துருவாரு.
0: ஆனா நீங்க எங்க படிச்சீங்க மேதினி?
2: யூனிவர்சிட்டிலேயே.
0: ஓ கேல்ல, இவர் எங்க உள்ளவரு?
2: மாமா வந்து பந்திங், நாங்க எல்லாருமே வி ஸ்டே டுகெதர், அங்க பந்திங்ல தான் இருக்கோம். அவர் வந்து மலேசியாவே வந்து சுத்தின ஆளு, விதவுட்
0: ஏரியா
1: பேர் சொன்னா சொல்ல வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க, வணக்கம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 219 19.
1: வணக்கம். இன்னும் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. உங்கள் காலை பொழுது கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம்.
2: தெரியாதவரா?
3: நீங்க
2: சொன்ன விதம் என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி
3: இருக்கு. இப்ப தெரியும், வந்து நான் 17 வயசுலயே லைசன்ஸ் எடுத்ததுனால ஃபுல்லா எங்க அப்பாவ தான் கேக்கணும்.
4: கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், கொஞ்சமா தான் அந்த டிஎன்ஏ இருக்கும் இல்லையா?
3: ஆமா கண்டிப்பா. ஆனா அவங்க கரெக்டா இங்க சொல்லுவாங்க, இந்த சந்துல வளையணும், இந்த லெப்ட் எடுக்கணும், இந்த ரைட் எடுக்கணும். நாங்க பாத்துக்கிட்டே போவோம், இருந்தாலும் ஒரு லெப்ட் தள்ளி இன்னொரு லெப்ட்ல போட்டு திரும்பி போன் அடிப்பாரு. பயமா இருக்கும் எடுக்கிறதுக்கு, வந்துட்டியா வந்துட்டியான்னு கேப்பாங்க. அதே மாதிரி நீங்க முதல்ல சொன்னீங்க தெரியுமா, 1000 தடவை ஒரு ஆளுக்கு ஒரு பாதையை காட்டினாலும் அவங்க வந்து அதை பிடிக்கவே மாட்டாங்கன்னு. அது உண்மையா நான் தான் நினைக்கிறேன். கான்டன் வந்து சின்ன வட்டாரமா, அதுல சுத்தி சுத்தி வந்தா நம்ம எங்க பூந்தாலும் எங்க விளையாண்டுலாம். ஆனா 1000 வாட்டி நான் அதுல பூந்தாலும் எனக்கு திரும்பி விளையாடுறதுக்கு தெரியாது. நான் திரும்பியே மேட் தட்டி தான் விளையாடுவேன்.
2: மாட்டிக்குவீங்க எங்கயாவது போயிட்டு?
3: ஆமா, எங்க அப்பா பேரு தனபாலன்னு, அவரு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாரு, நல்ல மேப் எல்லாம் போட்டு.
4: சரி, அப்பா தொலைபேசி எடுத்தாரு அன்னைக்குன்னு பாத்து எடுக்கல, என்ன பண்ணிருப்பீங்க?
3: அவ்வளவுதான், நானு எங்க போய் உட்காரவனே தெரியாது.
2: போறதுன்னு கேப்பாங்க.
3: இல்ல தாமான்னு கொஞ்சம் விலகி ஹைலைட் போறது கூட மேப்ல தான் போவேன்.
4: பிரச்சனைங்க.

0: வணக்கம். இந்நிலையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்றைய தினம் தொடங்கி சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து நிறைய பேரை வந்து மனதளவுல பாதிப்பு உண்டாக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
1: இயக்குனர் இமயம் என்ற ஒரு சகாப்தம் நேற்றோடு நிறைவுக்கு வந்துவிட்டது. தமிழ் சினிமாவை ஸ்டூடியோவிலிருந்து வெளியே கொண்டு வந்து உண்மையான கிராம வாழ்க்கையை, மண் வாசனையை திரையுலகுக்கு காட்டியவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா.
0: பெரிய பெரிய சாதனையாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பின்னணி கொஞ்சம் நம்ம பார்க்கும் போது நிறைய சவால்களை கடந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இவருடைய நேர்காணல் ஒரு முறை பார்த்த போது அவர் சொல்லியிருந்தாரு, ஆரம்ப காலகட்டத்தில் நான் வந்து ஸ்டுடியோக்கு போயிருந்த போது அவர் வந்து நீங்க வெளியே போங்க அப்படின்னு தள்ளப்பட்டாங்களாம். அப்போ ஒரு சவால் எடுத்தாரா, நீங்களே என்ன கூப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு வந்து நான் என்ன வாழ்ந்து காட்டுவேன், என்னுடைய திறமையால நான் மீண்டும் வருவேன் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையானது இருந்திருக்கு.
1: சரி, ஆரம்ப காலத்துல வந்து இசைஞானி இளையராஜா அவருடைய தம்பி கங்கை அமரன் எல்லாம் வரும்பொழுது அவங்களுக்கும் சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால இவருக்கு பாரதிராஜா அவர்களுக்கு கிடைக்கிற சம்பளத்துல தான் இவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்தளித்து இவங்க எல்லாம் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்றத கங்கை அமரன் ஒரு சந்திப்புல சொல்லியிருந்தாரு. அதே நேரத்துல இவருடைய கதை பொதுவாகவே அவர் இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது நான் கதை சொல்லவில்லை, வாழ்க்கையை தான் காட்டியிருக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லக்கூடியவர் பாரதிராஜா. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இசைஞானி இளையராஜாவுடைய இசை தான் அவருடைய திரைப்படங்கள் அப்படின்னாலே அதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஆனா அவர் ஒரு முறை மின்னலுக்கு சந்திப்புக்கு வந்தபோது சொன்ன ஒரு விஷயம், இந்த கருத்தம்மா திரைப்படம் கிழக்கு சேமிலையா இருக்கட்டும், ஏ ஆர் ரஹ்மான் கிட்ட பாடலை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சா. ஏன்னா இவர் நவீன முறையில இசையம் பெறுகிட்ட கொடுக்கலாமா, நான் கிராமத்தில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பவே இல்லை, என் கார்ல ஏ ரஹ்மானுடைய இந்த கிராமத்து பாடல் தான் அடிக்கடி ஒலிக்குது அப்படின்னு சொன்னார்.
0: ஆமா, அப்ப நீங்க கிழக்கு சேமிலைன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா, அந்த திரைப்படத்தில் அந்த தொடக்கத்துல வரக்கூடிய நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவருடைய குரலை இப்ப நம்ம கேட்க போறோம், இணைந்திருங்கள்.
2: என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதிராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன். கிழக்கு சீமையிலே அந்த பொசுக்கப்பட்ட பூமியில் நசுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை இன்னும் ஈரமாக வைத்திருப்பது பாசம் என்னும் பழைய உணர்ச்சிதான். இந்த கருவேல மரம் இருக்கிறதே, அது முட்கள் கொண்ட முரட்டு மரம்தான். ஆனால் வெட்டினால் பிசின் கசியும். அந்த முரட்டு மனிதர்களும் அப்படித்தான். இந்த கிழக்கு சீமையிலே

0: மனித உயிர்கள் மகத்தான். மனிதனுக்கு மனிதன் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தார். ஏன் இந்த வெட்டும் குத்தும்? இந்த கிழக்கு சீமையில் பாசக்குடி வெறுமாய் சிந்திய இரத்த துளிகள் மனிதனின் முன்கோபத்திற்கும் முரட்டுத்தனங்களுக்கும் முற்றுப்புள்ளியாகட்டும். மனித நேயத்தை வளர்ப்போம், வக்கிரங்களை அழிப்போம்.
1: இயக்குனர் பாரதிராஜாவின் படங்கள் வெறும் சினிமா மட்டுமல்ல, அது கிராமத்தின் வாழ்க்கை, மனித உணர்வு, சமூகத்தின் குரல்.

0: நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைனாப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஆற்றல் துறையிலும் விநியோக தொடர் நிலைத்தன்மையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியாவும் ஜப்பானும் இணக்கம் கண்டுள்ளன. பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமுக்கும் அவரது ஜப்பானிய சகா சானாய் தக்காச்சிக்கும் இடையேயான சந்திப்பில் இந்த இணக்கம் காணப்பட்டது. இதனூடே பெட்ரோநாசும் ஜப்பானின் அஜரா நிறுவனமும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கொள்முதல் ஒப்பந்தத்தை முடிவு செய்துள்ளன.